0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இசையமுதம் திரைப்பட பக்தி பாடல்கள் கேட்கப் போகிறோம். இனி வரும் 29 நிமிடமும்

நேர்களே, இசையால் நம் உள்ளத்திற்கும் பக்தியால் நம் மனதிற்கும். பக்தியால் நம் இல்லத்திற்கும் பக்தி மனம்.

நேர்களே, காற்றலையில் பக்தி மன்னம் பரவ செய்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை. வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இசையமுதம்.

காற்றலையில் பக்தி மனம் பரவ செய்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை. வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசையமுதம்.

0: நேயர்கள், இசையமுதம் நிகழ்ச்சியில் இன்னும் சில நொடிகளை கேட்டுக்கலாம். செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை திருமதி திரௌபதி

தர்மு இன்று வழங்குகிறார். அனைத்து பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் பொது சிவில் சட்டத்திலிருந்து விலக்கு அளிப்பதற்கான சிறப்பு சட்டப்பிரிவு கொண்டு வரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் இந்தியாவும் அமெரிக்காவும் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு நடைமுறைகள் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் உயர்கல்வி நிறுவனங்கள் உதவிட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. காவிரி, பொன்னியாறு, திருமணி முத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி விரைவில் வெளியிடப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வழங்கப்பட்டு வரும் மருத்துவ சேவைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் ஆய்வு செய்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பிளஸ் டூ மாணவர்கள் விடைத்தாள் பிரதிகளை பெறுவதற்கான கடைசி தேதி இன்று வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நாய் கண்காட்சி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மக்களிடையே ஒற்றுமை மற்றும் உடல் தகுதியை வலியுறுத்தி 1000 மேற்பட்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் சைக்கிள் பயணம் மேற்கொண்டனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி 40 வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் சேவை செய்திகள் கேட்கலாம். மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இந்த மாதம் வருகின்ற 29ஆம் தேதி 29/5/2026 வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறவுள்ளது. இம்முகாமில் தனியார் முன்னணி நிறுவனங்கள் கலந்து கொண்டு கல்வி தகுதிக்கேற்ப வேலை நாடும் இளைஞர்களை நேர்காணல் மூலம் பல்வேறு பணிகளுக்கு தேர்வு செய்ய உள்ளனர். இம்முகாமில் 10ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு, முதுநிலை பட்டப்படிப்பு, ஐடிஐ மற்றும் டிப்ளமோ படித்த வேலை நாடுநர்கள் கலந்து கொண்டு தங்களது தகுதிக்கேற்ப தனியார் துறையில் நிறுவனங்களில் பணி நியமனம் பெற்றுக்கொள்ளலாம். வேலை நாடுநர்கள் தங்களது சுய விவரங்களை மற்றும் வேலை அளிக்கும் நிறுவனங்கள் தங்களது நிறுவனத்தின் விவரங்களை www.tnprivatejobs.tn.govin என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து இதில் பங்கு பெற்று பயன்பெறலாம். இம்முகாமில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள வேலை நாடுநர்கள் தங்களது சுய விவர குறிப்பு, கல்வி சான்றிதழ் நகல், ஆதார் அட்டை மற்றும் பாஸ்போர்ட் அளவுள்ள புகைப்படத்துடன் வருகின்ற வெள்ளிக்கிழமை 29/5/2026 அன்று காலை 10 மணிக்கு மதுரை கோபுதூரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்திற்கு நேரில் வந்து கலந்து கொண்டு பயன்பெறலாம் என்று சேவை செய்திக்கு வந்துள்ள பத்திரிகை செய்தி தெரிவிக்கிறது. நேர்களை இன்னும் சில நொடிகளை கேட்டுவிடலாம். ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani. The news read by Neena Arkel. External Affairs Minister

0: பேராசிரியர் ஜி. பிரேமா அவர்கள்.
1: இந்த உலகத்தில் நாம் எதையெல்லாம் கற்றுக்கொள்கிறோம்? அறிவு, திறமை, தொழில்நுட்பம். ஆனால் இவற்றையெல்லாம் கடந்த ஒரு உயர்ந்த மதிப்பு ஒன்று உள்ளது. அது பிற உயிர்களிடத்தில் நாம் காட்டும் அன்பு. மனிதன் அறிவால் உயர்ந்தவன் என்று பெருமை பேசுகிறோம். ஆனால் அந்த அறிவுக்கு அர்த்தம் கிடைப்பது எப்போது தெரியுமா? பிற உயிர்களிடத்தில் அன்பு காட்டும் போதுதான். நம் தமிழ் இலக்கியங்களில் பிற உயிர்களிடத்தில் அன்பு மிக உயர்ந்த தர்மமாக கூறப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் அன்பின்றி அறமில்லை, அறமின்றி இல் வாழ்க்கை இல்லை என்று கூறுகிறார். அன்பில்லாதவர் உலகத்தை தமக்கே சொந்தம் என நினைப்பார். ஆனால் அன்புள்ளவர் தன்னையும் பிறருக்கே அர்ப்பணிப்பார். அன்பில்லாமல் செய்யப்படும் எந்த ஒரு நற்செயலுக்கும் அர்த்தம் இல்லை. அன்பே அறத்தின் அடிப்படை. ஆல்பர்ட் ஸ்விட்சர் தன்னுடைய ரெஃபரன்ஸ் ஃபார் லைஃப் என்ற தத்துவத்தில் உயிர் எதுவாயினும் அதை மதிப்பதே மனிதனின் கடமை என்று கூறுகிறார். நாம் பக்தி என்ற பெயரில் காணிக்கையாக்கும் பொருட்களை அப்பொருள் இல்லாதவர்களுக்கு கொடுப்பதனாலேயே நாம் இறைவனை காண முடியும். ஸ்வீடிஷ் நாட்டின் அறிஞரான மேட்டர் லிங்க் என்பவர் அன்பு குறித்து கூறும்போது, அன்பு மூலமே எதையும் காண முடியும். அன்பு இல்லாமல் எதையும் காண்பவன் இருட்டில் தனது கண்களை இடுக்கி கஷ்டப்பட்டு காண முயல்பவனுக்கு சமமல்லவா என்கிறார். நாம் அறியாதவரிடம் காட்டும் அன்பு அறிந்தவரிடம் காட்டிடும் அன்பைப் போலவே ஒரு அழியாத உணர்ச்சியின் ஊற்றுக்கண் என்று செஸ்டர்டன் கூறுகிறார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றார் வள்ளலார். ஒரு சிறு கொடியின் வாட்டத்தை கண்டு தன் அரச போகத்தை துறந்து தன் தேரை அந்த முல்லைக்கொடி படர கொடுத்தார் பாரிவள்ளல். உயிர்கொலை செய்யாமை பிற உயிர்களின் மீதான கருணையை வலியுறுத்துகிறது சீவக சிந்தாமணி. அன்பே சிவம் என்ற கொள்கைப்படி பிற உயிர்களை நேசிப்பதே இறைவனை நேசிப்பதாகும். எல்லா உயிர்களையும் தன்னுயிராக போற்றும் பெரும் பண்பை கற்றுத்தருகிறது தமிழ் மரபு. பிற உயிர்களின் துன்பத்தை தமக்கு வந்த துன்பம் போல் எண்ணி அவ்வுயிர்களுக்கு வேண்டிய நலன் செய்யாவிடின் ஆறறிவு பெற்றிருப்பதால் என்ன பயன்? நிழல் சிறிதும் இல்லாத பாலைவனத்தில் புல்லை தேடி அலைந்து ஓய்ந்து போன, ஓய்வு எடுக்க இடமின்றி தவித்த தன் இணை மானை சோர்வில் சுருண்டு விழக்கூடும் என்று கருதி தன் நிழலை ஆதரவாக அந்த மானிற்கு அளித்த ஆண்மான் இதுவல்லவோ அன்பு. புறாவுக்கு தன் தசையையும் மயிலுக்கு போர்வையினையும் பசுவின் கன்றுக்காக தன் மகனையும் தந்து உயிர் இறக்க பண்பினை பேணியோரை நாம் அருளாளர்கள் என்று போற்றுகிறோம். தனக்கான இறையைத் தவிர வேறு எந்த நோக்கத்திற்காகவும் பிற உயிர்களை எந்த உயிரும் துன்புறுத்துவது இல்லை, வதைப்பதும் இல்லை, கொள்வதும் இல்லை. தன்னையே கரைத்து உங்களை படிக்க வைத்து ஆளாக்கி குடும்பமாக்கிய பெற்றோரை வயோதிக கோளாறு காரணமாக வெறுக்காமல் அன்பு செலுத்துவோம். எந்த செடியையும் வேரோடு பிடுங்கி வேறு இடத்தில் வைத்தால் வளராது, பட்டு போய்விடும். ஆனால் மனைவி என்ற உறவோ உங்களிடம் கிடைக்கும் அன்பிற்காகவே அனைத்தையும் விற்று வருபவள். அவளிடம் அன்பு காட்டுவோம். தன் தந்தைதான் எனக்கு முதல் ஹீரோ என்று உங்களையே நம்பி பிறந்த உங்கள் குழந்தைகளிடம் அன்பு காட்டுங்கள். விருப்போ வெறுப்போ பொறாமையோ கொண்ட உறவுகளாய் இருந்தாலும் கூட நம் இறுதிச் சடங்கில் கூட நிற்பதும் அவர்கள்தான். அவர்களிடமும் நாம் அன்பு காட்டுவோம்.
0: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் பேராசிரியர் ஜி. பிரேமா அவர்கள்.

நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை இவானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் மன நிம்மதி வேண்டுமா? எந்த ஒரு செயலையும் பதறாமல் செய்.

0: ஆச்சு, என்ன பண்றதுனே தெரியல.
1: இதுக்காக யோசிச்சுட்டு இருக்க, அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: எப்ப கணேசா, ஒரு காபி போடு. உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
0: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
4: காபி டே காபி பவுடர் வாங்க, முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
5: May 25 இந்நாளின் சிறப்பு. எதிர்கால தலைமுறையினரான குழந்தைகளுக்கு அரசு மற்றும் குடும்பங்களின் பாதுகாப்பு அவசியம் என்பதை வலியுறுத்தும் நோக்கில் சர்வதேச காணாமல் போன குழந்தைகள் நாள் May 25 கடைபிடிக்கப்படுகிறது.
6: KM 240 May 25 ஏலியன் வால்வெள்ளி சூரியனுக்கு அருகில் சென்ற நிகழ்வு முதல் தடவையாக கவனிக்கப்பட்டது.
5: 1914 இதே நாளில் அயர்லாந்துக்கு அதிக அதிகாரம் வழங்கும் சட்டம் மூலம் ஐக்கிய ராஜ்யத்தின் மக்களவை ஏற்றுக்கொள்ளப்பட்டது.
6: 1961 May 25 அப்போலோ திட்டம் மூலம் 10 ஆண்டுகளில் சந்திரனுக்கு மனிதனை அனுப்பும் ஐக்கிய அமெரிக்காவின் திட்டத்தை ஜான் எஃப் கென்னடி அமெரிக்க காங்கிரஸில் அறிவித்தார்.
5: 1963 இதே நாளில் அடிஸ் அபாபாவில் ஆப்பிரிக்க ஒன்றியம் உருவானது.
6: விண்வெளி சாகச உரிம காவியமான ஸ்டார் வார்ஸ் என்ற திரைப்படம் 1977 May 25 வெளிவந்தது.
5: 1977 இதே நாளில் வில்லியம் ஷேக்ஸ்பியரின் இலக்கியங்கள் மீதான தடையை சீனா நீக்கியது.
6: சவுதி அரேபியாவின் தலைநகரான ரியாத் நகரில் 1981 இதே நாளில் பஹ்ரைன், குவைத், ஓமன், கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளுக்கு இடையேயான வளைகுடா கூட்டுறவு பேரவை உருவானது.
5: 2008 இதே நாளில் நாசாவின் ஃபீனிக்ஸ் விண்ணூர்தி செவ்வாயில் தரையிறங்கியது.
6: 2012 May 25 டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் இணைந்தது.
5: இந்திய போர் வீரர் செயற்பாட்டாளர் ராஜ்பிகாரி போஸ் அவர்களின் பிறந்த தினம் 1886 May 25.
6: தமிழ் திரைப்பட பாடகர் TM சவுந்தரராஜன் அவர்களின் நினைவு தினம் 2013 May 25.
5: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

புதிய காலையோடு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

0: நேர்களே, இன்று காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகளை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் நிகழ்ச்சி கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. முதலில் அறிவிப்புகள், அடுத்ததாக முந்திரி மற்றும் மா சாகுபடி குறித்து தகவல்களை வழங்குகிறார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி விவசாயி ஆர். ராதாகிருஷ்ணன் அவர்கள். 6:45 மாநில செய்திகள். 6:55 பூந்தொழில், 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:15 தமிழில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து கேட்கலாம், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், திருப்பாலைவனம் ஸ்ரீ அமுதேசர் என்கின்ற திருப்பாலீஸ்வரர் திருக்கோயில் பற்றியான தகவல்களை வழங்குகிறார் பரமக்குடி மீனா சீனிவாசன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 8 செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து 8:02 பாட்டு வேணுமா, இன்றைய பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேர்களை உங்களுக்காகத்தான். அதனைத் தொடர்ந்து 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 துறை இசை, 9 செய்தி சுருக்கம், 9:02 ட்ரை டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை, 10:02 விருப்ப கானங்கள், விருதினர் விருப்பம். இன்று பங்கேற்கும் நேயர் குமார்.
1: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம், எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
1: மீனாட்சி, பிரமாதம்.
3: என்ன
1: சொல்றேன், சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
0: நேர்களே, இன்று காலை 10:30 ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி கேட்கலாம். இன்று இடம்பெறும் திரைப்படம் சிவாஜி, 11:02 வெற்றி படிக்கட்டுகள், +2 படித்த பிறகு என்ன படிக்கலாம், ஆலோசனை வழங்குகிறார் உயர்கல்வி ஆலோசகர் திருக்கோஷ்டியூர் கே மணிகண்டன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். நேரம் 6:30. இனி நாம் கேட்கலாம்
4: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்கும்.

0: அவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
1: கழிவுகளை பொறுப்பான முறையில அகற்றுவது பற்றி நம்ம இதுக்கு முன்ன கேட்டோம். கழிவுகள்ல பல வகை இருந்தாலும் இந்த நெகிழி கழிவுகள், நம்ம பிளாஸ்டிக் பொலூஷன் சொல்லுவோம் அது, அப்புறம் இ வேஸ்ட், மின்னணு சாதன கழிவுகள், இது சூழலியல்ல ஏற்படுத்துற தாக்கம் அளவிடவே முடியாதது. மக்கும் குப்பைகளை அகற்றுவதிலேயே நாம் அவ்வளவு நெறிமுறைகளை உணர்த்துறோம் அப்படின்னு இருக்கிறப்போ, மக்காத மண்வளத்தை கெடுக்கிற இந்த கழிவுகளை எவ்வளவு கவனமா கையாளணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 2000 குப்பை லாரிகள் அளவிற்கு கடல்லையும் ஆத்துலையும் ஏரிகள்லையும் நெகிழி குப்பைகள் கொட்டப்படுகின்றன. அதாவது வருஷத்துக்கு 19-23 மில்லியன் டன் அப்படிங்கிற அளவுக்கு நெகிழி கழிவுகள் நீர்நிலைகள் சூழலியலுக்குள்ள ஊடுருவுது. அப்படின்னா இதன் ஆபத்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம உணரணும். நெகிழி கழிவுகள் ஒரு வாழ்விடத்துடைய இயல் தன்மையே மாற்றிடும். அந்த அளவுக்கு ஆபத்தான கழிவுகள் நெகிழி கழிவுகள். ஒரு சூழலியல்ல நடக்கக்கூடிய இயற்கையான வேதிவினைகள் இயல் தன்மைகளை எல்லாம் மாற்றிவிடும் ஆபத்தை விளைவிப்பவை இந்த நெகிழி கழிவுகள். நம் சூழலியலுக்கு இயற்கையா சில விஷயங்களை சரி செய்து கொள்ளும் ஆற்றல் உண்டு. அது பெரும்பாலும் மக்கச் செய்வதன் மூலமாகவும் மறுசுழற்சி செய்வதன் மூலமாகவும் நுண்ணுயிர்களினோட உதவியோட இயற்கை அதை தானே செஞ்சிடும். ஆனா அதை சீர்படுத்த முடியாத அளவுக்கு, நம்மளால கற்பனை செய்து பார்த்திட முடியாத அளவுக்கு குப்பைகளை, குறிப்பா நெகிழி கழிவுகளை நம்ம மண்ணில் கொட்டுறோம். நெகிழி கழிவுகள் காலநிலை மாற்றத்துக்கும் பெரும் காரணியா இருக்குது. காலநிலை மாற்றத்தால ஏற்படக்கூடிய விளைவுகளை சூழலியலில் சரி செய்து கொள்ள முடியாதபடி மாற்றி விடுகிறது இந்த நெகிழி கழிவுகள். குறிப்பா பசுமை குடியில் வாயுக்கள் அதிகமாக வெளியேறதுக்கும் இந்த நெகிழி கழிவுகள் காரணமாவே இருக்குது. இது ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ 1 சென்ட் இருக்கிற நிலத்துல சில குப்பைகளை, மக்கும் குப்பைகளை நம்ம கொட்டுறோம் அப்படின்னா அந்த மண்ணுக்கு ஒரு இயல்தன்மை உண்டு. அந்த மக்க குப்பைகளை ஒரு குறிப்பிட்ட கால அளவுல அது மக்க செஞ்சிடும், மண் வளத்தையும் பெருக்கிறோம். ஆனா அதுல 100 கிலோ குப்பைய நம்ம போட்டோம்னா மக்கிறோம் அப்படிங்கிற இடத்துல, நம்ம 1000 கிலோ கொண்டு போய் கொட்டினோம் அப்படின்னா அது மக்கும் குப்பையாவே இருந்தாலும் அந்த மண்ணால அதை ஜீரணிக்க முடியாது. அது மாதிரிதான் அப்ப நெகிழி கழிவுகளோட நிலைமையை நினைச்சு பாருங்க. அந்த அளவுக்கு நம்ம மண்ணில நெகிழி கழிவுல கொட்டி மண் வளத்தை கெடுக்கிறோம். அரசு ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நெகிழிகளை, அதாவது 120 மைக்ரான், இதுக்கு குறைவான திடம் கொண்ட நெகிழிகளை பயன்படுத்த தடை விதிச்சிருக்காங்க. நெகிழி கழிவு மேலாண்மை விதிமுறைகள் 2021 அமல்படுத்தியிருக்காங்க. இவ்வாறு அரசு ஏற்படுத்தி வரும் விழிப்புணர்வு மற்றும் செயல்பாடுகளுக்கு நம்முடைய ஒத்துழைப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெகிழிகள் மண்ணில சேர்றதை கட்டுப்படுத்தி மறுசுழற்சிக்கு சென்றடைகிற வகையில நாம செயல்படணும். நெகிழிகளை வீட்டுல பிரிச்சு வைக்கிறது, நெகிழிகளை விலைக்கு வாங்கும் ஆலைகள்ல பரிமாற்றம் செய்து கொள்வது போன்ற செயல்கள் மூலமா நம்ம கடமையை செய்யலாம். மின்னணு சாதன கழிவுகள் இதைவிட மோசமான விளைவுகளை தருபவை. பேட்டரி, செல்போன், இது போன்ற மின்னணு சாதனத்தின் உதிரி பாகங்கள், கணினியில் இருக்கக்கூடிய வீணாகும் பாகங்கள், மின் விளக்குகள், பொம்மைகள்ல உள்ள மின்னணு போர்டுகள் போன்றவற்றை தனியா வச்சு அதை தனிப்பட்ட முறையில நாம மறுசுழற்சிக்கு அனுப்பணும். அவற்றை எல்லா குப்பைகளோடையும் சேர்த்து அந்த தொட்டிலே வச்சு மண்ணுல போய் சேர்ற அளவுக்கு நாம செய்திடக்கூடாது. நம்ம உயிருக்கே ஆபத்து விளைக்கிற வேதிப்பொருட்கள் நிறைந்த கழிவுகள் நம்மால குணப்படுத்தவே முடியாத நோய்களுக்கு நம்மையும் நம்ம தலைமுறையையும் தள்ளிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. குறிப்பா நரம்பியல் சம்பந்தமான நோய்களை பல தலைமுறைகளுக்கு கொடுத்துருது இந்த மின்னணு சாதன கழிவுகள்னே சொல்லலாம். நம் தலைமுறையின் ஆரோக்கியத்தை காக்க நாம் விழிப்புடன் செயல்பட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. சூழலை காப்பதில் பொறுப்புணர்வுடன் செயல்படுவோம், இயற்கை வளம் காப்போம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள்.

இன்று நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம் சிநேகிதே நிகழ்ச்சி. அதனை தொடர்ந்து 12:40 தமிழில் செய்திகள். அதனை தொடர்ந்து கேட்கலாம் 1 மணிக்கு வசனகானங்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 பாரதியார் பாடல், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. புதிய காலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள்.

0: நேர்களே, இன்று பராபவ வருடம் வைகாசி மாதம் 11 திங்கட்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேர்களே, உங்களுக்காக ஒலிக்கிருப்பது ஒரு சொல் கேளிர். இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, கோடை வெயிலிலிருந்து பயிர்களை பாதுகாக்க கோடை மழையை பயன்படுத்தி கோடை உழவு செய்தும், வெப்பத்தை தாங்கும் ரகங்களை பயிர் செய்தும், பயிர் சுழற்சி செய்தும், நிலப்போர்வை அல்லது மூடாக்கு அமைத்தும், நிழல் வலைகள் அமைத்தும், கயோலின் 5% கரைசல் தெளித்தும், சொட்டு நீர்ப்பாசனம், தெளிப்பு நீர்ப்பாசனம் அமைத்தும், பிங்க் பிக்மெண்டட் மெத்திலோட்ராஃபிக் PPFM 500 மில்லி ஏக்கருக்கு தெளித்தும் கோடை வெயிலிலிருந்து பயிர்களை பாதுகாக்கலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குனர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, பயிருக்கு இடப்படும் மணிச்சத்து முழுமையாக கிடைத்திட ஊட்டமீட்டிய தொழு உரமாக மாற்றி பயன்படுத்த வேண்டும். இதற்கு ஏக்கருக்கு பரிந்துரைக்கப்பட்ட சூப்பர் பாஸ்பேட் உரத்துடன் 300 கிலோ நன்கு மக்கிய தொழு உரத்துடன் போதுமான அளவு தண்ணீர் தெளித்து நன்கு கலந்து புட்டு பதத்தில் உரச்சாக்குகளில் காற்று புகாமல் இறுக கட்டி வைத்து 1 மாதம் கழித்து பயன்படுத்தி பயனடையலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குனர் அறிவிக்கின்றார். அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, சாகுபடி நிலங்களில் பசுந்தாள் உரப்பயிர்களான தக்கை பூண்டு, சணப்பை ஆகியவைகளை பயிர் செய்து பூக்கும் தருணத்தில் மடக்கி உழுது மண்ணின் வளத்தை பாதுகாக்கலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குனர் தெரிவிக்கின்றார். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய நமது இன்று ஒரு செய்தியில் முந்திரி மற்றும் மா சாகுபடி குறித்த தகவல்கள் வழங்குகிறார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி விவசாயி ஆர். ராதாகிருஷ்ணன் அவர்கள்.
2: சாகுபடி முறைகள், தொழில்நுட்பங்கள், இந்த தகவல்களை வந்து யாராவது உங்களுக்கு அடுத்து வர்றவங்கள்ட்ட சொல்லியிருக்கீங்களா?
3: கண்டிப்பா சொல்லிட்டு இருக்கேன். என் ஜெனரேஷனுக்கு ஃபியூச்சர்ல இதெல்லாம் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல இது இந்த ரெண்டு மரங்கள் பத்தி இல்லாம, வாழை மரம், தென்னை மரம், அதாவது ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு என்ன சோர்ஸ் இருக்கும், வாட்டர் சோர்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன சாகுபடி பண்ணணும்னு சொல்லிட்டு போய் கேட்டா எல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. இது போக தேன் வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, உரம் தயாரிக்க, உரம் இயற்கை உரம், சாணங்கள் எப்படி தயாரிக்கிறது, ஆர்கானிக், இதெல்லாம் வந்து இயற்கை சம்பந்தப்பட்டதா, ரசாயன உரம் எல்லாம் கிடையாது, எல்லாமே இயற்கையோட கலந்து எப்படி தயாரிக்கணும், அந்த பழத்தை நம்ம ஃபியூச்சர்ல சாப்பிட நம்ம ஜெனரேஷன் எப்படி இருப்பாங்க, டேஸ்ட் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இயற்கையில வளர்க்கக்கூடிய பழங்கள் எவ்வளவு டேஸ்டா இருக்கு, இந்த மாதிரி விவரத்தெல்லாம் அறிவியல் பூர்வமா அவங்க ஆராய்ச்சி பண்ணி எங்களுக்கு கைட் பண்றாங்க.
2: அதாவது நஞ்சில்லா உணவு.
3: ஆமா ஆமா, நஞ்சில்லா உணவு தான்.
2: நல்ல முந்திரி சாகுபடியிலயும் மா சாகுபடியிலயும் நல்ல கை தேர்ந்தவரா இருக்கீங்க.
3: ஆமா,
2: உங்க மூலமா மக்களுக்கு இந்த தகவல் தெரியணும்.
3: என்ன மாதிரி வறட்சியான பூமியில் உள்ளவங்களுக்கு நான் உடனே ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறேன். எந்த தயக்கம் இல்லாம காமாட்சிபுரம் KBK சென்டெக்ஸ் அணுகி அங்க உள்ள அலுவலர்கள், ஆராய்ச்சியாளர்களை சந்திச்சா அவங்க உங்க குழந்தைங்க அப்பான்னு கேட்டா நீங்க எப்படி ஒரு பிஸ்கட் வாங்கி தரீங்களோ அந்த அளவுக்கு அரவணைச்சு ஃபர்ஸ்ட் வாங்கன்னு உட்கார வைப்பாங்க. முதல் உட்கார வச்சுட்டு ஒரு தேநீர் கொடுத்து, ஒரு பிஸ்கட் கொடுத்து உட்கார்ட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், அதாவது ரொம்ப ஒரு எப்படி கனிவுடன், இந்த ரஃப் அண்ட் டஃப் அந்த மாதிரில இல்லை, ரொம்ப கனிவுடன் பராமரிச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை முதல்ல சொல்லுங்க. உங்க ஊர்ல எவ்வளவு தண்ணி இருக்கு, லேண்டர் எப்படி, என்ன மண், அந்த மண்ணின் தன்மை என்ன, ஃபர்ஸ்ட் லேண்டர் போட்டு மண்ணை பரிசோதனை பண்ணிட்டு அந்த தண்ணி எவ்வளவு தண்ணி ஓடும், இந்த சோர்ஸ் தகுந்த மாதிரி இதுமேலும் இனிமேல் நீங்க இதை தான் பண்ணணும், அது பண்ணீங்கன்னா பண்ணலாம், அது சம்மந்தமான எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எங்களை கேளுங்க, எந்த உதவி வேணாலும் நான் பண்ண தயாராகனு ஃபர்ஸ்ட் சொல்லிடுவாங்க. அவங்க ஒரு டைம் விசிட் வருவாங்க லேண்டை பார்க்கறதுக்கு, என்ன இருக்கு, என்ன இருக்கு, இவங்களுக்கு எது பண்ணால் இவங்களுக்கு சூட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு விசிட் பண்ணிட்டு அவங்களை வந்து ஃபீல்டு ஆஃபீஸர் நிறைய போட்டிருக்காங்க. மாதம் ஒரு டைமு, வீக்லி ஒரு டைமு, அதாவது லேடிஸ் ஜென்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எல்லாமே
2: களத்தில் வந்து நேரடியாக பார்ப்பாங்க,
3: பார்க்குறாங்க உண்மையில அவங்க பண்ணுறாங்களா அப்படின்னு அப்பப்போ பார்த்துட்டு அதில் ஏதாவது பூச்சி இருந்தால் உடனே அதுக்கு அறிவுரை ஆலோசனை பண்ணுறாங்க. அதனால் அவங்கள போய் தாராளம் பார்க்கலாம். இதனால் மக்கள் யாருக்கிட்டும் இன்னுமேல் நான் சொல்கிறது கேஷனட்டு முந்திரியும் மாமரம் இல்லாமல் தென்னை மரத்துக்கு என்ன பண்ணணும், வாழை மரத்துக்கு என்ன பண்ணணும், மற்ற பயிர்களுக்கு என்ன பண்ணணும், அந்த பட்டுப்பூச்சி வளர்க்க அதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி நிறைய எந்த ஒரு பயிர்னாலும் சந்தேகத்தை தீர்த்து வச்சு அவங்களை அதை சாகுபடி பண்ணுறதுக்கு உண்டான எல்லா ஒரு பூஸ்டை, அதாவது தன்னம்பிக்கை வளர்த்து கொடுத்துவாங்க, கூட இருந்து பாதுகாத்து பண்ணிக்குவாங்க. நம்ம அடிக்கடி அந்த அவங்களோட ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கணும், ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும், நமக்கு அவங்க தான் தொழில், இனிமேல் இது இந்த சைடில் இதில் ஏதாவது ஊடு பயிர் பண்ண முடியுமா, இல்லை வேற ஏதாவது பண்ணலாமா, அந்த மாதிரி எந்த சந்தேகம் இருந்தாலும் அவங்க உடனே பண்ணி கொடுத்துரும்.
2: நம்ம ஒரு நெருங்கின சொந்தக்காரவங்க மாதிரி
3: நம்மளுக்கு அவங்க தானே வேற என்ன.
2: இப்போ இதுலயே பார்த்தீங்கன்னா அந்த உழவன் செயலின்னு சொல்றாங்க இல்லையா,
3: ஆமா,
2: அதுல வந்து உங்களுடைய கருத்து என்ன?
3: உழவன் செயலுக்கு என்னோட கருத்து என்னன்னா, இப்ப எங்க ஏரியா வந்து தண்ணி வறட்சியா இருக்கிறதுனால நான் இந்த ரெண்டு பயிரை மட்டும் தான் சொல்றேன், இந்த ரெண்டு பயிரத்துல எனக்கு அதிகமான நாலேஜ் இருக்கு. அவங்களுக்கு உழவன் செயலில மூலமா செய்யக்கூடிய ஒரே வரி,

0: எங்கெல்லாம் வரிசையாக இருக்குதோ அந்த மக்கள் எல்லாம் நம்ம தேனி டிஸ்ட்ரிக்ட்ல காமாட்சி சென்ட்ரக்ஸ் போனோம்னா அவங்க ஆலோசனைப்படி செஞ்சால் நம்ம அந்த உழவில் அந்த மண்ணில் அந்த தண்ணீரை வச்சு என்னென்ன சாகுபடி பண்ணலாமோ எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. அதன் மூலம் மக்கள் பயன்பெறலாம்.
1: ஓ, இன்ன பயிரிட்டா இவ்வளோ லாபம்
0: லாபம் வரும். அதுக்கு எவ்வளோ நாள் இதெல்லாம் நான் சொல்கிற பயிரில் 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் இந்த ரெண்டு பயிரெலாம் ஒன்ஸ் அதை பராமரிச்சு பண்ணிட்டா லைஃப் லாங்காக வந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி பயிர் தண்ணி உள்ளவங்களும் போய் பார்க்கலாம். அந்த தண்ணி உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும், என்ன மாதிரி பயிர் கொடுக்கணும், எல்லாமே அவங்ககிட்ட எல்லா ஃபேக்ட்ரி இருக்கு, லேப் இருக்கு, எல்லாமே இருக்கு.
1: எல்லா
0: தொழில்நுட்பமும் அங்க இருக்குது. அங்க போனா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க.
1: இப்போ உங்க வந்து முந்திரி சொல்றீங்க, மாமரம் சொல்றீங்க, இதுக்கு ஊடு பயிரா ஏதாவது போட்டிருக்கீங்களா?
0: ஊடு பயிரா நிறைய பேர் இந்த உளுந்து போடுறாங்க, தட்டை பயிர் போடுறாங்க. நாங்க எதுவுமே போடல, ஏன்னா மரங்கள் சீக்கிரம் வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடல. மற்ற விவசாயிகள்லாம் போடுறாங்க, ஏன்னா நான் வச்சது 25க்கு 25. இந்த கேப் இருக்கிறப்ப அந்த கேப்பில் வந்து சாகுபடி பண்ணலாம். நாங்கள் வந்து அதை பண்ணலை, சீக்கிரம் செடி வளரட்டும்னு சொல்லிட்டு. அந்த வளர செடிக்கு எந்த டிராஃபிக் ஜாம் ஆகிடக்கூடாது, அதுக்காக நான் அந்த ஊடு பயிர் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஆனால் ஊடு பயிர் பண்ணுறவங்க பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணலாம். ஏன்னா 3 மாதம் 4 மாதம் தான் அந்த ஊடு பயிருக்கலாம், பயிர் வயாயிட்டதுக்கலாம், அதெல்லாம் பண்ணிடலாம்.
1: இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒருங்கிணைந்த பண்ணையம்லாம் சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியறதுக்கு?
0: ஒருங்கிணைந்த பண்ணம் இது வரைக்கும் வரல, பட் நாங்கள் இப்போ ஃபியூச்சரில் இனிமேல் தொழில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் வர்றப்ப இன்னும் நிறையா ப்ராஜெக்ட், அவங்ககிட்ட இல்லாத ப்ராஜெக்டே இல்லை, எல்லா தொழில்நுட்பம் இருக்கு, எல்லா ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்க. அவங்கள அப்ரோச் பண்ண நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க அந்த அளவுக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சு சொல்றாங்க. இந்த விவசாயி சொல்லணும், அந்த விவசாயி சொல்லக்கூடாது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நாம மக்கள் போய் சார் எங்க நாங்கள் ஃப்ரீயா இருக்கோம், எங்க ஊருக்கு வேலை இல்லை, எங்களுக்கு வறுமையா இருக்கும், எங்களுக்கு ஏதாவது தொழில் பண்றதுக்கு ஆலோசனை கொடுங்கன்னா உடனே பண்ணுவாங்க. அது ஒண்ணுதான் அந்த கம்பெனியில எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது.
1: அப்ப இதுக்கு உரம்லாம் நீங்க எங்க வாங்குறீங்க?
0: உரம் எல்லாமே இயற்கை தான், இயற்கை தான் சார். நான் இது வரைக்கும் நான் வெளியில வாங்கி போட்டது இல்லை. வெளியில மாடு வச்சிருப்பாங்கல்ல, இயற்கை சாணம் அது போட்டோம்னா இந்த மாமரம்லாம் வேகமாக வளர்ந்து நல்ல பூச்சியெல்லாம் அதிகமாக தாக்காம, நோய்கள் அதிகமாக தாக்காம, நல்ல கனிக்கு கொடுக்கும். அந்த கனி வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும் அந்த பழம்.
1: அப்போ நீங்கள் இயற்கை உரம் தயாரிக்கிறவங்களை போய் பார்த்து வாங்கிட்டு வரீங்க?
0: ஆ, பார்த்து வாங்கிட்டு வரோம். எங்கள் ஊர் அருகாமையில் கோணாம்பட்டி சங்ககோணாம்பட்டியில் அவங்களே இயற்கை உரம் தயார் பண்ணுறாங்க, அங்கே போய் வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் சில பேர் சோம்பேறித்தனம் பண்ணிட்டு இந்த டிஏபி பொட்டாசு யூரியா அந்த மாதிரி போட்டுருக்காங்க. சில பேர் அப்படி போகிறாங்க. நாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பாதையில் போகிறாங்க. அவங்க சொல்கிற பாதையில் போனோன்னா மார்க்கெட் நல்லாயிருக்கும், பழம் வந்து இந்த ஓட்டை இல்லாமல் புழு கடிக்காமல் குவாலிட்டி நல்லாயிருக்கும்,
1: தரமாக இருக்கும்,
0: குவாலிட்டி நல்லாயிருக்கும், அந்த குவான்டிட்டியும் நம்ம நிறைய
1: எதிர்பார்க்கும்,
0: ரெண்டுமே நல்லாயிருக்கும். என்னோட அனுபவத்தில் தண்ணி உள்ளவங்களே நிறைய போய் பார்க்கலாம், தண்ணி இல்லாதவங்களும் என்னென்ன ஃபியூச்சர் எப்படி பண்ணணுன்றத கேவிகே வேளாண் அறிவியல் மையத்தில் போய் கேட்டால் எல்லாத்துக்கும் ஆலோசனை சொல்லக்கூடிய நல்ல வல்லுநர்கள் இருக்காங்க, தொழில்நுட்ப வல்லுநர் இருக்காங்க. நீங்கள் தைரியமாக போய் பேசி அவங்ககிட்ட என்ன உங்கள் சந்தேகத்தில் கேட்டால் அவங்க உங்கள் சந்தேகத்துக்கெல்லாம் விளக்கம் சொல்லி அதுக்கு பதில் சொல்லி ஃபியூச்சரில் என்ன பண்ணணுன்றது கூட முதல் கொண்டு எல்லாமே சொல்லி
1: எதிர்கால திட்டங்கள்.
0: அதனால் நாம் இது எந்த தயக்கம் இல்லாமல் அறிவியல் சார்ந்த படித்தவங்க தான் நிறைய இருக்காங்க. அவங்ககிட்ட போய் நம்ம உள்ள நம்ம நேச்சர் என்ன, நம்ம கிராமத்தில் என்ன பயிரிடலாம், நம்ம மண்ணின் தன்மை என்ன, நம்ம கிட்ட எவ்வளவு தண்ணி சோர்ஸ் இருக்கு, இவ்வளவுத்தையும் அவங்க கிட்ட போய் சொன்னோம்னா அவங்க உடனே ரெமெடி கொடுத்துறாங்க. நம்ம அறியாமல இந்த தண்ணி இல்ல, நம்ம இதை தான் பண்ண முடியாது, ஐயோகியன்னு வானத்தை பார்த்துட்டு பூமியை பார்த்துட்டு இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு தகுந்த ஆலோசகர்களை போய் பார்க்கணும், தகுந்த வேளாண் அறிவியல் தொழில்நுட்ப வல்லுநர்களை போய் பார்க்கணும். அவங்க பார்த்துட்டு எல்லாமே நம்ம ஊர்ல ஒரு சொட்டு தண்ணி இருந்தாலும் அதுக்கு உண்டான சொல்யூஷன் அவங்க கொடுக்க தயாரா இருக்காங்க.
1: முயற்சி தான் வேணும்.
0: இதுக்கு மொத்தத்தில் முயற்சி எடுத்தால் நம்ம ஜெயிக்கலாம்.
1: பயிற்சி அவங்க கொடுப்பாங்க, முயற்சி
0: நாம எடுக்கணும், பயிற்சி அவங்க கொடுப்பாங்க. அந்த பயிற்சி எல்லாம் கத்துக்கிட்டு அதை நம்ம ஃபீல்ட்ல நடைமுறை கொண்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில மேன்மேல ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
2: இதுவரை முந்திரி மற்றும் மா சாகுபடி குறித்த தகவல்களை வழங்கினார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி விவசாயி ஆர். ராதாகிருஷ்ணன் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
3: நேர்களே, இன்று பிற்பகல் 2:30 துள்ளல் தாளம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 2:55 வானிலை அறிக்கை, 3 செய்திச் சுருக்கத்தை தொடர்ந்து கேட்கலாம் மெல்ல வரும் பாட்டு. 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்கழகம். 4:30 நம் பண்பலையின் ஆட்டக்கழகம் நிகழ்ச்சியை கேட்கலாம். 5:02 மாலை தென்றல். 6 சேவை செய்திகள். 6:25 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 மாநில செய்திகள். பாட்டு இது. 8:05 பட்டாம்பூச்சிகள். குழந்தைகள் நேரலையில் பங்கேற்று தங்கள் மனம் விரும்பிய பாடலை கேட்டு மகிழும் நேரமாக வளம் வர காத்திருக்கிறது 8:05 பட்டாம்பூச்சிகள்.
4: செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா.

தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காவேரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல்

0: ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர். பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்ம பூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் என மொத்தம் 131 பேருக்கு வழங்கப்படுகிறது. இதில் முதற்கட்டமாக 66 பேருக்கு இன்று பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்குகிறார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 7 பேருக்கு இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. டாக்டர் கலிங்கப்பட்டி ராமசாமி பழனிசாமிக்கு பத்ம விபூஷன் விருதும், டாக்டர் எச் வி ஹண்டே, திரு கே விஜயகுமார், திருமதி சிவசங்கரி, டாக்டர் ஸ்ரீதர், திரு என் சுவாமிநாதன், திரு ஆர் கிருஷ்ணன் கிட்னா ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்படுகிறது. பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் இந்தியாவும் அமெரிக்காவும் வலுவான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், இரு நாடுகளும் பயங்கரவாத செயல்களை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்ற நிலைப்பாட்டை கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். உலகளவிலான பொருளாதார சிக்கல்களை குறைப்பதற்கான நடவடிக்கைகளில் இரு நாடுகளும் அக்கறையுடன் செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். பல்வேறு துறைகளில் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். காவிரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நதிகளை இணைப்பது குறித்தும் இதற்கான வழித்தடங்கள் குறித்தும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விவசாய சங்க பிரதிநிதிகள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தியதாக கூறினார். மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீரை இந்த நதிகளுடன் இணைப்பதன் மூலம் இப்பகுதியில் உள்ள ஏரிகளில் தண்ணீரை சேமிக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் திருச்செங்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் மக்கள் தங்களது குறைகளை எளிதில் தெரிவிக்க ஏதுவாக நம்ம திருச்செங்கோடு நம்ம சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற பிரத்யேக செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி விரைவில் வெளியிடப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வேப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மக்கள் ஆதரவுடன் தவிகா வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளதாகவும், இதனை ரீல்ஸ் ஆட்சி என விமர்சனம் செய்வது முறையல்ல என்றும் கூறினார். மின்வெட்டு பாதிப்புகளை உடனுக்குடன் சீரமைக்கும் வகையில் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இம்மாவட்டத்திற்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்று அமைச்சர் திரு காந்திராஜ் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விழுப்புரம் மாவட்டம் அருக்காடத்தை அடுத்த வண்டிப்பாளையம் பகுதியில் 11 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார்.

0: குழந்தைகள் என்று கருதாமல் இதுபோன்ற கொடுஞ்செயல்களில் ஈடுபடுபவர்களை ஒருபோதும் மன்னிக்க முடியாது என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 3 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நேற்று பெய்த பலத்த மழை காரணமாக ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாமக்கல் மாவட்டத்தில் நேற்று இரவு பல்வேறு இடங்களில் பரவலாக கனமழை பெய்தது. ராசிபுரம், நாமகிரிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் வாகனங்கள் சாலையில் செல்ல முடியாதவாறு மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த நிலையில் ராசிபுரம் வள்ளலார் கோவில் பகுதியைச் சேர்ந்த சித்ரா தேவி, அவரது மகள் தர்ஷன்

0: நாமக்கல் மாவட்டத்தில் நேற்று இரவு பல்வேறு இடங்களில் பரவலாக கனமழை பெய்தது. ராசிபுரம், நாமகிரிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் வாகனங்கள் சாலையில் செல்ல முடியாதவாறு மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த நிலையில் ராசிபுரம் வள்ளலார் கோவில் பகுதியைச் சேர்ந்த சித்ராதேவி, அவரது மகள் தர்ஷினி ஆகியோர் இராப்பட்டணம் சாலையில் இருசக்கர வாகனத்தில் தமது வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது கனமழை காரணமாக அங்கிருந்த சுவர் திடீரென இடிந்து அவர்கள் மீது விழுந்தது. இதில் சம்பவ இடத்திலேயே சித்ராதேவி என்ற பெண்மணி உயிரிழந்தார். அவரது மகள் தர்ஷினி படுகாயமடைந்தார். இதுகுறித்து ராசிபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல்லில் இருந்து எஸ் கண்ணன்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை வெப்பம் 100 டிகிரி எட்டிய நிலையில் ஒரு மணி நேரம் பெய்த கனமழை காரணமாக அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சூறை காற்றுடன் பெய்த ஆலங்கட்டி மழை காரணமாக அப்பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருப்பத்தூர் மாவட்டத்தில் நேற்று கருமேகங்கள் சூழ்ந்து திடீரென பலத்த சூறை காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்தது. திருப்பத்தூர், நாற்றம்பள்ளி, வாணியம்பாடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான கொடையாஞ்சி, நியூ டவுன், பெருமாள்பேட்டை, ஜனதாபுரம், கிரிசமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. மழையின் காரணமாக முன்னதாகவே மின் நிறுத்தம் செய்யப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. திருப்பத்தூரில் இருந்து அனுராதா.
1: இருவரி செய்திகள். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா அருகே கட்டுமானத்தில் இருந்த அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் இடிபாடுகளில் சிக்கியிருந்த 24 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். காங்கோவின் கிழக்கு பகுதியில் எபோலா வைரசால் பாதிப்புக்குள்ளானோரின் எண்ணிக்கை 900 கடந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். இம்மாதம் 28 தேதி நடைபெறுவதாக இருந்த பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் 83 நகரங்களில் 2000 மேற்பட்ட மையங்களில் நேற்று நடைபெற்ற மத்திய பணியாளர் தேர்வாணைய முதன்மை தேர்வில் 549,000 பேர் தேர்வு எழுதினர். பிளஸ் டூ மாணவர்கள் விடைத்தாள் பிரதிகளை பெறுவதற்கான கடைசி தேதி இன்று வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மக்களிடையே ஒற்றுமை மற்றும் உடற்தகுதியை வலியுறுத்தி 1000 மேற்பட்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் சைக்கிள் பயணம் மேற்கொண்டனர். தேனி மாவட்டத்தில் இம்மாதம் 27 தேதி நடைபெறவுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பயனடையுமாறு ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் தெரிவித்துள்ளார். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 205 எடுத்தது. 206 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய மும்பை அணி 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 175 எடுத்தது. மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி 40 வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. கொல்கத்தாவில் நேற்று இரவு நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய கொல்கத்தா அணி 18.4 ஓவரில் 163 ரனுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காவிரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: இப்ப கணேசா, ஒரு காபி போடு. உன் கடையில காபி குடிச்சாதான் குடிச்ச மாதிரி இருக்குது.
5: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
6: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
7: புதிய கால நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. இப்போது நாம் கேட்கலாம்
8: ஆகாஷ்வாணி.

0: மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் கேட்க இருக்கின்றோம் பூந்தளிர். இன்றைய பூந்தளிர் நிகழ்ச்சியில் சுட்டி குழந்தை சுகே நீதி.
1: ஹாய், நான் சுகைநிதி பேசுறேன், மதுரையில இருந்து வந்திருக்கேன். நான் இப்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரைம்ஸ் பாட போறேன். ஹெட் ஷோல்டர்ஸ் நிசன்டோஸ் நிசன்டோஸ், ஹெட் ஷோல்டர்ஸ் நிசன்டோஸ் நிசன்டோஸ், அண்ட் யர் ஐஸ் அண்ட் யஸ் ஐஸ் அண்ட் யஸ், அண்ட் மவுத் அண்ட் நோஸ் அண்ட் மவுத் அண்ட் நோஸ், ஹெட் ஷோல்டர்ஸ் நிசன்டோஸ் நிசன்டோஸ் நிசன்டோஸ், எல்போஸ் ஆங்கிள்ஸ் ஃபீட் அண்ட் ஹேண்ட்ஸ் ஃபீட் அண்ட் ஹேண்ட்ஸ் ஃபீட் அண்ட் ஹேண்ட்ஸ், எல்போ ஆங்கிள்ஸ் ஃபீட் அண்ட் ஹேண்ட்ஸ் ஃபீட் அண்ட் ஹேண்ட்ஸ், அண்ட் ஹிப்ஸ் அண்ட் ஹேர் அண்ட் ஃபிங்கர்ஸ் அண்ட் சின் அண்ட் ஹிப்ஸ் அண்ட் ஹேர் அண்ட் ஃபிங்கர்ஸ் அண்ட் சின், எல்போ ஆங்கிள்ஸ் ஃபீட் அண்ட் ஹேண்ட்ஸ் எல்போ ஆங்கிள்ஸ் ஃபீட் அண்ட் ஹேண்ட்ஸ் ஃபீட் அண்ட் ஹேண்ட்ஸ் ஃபீட் அண்ட் ஹேண்ட்ஸ். டிக் டாக் ரைம்ஸ், டிக் டாக் டிக் டாக் மெர்லி சிங்ஸ் அ கிளாக், டிக் டாக் டிக் டாக் மெர்லி சிங்ஸ் அ கிளாக், இட் இஸ் டைம் ஃபார் ஒர்க், இட் இஸ் டைம் ஃபார் பிளே, இட் இஸ் டைம் ஃபார் ஒர்க் அண்ட் இட் இஸ் டைம் ஃபார் பிளே. So it sings throughout the day. So it sings throughout the day. Tick tock, tick tock, merrily sings the clock. அடுத்து நான் உங்களுக்கு நாய்க்குட்டி பாடு பாட போறேன். எங்கள் வீட்டு நாய்க்குட்டி, எனக்கு பிடித்த நாய்க்குட்டி, லல்லல் நாய்க்குட்டி, விளையாட்டும் நாய்க்குட்டி, எட்டி எட்டி தாவியே ஓடும் சின்ன நாய்க்குட்டி, பாலை குடிக்கும் நாய்க்குட்டி, பாசமான நாய்க்குட்டி. அடுத்து பச்சை கிளி பாட்டு பாட போறேன். பச்சை வண்ண கிளியை பார், சிகப்பு மூக்கின் அழகை பார், பச்சை வண்ண கிளியை பார், சிகப்பு மூக்கின் அழகை பார், கொட்டை பழமும் தின்னுமே கீ கீ என்று கத்துமே, கொட்டை பழமும் தின்னுமே கீ கீ என்று கத்துமே, தொட்டு பார்க்க ஆசைதான் உயரே பறந்து போனதே, தொட்டு பார்க்க ஆசைதான் உயரே பறந்து போனதே. அடுத்து நேரு மாமா பாட்டு பாட போறேன் உங்களுக்கு. நேரு மாமா நம்மம்மா, நேசம் மிக்க நம்மம்மா, நாட்டு பற்று மிக்கவராம், நாடு போற்ற வாழ்ந்தவராம், ரோஜா மலரை விரும்பியவர், நெஞ்சில் அணிந்து மகிழ்ந்தவர், பிள்ளைகளை கண்டாலே தானும் பிள்ளையானவர் நேர்மமா ஆனாரே. அடுத்து புள்ளிமான் பாட்டு. பாய்ந்து தாவது புள்ளிமான், பல புள்ளிகள் உடலில் கொண்டமான், நீண்ட கொம்புகள் கொண்டமான், பசும் புள்ளை உண்டு வாழும் மான், கூட்டம் கூட்டமாய் வாழும் மான், காட்டில் வேகமாய் ஓடும் மான், பார்க்க அழகாய் இருக்கும் மான், எனக்கு பிடித்த புள்ளிமான். அடுத்து சிட்டுக்குருவி பாடல். சிட்டு சிட்டுக்குருவியே, சிங்கார குருவியே, காற்றை கிழித்து பறக்கிறாய், நினைக்கும் இடத்தில் அமர்கிறாய், கண் இமைக்கும் நொடியிலே சிட்டாய் நீயும் பறக்கிறாய். அடுத்து குட்டி குட்டி சுண்டலி. குட்டி குட்டி சுண்டலி, குதித்து ஓடும் சுண்டலி, வீட்டில் உள்ளே பொருட்களை கடித்து கடித்து போடுது, ஆட்கள் இல்ல அறையிலே ஓடி ஆடுது சுண்டலி, பூனை பார்த்த நொடியிலே மாயமாய் மறையுது சுண்டலி. அடுத்து நான் உங்களுக்கு திருக்குறள் சொல்ல போறேன். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு, கற்றதனால் ஆய பயனென்கோள் வாளறிவன் நற்றார் தொழார் எழில், மலர்மிசை ஏகினான் மாநடி சேர்ந்தால் நிலமிசை நீந்து வாழ்வார், வேண்டுதல் வேண்டாமை இல்லா நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடுமை இல. நன்றி, வணக்கம்.
0: இதுவரை கேட்டோம் பூந்தளிர் நிகழ்ச்சி. பங்கு பெற்றார் சுகே நீதி.

நம்முடைய வார்த்தைகளுடைய நாகரிகமே பிறரிடம் நமக்கான நன்மதிப்பை பெற்றுக் கொடுக்குங்க. இந்த நன்மதிப்பு நமக்கான இடத்தை நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் நமக்கு பெற்றுத்தரும் என்ற பொன்னான வரிகளோடு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இணைவது அம்பிகா. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் இதோ.

ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை போக்கள் நிகழ்ச்சிகளை நாம் கேட்கலாம். வேலை வாய்ப்பு செய்தி. மத்திய அரசின் கீழ் செயல்படும் நபார்டு வங்கியில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாயிருக்குங்க. ஸ்பெஷலிஸ்ட் பணிக்கு 5 இடங்களும், ரிஸ்க் மேனேஜர் பணிக்கு 2 இடங்களும், ஃபினான்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் பணிக்கு 1 இடங்கள் என ஒட்டுமொத்தமாக 8 இடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக பிஇ அல்லது பிடெக் அல்லது எம்பிஏ முடிச்சிருக்கணுங்க. வயது வரம்பாக 1/6/2026 அதாவது வருகின்ற 1 அடிப்படையில் 30-45 வயது நிரம்பியவர்களும், 30-60 வயது நிரம்பியவர்களும் இந்த துறை பணிக்கு விண்ணப்பிக்கலாமுங்க. தேர்ச்சி முறையாக சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்முக தேர்வு நடைபெறும். உங்களுடைய விண்ணப்பங்களை ஆன்லைனில் சென்று சேர வேண்டிய கடைசி நாள் 1/6/2026 அதாவது வருகின்ற 1 உங்களுடைய விண்ணப்பங்கள் சேர்ந்திருக்கணும். உங்களுக்கு மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா nabard.org.in என்ற இணையதள முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை இணையதள முகவரி nabard.org.in என்ற இணையதள முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்களை வெற்றி பெற வாழ்த்துகிறது ஆகாஷ்வாணி.

0: காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: இன்று இரவு 8:05 இருக்கு பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி கேட்கலாம். குழந்தைகள் நேரலையில் பங்கேற்று தங்கள் வடம் விரும்பிய பாடலை கேட்டு மகிழலாம். அதனைத் தொடர்ந்து 8:30 அறிவியல் மின்னல் நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கிறது. படப்பட பட்டாம்பூச்சி அறிவியல் மின்னல் நிகழ்ச்சியில் இன்று கேட்கலாம் படப்பட பட்டாம்பூச்சி. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ். உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள். பத்து மணிக்கு பட்டுச்சிறகு நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கிறது. தொடர்ந்து நம் பண்பலையின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேளுங்கள், கேட்டு மகிழ்வோடு என்றென்றும் இணைந்திருங்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்டுவிடலாம் தமிழில் செய்திகள்.

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் டாட்டே அக்காலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். அனைத்து பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் பொது சிவில் சட்டத்திலிருந்து விலக்கு அளிப்பதற்கான சிறப்பு

0: சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பொது சிவில் சட்டம் பழங்குடியின மக்களின் உரிமைகளுக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று கூறினார். சுதந்திர போராட்ட வீரரும் பழங்குடியின மக்களின் அடையாளமாக திகழும் பகவான் பிர்சா முண்டாவை நினைவு கூர்ந்த அவர், பழங்குடியின மக்கள் வசிக்கும் வனம் மற்றும் நிலப்பகுதிகளில் எவரும் ஆக்கிரமிப்பு செய்ய முடியாது என்று உறுதிபட தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பட்ஜெட்டில் 1,50,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதை திரு அமித் ஷா சுட்டிக்காட்டினார். நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை உரிய மாண்புடன் பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்தார். திருப்பதி திருமலைக்கு செல்லும் நடைபாதையில் பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். இதனிடையே கோடை வெப்பம் அதிகரித்துள்ளதால் மக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் இருக்குமாறு அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக்கொண்டார். பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா அமெரிக்கா இடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் பேச்சு நடத்தியதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் விவாதித்ததாக வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு மறு மதிப்பீட்டு நடைமுறைகளில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எதிர்கொண்டு வரும் தொழில்நுட்பம் சார்ந்த சிக்கல்களுக்கு உடனடி தீர்வு காண்பது தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனிடம் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாரத் ஸ்டேட் வங்கி, பேங்க் ஆப் பரோடா, இந்தியன் வங்கி, கனரா வங்கி ஆகிய 4 பொதுத்துறை வங்கிகளின் பண பரிவர்த்தனைக்கான கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது குறித்தும், தேர்வுக்கு இந்திய சேவைகளை சிபிஎஸ்இ தளத்துடன் ஒருங்கிணைப்பதற்கான தொழில்நுட்பம் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் விரைவில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் பிஜேபியின் செயல்பாடுகள் குறித்து விவாதிப்பதற்கான ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின், காங்கிரஸ் அரசு மக்களின் நம்பிக்கையை இழந்துவிட்டதாக கூறினார். மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அக்கட்சி தவறிவிட்டதாக திரு நிதின் நபின் குற்றம் சாட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்காசியாவில் பதற்றமான சூழல் உள்ள நிலையில் இஸ்லாமியர்களின் அஜ் புனித யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஆண்டுதோறும் 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த புனித யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்து 16 லட்சம் இஸ்லாமியர்கள் பங்கேற்கின்றனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதினா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 1,75,000 யாத்ரிகர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்கின்றனர். கர்நாடக மாநிலம் உத்தர கர்நாடகா மாவட்டத்தில் டாட்டே அகாலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். அப்பகுதியில் நேற்றிரவு பெய்த கனமழையை அடுத்து ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்திருந்த நிலையில் கிளிஞ்சல் சேகரிப்பதற்காக ஆற்றில் இறங்கிய போது இந்த துயர சம்பவம் ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். 3 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும், காணாமல் போன 3 பேரை தேடும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என

0: மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையா தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்த துயர சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் பிரதமரின் நிவாரண நிதியில் இருந்து வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். மத்திய மற்றும் வடமேற்கு இந்தியாவில் கடும் வெப்பம் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக இப்பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்பநிலை காரணமாக மக்கள் தேவையின்றி வெளியில் வருவதை தவிர்க்குமாறு சுகாதாரத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். உடலில் நீர்ச்சத்தை தொடர்ந்து பராமரிக்குமாறும், குழந்தைகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை மேற்கொள்ள சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே மத்திய மற்றும் வடமேற்கு இந்தியாவில் அடுத்த 7 தினங்களுக்கு கடும் வெப்பாலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஆந்திரப்பிரதேசம், இமயமலையையொட்டிய பகுதிகள், சிக்கிம், அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கன முதல் அதிகன மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் உள்ள தேக்க நிலைக்கு முழுமையான தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா வேண்டோலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அமெரிக்கா ஈரான் நாடுகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்திற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கைகளுக்கு ஒருபோதும் அனுமதி அளிக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக போக்குவரத்து தடையின்றி நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நடைபெறும் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு ஐரோப்பிய யூனியன் முழு ஆதரவு அளிக்கும் என்று திருமதி உர்சுலா வோண்டோர்லைன் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. 206 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய மும்பை அணி 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன் எடுத்தது. மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி 40 ரன் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. கொல்கத்தாவில் நேற்று இரவு நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய கொல்கத்தா அணி 18.4 ஓவரில் 163 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. நார்வே செஸ் போட்டி ஓஸ்லோவில் இன்று தொடங்குகிறது. இந்த போட்டியில் இந்தியாவின் குகேஷ் பிரக்யானந்தா, மேக்னஸ் கால்சன் உட்பட முன்னணி கிராண்ட் மாஸ்டர்ஸ் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் டட்டேஹகாலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கி பூக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நேர்களே, நேரம் 7:25.
1: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. நேயர்கள் கேட்கவிருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை.
4: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
5: அன்பர்களே, இன்று திருப்பாலைவனம் ஸ்ரீ அமுதேஸ்வரர் என்னும் திருப்பாலீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். சென்னை பொன்னேரியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும்,

0: பழவேற்காட்டிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலும் மீஞ்சூரிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள திருப்பாலைவனத்தில் இந்த கோவில் உள்ளது. முன்பு இந்த பகுதி பாலை மரங்கள் நிறைந்த வனமாக இருந்தது. ஒரு சமயம் முதலாம் ராஜேந்திர சோழன் தனது படைகளோடு இங்கு ஓய்வெடுத்தான். வீரர்கள் பட்டத்து யானையை பாலை மரத்தில் கட்டினார்கள். சிறிது நேரத்திலேயே யானை பிளிரிட்டு மயங்கி விழுந்தது. விஷயமறிந்த மன்னன் அந்த பாலை மரத்தை வெட்டுமாறு ஆணையிட்டான். வீரர்கள் மரத்தை வெட்டும்போது இரத்தம் பொங்கி வழிந்தது. மன்னன் மரத்தை நெருங்கி இடப்பக்கம் சுயம்புலிங்கம் இருப்பதைக் கண்டான். மரத்தை வெட்டிய போது லிங்கத்தின் சிரசிலும் காயம்பட்டு இரத்தம் வழிந்தது கண்டு மன்னன் இறைவனிடம் மன்னிப்பு வேண்டினான். அப்போது இறைவன் அசரீரியாக, கவலை வேண்டாம், எமக்கு இங்கு ஒரு கோவில் எழுப்பிடுக என கூறினார். அதன்படி மன்னன் கோவில் எழுப்பினான். பாலை மரத்தில் வெளிப்பட்டமையினால் இறைவன் திருப்பாலீஸ்வரர் என பெயர் கொண்டார். அம்பிகையும் லோகாம்பிகை என்னும் பெயரோடு சன்னதி கொண்டாள். லிங்க ஆவுடையார் கல்லிலும் லிங்க பானம் மரத்திலும், அதாவது வெள்ளை நிறத்திலும் உள்ளது. தலையில் கோடரியால் வெட்டுப்பட்ட தழம்பு உள்ளது. கருவறை விமானம் தூங்கானை மாடம் அமைப்பில் உள்ளது. கிழக்கு நோக்கிய சுவாமி அம்பாள் சன்னதியில் கோவில் எதிரே மிகப்பெரிய குளம் உள்ளது. இந்த குளத்தில் தவளைகள் வசிக்காது. திருப்பார்கடலில் அமுதம் வெளிப்பட்டது. யார் அதனை பருகுவதில் தேவர்களும் அசுரர்களுக்கும் இடையில் சண்டை ஏற்பட்டது. திருமால் மோகினி அவதாரமாக வந்து தேவர்களிடம் அமுதத்தை வழங்கினார். தேவர்கள் இங்குள்ள பாலை மரத்தில் அமுத குடத்தை வைத்துவிட்டு இறைவனை வழிபாடு செய்ய சென்றார்கள். அப்போது அசுரர்கள் இந்த குளத்தில் தவளை வடிவு எடுத்து மறைந்திருந்தனர். இதை அறிந்த தேவர்கள் அந்த தவளைகளை அழித்து இந்த குளத்தில் தவளைகள் வசிக்கக்கூடாது என இறைவனிடம் வரம் பெற்றனர். தேவர்கள் பாலை மரத்தில் அமுதத்தை வைத்து வழிபட்டமையினால் இறைவன் அமுதேஸ்வரர் என பெற்றார். எனவே திருக்கடையூர் போலவே சஷ்டிபதபூர்த்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேக வைபவங்கள் இந்த ஆலயத்தில் நடைபெறுகின்றன. இவரை வேண்டிக் கொண்டால் பூரண ஆரோக்கியத்துடன் வாழலாம் என்பது ஐதீகம். சுவாமி சன்னதியில் பிரசாதமாக இறைவனின் அபிஷேக நீர் தரப்படுகிறது. இதை அருந்தினால் சகல நோய்களும் தீர்ந்துடுமா. சுவாமி கருவறைக்கு வலப்புறம் அம்பாள் லோகாம்பிகை எனப்படும் உலகநாயக சன்னதி உள்ளது. சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இடையில் தேவியரோடு சுப்பிரமணிய சன்னதி உள்ளதனால் இத்தலம் சோமாஸ்கந்தமூர்த்தி தலமாகும். அம்பாள் எதிரே சிம்மமும் இடப்புறம் தலபுராண ஓவியங்களும் வலப்பக்கம் நடராஜர் திருச்சபையும் உள்ளன. இங்குள்ள தட்சிணாமூர்த்தி சிவன் சன்னதிக்கு வெளியே வாயிலில் இடப்பக்கம் கிழக்கு நோக்கி உள்ளார். இவரை வழிபட்டால் உயர்கல்வி வளம் பெறலாம். மேலும் விநாயகர், நால்வர், பாறை மரத்தடியில் அருணாச்சலேஸ்வரர் ஆகியோர் காட்சி தருகின்றனர். இன்றும் இந்த கோவில் முனிவர்களும் சித்தர்களும் தேனீக்களாகவும் வண்டுகளாகவும் வந்து அமுதேஸ்வரரை வணங்கி செல்வதாக ஐதீகம். ஒரு சித்தர் சமாதியும் இங்கு உள்ளது. நவகிரகங்கள் சண்டிகேஸ்வர சன்னதிகளும் உள்ளன. இந்த கோவிலில் கொடிமரம் கைலாய மலைக்கு நேர்கோட்டில் இருப்பதனால் கொடிமரத்தை விழுந்து வணங்கினால் கைலாயத்தை வணங்கிய பலன் கிடைக்கும். பிரதோஷம், திருவாதிரை, மகாசிவராத்திரி, தேய்வரை அஷ்டமி, சங்கடகர சதுர்த்தி, சஷ்டி போன்ற விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன. 30/1/26 அன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மன நலமும் உடல் நலமும் அருளும் திருப்பாலைவனம் ஸ்ரீ லோகநாயகி சமேத அமுதீஸ்வரை வழிபட்டு பேரொருள் பெறுவோமாக. ஓம் நமசிவாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை. நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

நேர்களை இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி.

நேர்களை இணைந்திருக்கிறீர்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில். அடுத்ததாக கேட்கலாம் உள்ளூர் செய்திகள். மாணவியருக்கு பாராட்டு. திருப்பரங்குன்றம் அருள்மிகு ஆண்டவர் சுப்பிரமணிய சுவாமி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சியும் +2 அரசு பொதுத் தேர்வில் எழுதிய 128 மாணவியரில் 127 பேர் தேர்ச்சி அடைந்தனர். தேர்ச்சியடைந்த மாணவியரை பள்ளி செயலாளர் ஞானசேகரன் மற்றும் தலைமை ஆசிரியர் அருந்தவம் உட்பட ஆசிரியர்கள் பாராட்டினார்கள். அடுத்ததாக மதுரையில் 16 மையங்களில் UPSC முதல் நிலை தேர்வு. மதுரை மாவட்டத்தில் உள்ள 16 மையங்களில் நேற்று நடைபெற்ற UPSC குடிமை பணிகள் முதல் நிலை தேர்வில் 68% பேர் தேர்வு எழுதினர். அடுத்ததாக மதுரை மாநகராட்சியில் நாளை மக்கள் குறைதீர் கூட்டம். மதுரை மாநகராட்சியில் நாளை மே 26 மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற உள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மாநகராட்சியின் 5 மண்டல அலுவலகங்களிலும் உதவி ஆணையர் தலைமையில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாம் நாளை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நடைபெறும். விருதுநகரில் அமைகிறது திறன் மேம்பாட்டு மையம். விருதுநகர் மாவட்டத்தில் திறன் மேம்பாட்டு மையத்தை அமைப்பதற்கான முதல்கட்ட பணிகளை தொழில்துறை அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர். இது குறித்து தொழில்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில், நாட்டில் பட்டாசு உற்பத்தியில் சிவகாசி முன்னணியில் உள்ளது. அச்சு தொழில், ஜவுளி, உணவுப் பொருட்கள் உற்பத்தி ஆகிய தொழில்கள் விருதுநகரில் அதிகம் உள்ளன. அங்கு எந்தெந்த தொழில்களுக்கு திறன் மேம்பாட்டு மையம் தேவைப்படுகிறது, அவை எங்கு அமைக்கப்பட வேண்டும், எத்தனை பேர் பயனடைவார் என ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. முதல்கட்ட விவரங்களை சேகரிக்கும் பணிகள் இனிதே தொடங்கியுள்ளது என்று தெரிவித்திருக்கிறார். நேர்களை இதுவரை இணைந்திருந்தீர்கள் உள்ளூர் செய்திகள் நிகழ்ச்சியிலோடு. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம் திரை இசைப்பாடல்.

நேயர்களே, இணைந்திருக்கிறீர்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில். இன்றைக்கு வலம் வரக்கூடிய பாட்டு வேணுமா, 8-2 வலம் வரக்கூடிய பாட்டு வேணுமா? மதுரை மாவட்ட நேயர்களை உங்களுக்காகத்தான். 25-30-170 மற்றும் 25-30-171 இரண்டு எண்களிலும் வரலாம். உங்கள் மனம் விரும்பிய புதிய பாடலை காற்றலையில் கேட்டு மகிழலாம். அதனை தொடர்ந்து 9-2 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் நிகழ்ச்சி கேட்க போகிறோம். 10-2 விருப்ப கானங்களில் விருந்தினர் விருப்பமாக இன்றைக்கு வலம் வர காத்துட்டே இருக்கு. எந்த நேயருடைய விருப்பம் இன்றைக்கி கேட்க போகிறோம், காத்துக்கிட்டே இருங்க. தொடர்ந்து காற்றலையில் 11-2 வெற்றி படிக்கட்டுகள் நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கிறது. 11-2 வெற்றி படிக்கட்டுகள். +2 படித்த பிறகு என்ன படிக்கலாம்? ஆலோசனை வழங்குகிறார் உயர்கல்வி ஆலோசகர் திருக்கோஷ்டியூர் கே மணிகண்டன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் நேரம் 7:47.

நேர்களை இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகஹெர்ட்ஸோடு. இன்றைக்கு வளம் வரக்கூடிய 11-2 வெற்றி படிக்கட்டுகள். இன்றைய வெற்றி படிக்கட்டுகள் நிகழ்ச்சியில் +2 படித்த பிறகு என்ன படிக்கலாம் ஆலோசனை வழங்குகிறார் உயர்கல்வி ஆலோசகர் திருக்கோஷ்டியூர் கே மணிகண்டன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். பிரேக்வா ஷோ பொய்கை புகழ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இப்பொழுது கேட்கலாம் உள்ளம் கேட்குமே திரைப்படலேருந்து பாடல்.

0: வணக்கம். நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.
2: மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேர்களை இதுவரை இணைந்திருந்தீர்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன் அம்பிகா. பண்பலில் தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம் பாட்டு வேணுமா, இன்றைய பாட்டு வேணுமா. மதுரை மாவட்ட நேர்களை உங்களுக்காகத்தான் வலம் வர காத்திருக்கிறது. தொடர்ந்து இணைந்தீர்கள் காற்றலையோடு. அதற்கு முன்னதாக கேட்டுவிடலாம் செய்தி சுருக்கம்.
3: வாசிப்பவர் மிருதுளா. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு நடைமுறைகளில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எதிர்கொண்டு வரும் தொழில்நுட்பம் சார்ந்த சிக்கல்களுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்று கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார். பிளஸ் டூ மாணவர்கள் விடைத்தாள் பிரதிகளை பெறுவதற்கான கடைசி தேதி இன்று வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. காவிரி, பொன்னியாறு, திருமணி முத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுவிடும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி விரைவில் வெளியிடப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அரசு மருத்துவ

கல்லூரி மருத்துவமனையில் வழங்கப்பட்டு வரும் மருத்துவ சேவைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் ஆய்வு செய்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஏழைகளின் ஊட்டி என்றழைக்கப்படும் ஏற்காட்டில் நடைபெற்று வரும் கூடை விழாவின் ஒரு பகுதியாக கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. கர்நாடக மாநிலத்தில் டட்டேஹக்காலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். நார்வே செஸ் போட்டி ஓஸ்லோவில் இன்று தொடங்குகிறது. இந்த போட்டியில் இந்தியாவின் குகேஷ் பிரக்யானந்தா, மேக்னஸ் கால்சன் உட்பட முன்னணி கிராண்ட் மாஸ்டர்ஸ் பங்கேற்கின்றனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9 மெகாஹெர்ட்ஸில் பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேர்களே உங்களுக்காகத்தான் வளம் வர காத்துக்கொண்டிருக்கிறது. 25-30-170 மற்றும் 25-30-171 இரண்டு எண்களிலும் வரலாம். உங்கள் மனம் விரும்பிய புதிய பாடலை காற்றலையில் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் வணக்கங்களுடன் அம்பிகா. இப்போது இணைப்பில் காத்துட்டு இருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
1: 103.3 மதுரை பண்பலை மற்றும் 100.9 ராமேஸ்வரம் பண்பலை நேர் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். காலை வணக்கமா.
0: வணக்கம் சொல்வது.
1: மதுரை செல்லூர் குமரன் பேசுறேன்.
0: சொல்லுங்கய்யா, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: ஏஆர் ரமணி சில மதுஸ்திரி குரல்ல வெந்து தெரிந்ததுக்கார குரல்ல இருந்து மல்லியப்பூ வச்சு வச்சு பாடுது அந்த பாட்டு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
0: நன்றி உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும். இதோ காற்றலையில்

0: மணி 8 நிமிடத்தில் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்ப்பா.
0: வணக்கம். யாருமா பேசுறீங்க?
1: நான் மதுரையில இருந்து மஞ்சுளா தங்கராஜ் பேசுறேன்ப்பா.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: நிலையத்துல எல்லாரும் நலமா இருக்கும்.
1: எனக்கு யூத் படத்துல இருந்து ரீசெண்டா வந்த யூத் படம், அதுல வந்து முட்டக்கலக்கி
0: நன்றி. இணைப்பில் வந்ததற்கு உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும் இதோ காட்சலையில்

0: ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸோடு இணைந்திருக்கிறீர்கள் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில். இன்றைய பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேயர்களை உங்களுக்காகத்தான் வலம் வந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் தொடர்பு கொண்டு உங்கள் மனம் விரும்பிய பாடலை கேட்டு மகிழலாம். 25, 30, 170 மற்றும் 25, 30, 171 இரண்டு எண்களிலும் தொடர்பு கொண்டு உங்கள் மனம் விரும்பிய புதிய பாடலை காற்றலையில் கேட்டு மகிழலாம். இப்ப இந்த எண்களை தொட்டு இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம்
1: மேடம். வணக்கம். முத்துக்கண்ணன் பேங்க் நாராயணபுரம் மதுரை பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க என்ன பாட்டு கேட்கலாம்.
1: எனக்கு வந்து தங்கம் படத்துல வந்து நன்றி
0: நன்றி இணைப்பில் வந்ததற்கு.

0: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரிமார், 217 மேலமாசி வீதி, மதுரை.

0: நேர்களே, இன்றைக்கு 11/2 வளம் வரக்கூடிய நிகழ்ச்சியாக வெற்றி படிக்கட்டுகள். பிளஸ் டூ படித்த பிறகு என்ன படிக்கலாம் ஆலோசனை வழங்குகிறார் உயர்கல்வி ஆலோசகர் திருக்கோஷ்டியூர் கே மணிகண்டன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 25/30/170 மற்றும் 25/30/171 04/5/2 என்ற மதுரையின் உணைப்பை தொட்டு அனைத்து நேயர்களும் பேசலாம். 11/2 வெற்றி படிக்கட்டுகள் நிகழ்ச்சியில் பாட்டு வேண்டுமா நிகழ்ச்சி இன்று மதுரை மாவட்ட நேயர்கள் விருப்பமாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இப்போ இணைப்பில் காத்துட்டு இருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
1: உங்களுக்காகவும்
0: நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும் இதோ சிறை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர்களே, இன்று 8:05 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கிறது. உங்க வீட்டு சின்னஞ்சிறு குழந்தைகளினுடைய குரல் காற்றலையில் கேட்கணுமா? அப்போ தொடர்பு கொண்டு பேசுங்க. 0452 என்ற மதுரையின் முன்னபை தொட்டு 25-30-170 அறிமுக குழந்தைகளும், 25-30-170 அனைத்து குழந்தைகளும் பேசலாம் பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் 8:05. இப்போ நேரம் 8:23 பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இணைய காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
2: அனைவருக்கும் காலை வணக்கம் மேடம்.
1: காலை வணக்கம் சொல்வது
2: எனக்கு ட்ரிபிள் ஐ. நான் வந்து மதுரை மணிமாறன் கடைசி நந்தல் யானமலை புதுப்பட்டி ரோட்ல இருந்து பேசிட்டேன் மேடம். எனக்கு ட்ரிபிள் ஐல இருந்து பாட்டு போடுங்க மேடம்.
1: நன்றி, நெபல் வந்ததற்கு. உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும் இதோ பாடல் காற்றலையில்.

நேர்களே, இது மாதிரியான ஃபாஸ்ட் பீட்டான சாங்லாம் காத்துட்டே இருக்கு உங்களுக்காக. 9:02 இருக்கு, ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில். இப்போ பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் நம் நேயர் கேட்ட பாடல் இதோ.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: இன்று இரவு 8:30 அறிவியல் மின்னல் நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கிறது. இன்றைய அறிவியல் மின்னல் நிகழ்ச்சியில் பட பட பட்டாம்பூச்சி என்ற தலைப்பதான் விளம்பர காத்திரையிருக்கு. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் அவர்கள். உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள். இன்று இரவு 8:30 அறிவியல் மின்னல் நிகழ்ச்சியில். இப்போ நேரம் 8:30 பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில இணைப்பில் காத்துட்டு இருக்கக்கூடிய நேயர், மதுரை மாவட்ட நேயர் வருக, வணக்கம்.
3: ஹலோ மதுரை.
2: ஹலோ.
3: வில்லாபுரம் மீனாட்சி நகர் தி பன்னீர்செல்வம் படத்துல ஏதாவது ஒரு பாட்டு போடுங்க.
2: நன்றி இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும் இதோ பாடல்.

0: அஸ்வானி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இப்போது இணைப்பில் காத்துட்டு நேயர் வருக வணக்கம்.
1: இனிய காலை வணக்கங்களோட நிகழ்ச்சி எழுவது மதுரையிலிருந்து தனலட்சுமி
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: வீச்சு படத்துல இருந்து அரபி குத்து.
0: நன்றிமா இணைப்பில் வந்ததற்கு.
1: இணைப்புக்கு நன்றி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும் இதோ காற்றலையில்.

ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இப்போ இணைப்பில் காத்துட்டு இருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
1: ஹலோ மேடம், நான் பத்மாவதி பேசுறேன் மேடம், 3 மாவடியில இருந்து.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: தலைவன் தலைவி பாடத்துல இருந்து பொட்டலை மிட்டாய் பாட்டு போடுங்க மேடம்.
0: நன்றிங்கம்மா.
1: நன்றி மேடம்.
0: இணைப்பில் வந்ததற்கு உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும் இதோ காற்றலையில் இல்லை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களை. இப்பொழுது இணைப்பில் காத்துட்டு இருக்கக்கூடிய நேர் வருக, வணக்கம்.
2: வணக்கம்மா,
1: யார் பேசுறீங்க?
2: மதுரை ரத்னபுரம் சுந்தரபாண்டி பேசுறேன்மா.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
2: சுந்தரபாண்டி படத்துல இருந்து ஏதாவது பாட்டு போடுங்க.
1: நன்றி இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும் இதோ காற்றலையில்

0: நேர்களே, இதுவரை பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இன்று மதுரை மாவட்ட நேர்களின் விருப்பமாக வளம் வந்தது. நேர்களில் பங்குபெற முயற்சித்த கேட்டு சுவைத்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றிகள். மீண்டும் பேசலாம் மதுரை மாவட்ட நேயர்கள் ஞாயிறு மற்றும் திங்கள் காலை 8-2 பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியை பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி நேயர்களே. நேரம் 8:50. இனி நாம் கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: 11 நூற்றாண்டில் ஒரு புகழ்பெற்ற இறைநேச செல்வர் வாழ்ந்து வந்தார். அவர் பேர் அப்துல்லா ஹிஸ் சௌமை. இப்போது சோவியத் ரஷ்யாவில் உள்ள ஜீலான்கிற நகரத்தோட புறநகர் பகுதியில் நீப்புன்னு ஒரு ஊர், அங்கே தான் அவர் இருந்தார். அவருக்கு ஒரு ஆப்பிள் தோட்டம் இருந்தது தஜ்லா நதி ஓரத்தில். அந்த தோட்டத்தில் அவர் ஒரு நாள் உலாவிக்கிட்டு இருக்கிறார். அந்த சமயத்தில் 20 அழகான இளைஞர் ஒருத்தர் அவர் முன்னாடி வந்து நின்னார். என்ன நீங்கள் மன்னிக்கணும்னார். இவருக்கு ஒன்றும் புரியல. யாரப்பா நீ என்ன கெடுதல் பண்ணினே, நான் எதுக்காக உன்னை மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டார். ஐயா, என் பேர் அபு சாலிஹ் மூசா. இங்கேருந்து 4 தொலைவில் இருக்கக்கூடிய இதே தஜ்லா நதி ஓரத்தில் தான் நான் இருக்கிறேன். நேற்று மத்தியானம் எனக்கு ஒரு நல்ல பசி. அந்த நேரம் ஒரு ஆப்பிள் பழம் இந்த நதியில் மிதந்து வந்தது. அவசரத்தில் அதை எடுத்து சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் அப்படி செஞ்சது பெரிய தவறுங்கிறத உணர்ந்தேன். ஒரு பொருளுக்கு உரியவர்கள் யாரோ அவங்க அனுமதி இல்லாமல் அந்த பொருளை சாப்பிட்றது ஹராமாகும். ஹராமான அந்த பழம் வந்து என் வயிற்றுக்குள்ளே போனதுலேருந்து எனக்கு

நிம்மதி இல்லை. ராத்திரி பூரா தூங்கவே முடியல. காலையில் எழுந்திரிச்சதும் இந்த நதி ஓரமாக பார்த்துக்கிட்டே வந்தேன். உங்கள் தோட்டத்தை பார்த்தேன். ஒரு மரத்தோட கிளை வந்து தண்ணியில் தொட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். அதனால் நான் சாப்பிட்ட பழம் இங்கேருந்து தான் வந்திருக்கணும். அந்த பழத்துக்கு உரியவர் நீங்கள் தான். நீங்கள் என்னை மன்னிச்சாதான் நான் சாப்பிட்ட பழம் ஹலாலாகும், குற்றம் நிவர்த்தியாகும், தயவு பண்ணி மன்னிக்கணும் அப்படின்னு கண்கலங்க கேட்டுக்கிட்டார். இதை கேட்ட இந்த சௌமையை ஆச்சரியத்தோடு அந்த இளைஞரை கூர்ந்து கவனித்தார். இந்த அளவுக்கு நேர்மையான ஒரு நல்ல மனுஷனை விட்டுறக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளே முடிவு பண்ணிக்கிட்டார். நிமிர்ந்து அந்த இளைஞரை பார்த்தார். இதுக்கு வந்து தண்டனையை ஏத்துக்க தான் வேணும்னார். எதுவா இருந்தாலும் ஏத்துக்கிறதுக்கு தயாரினார் அவர். இதுக்கு தண்டனையா 12 வருஷ காலம் நீ இங்க பணிவிடைகள் செய்யணும்னார். பணிவிடை செய்யறது என்னுடைய பாக்கியமா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மகிழ்ச்சியோடு அந்த தண்டனையை ஏத்துக்கிட்டார். 12 வருஷம் முடிஞ்சது. அந்த 12 வருஷ காலத்தில் அந்த இளைஞரோட வயசும் தகுதியும் வளர்ந்தது. கடைசியில் அந்த பெரியவர் அந்த இளைஞரை கூப்பிட்டார். இதை பாருப்பா, இன்னையோட உன் பணிவிடை காலம் 12 வருஷம் முடிஞ்சது. ஆனால் தண்டனை இதோட முடிஞ்சுட்டு தான் நினைக்காத, அது இன்னமும் முடியல.

0: வருஷ காலத்தில் அந்த இளைஞரோட வயசும் தகுதியும் வளர்ந்தது. கடைசியில் அந்த பெரியவர் அந்த இளைஞரை கூப்பிட்டார். இதை பாருப்பா, இன்னையோடு உன் பணியுடை காலம் 12 வருஷம் முடிஞ்சுது. ஆனால் தண்டனை இதோடு முடிஞ்சுட்டதா நினைக்காத, அது இன்னமும் முடியல. கடைசியாக இன்னும் ஒரு தண்டனை பாக்கி இருக்குது, அதை நீ ஏற்றுக்கணும்னார். எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கிறதுக்கு சித்தமாக இருக்கிறேன்னார் இவர். எனக்கு ஒரு மகள் இருக்கிறா, அவளுக்கு 2 கண்ணும் தெரியாது, 2 காதும் கேட்காது, 2 காலும் செயல்படாது, அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னார் பெரியவர். இதை கொஞ்சமும் இவர் எதிர்பார்க்கலை. ஒரு நிமிஷம் திகைச்சார். அடுத்த நிமிஷம், சரி, இதையும் நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன்னுட்டார். இறைநேசர் செல்வர் சௌமயி அவர்களுடைய புதல்வி பாத்திமாவுக்கும் இளைஞர் அபு சாலிஹ் மூசாவுக்கும் அடுத்த சில தினங்களில் முறைப்படி திருமணம் நடந்தது. திருமணத்துக்கு அப்புறம் மணமகளை பார்த்து அந்த இளைஞர் திகைச்சு போயிட்டார். ஏன்னா அந்த பெரியவர் சொன்னதுக்கு நேர்மாறாக இருந்தார் ஃபாத்திமா. உடல் குணம் எதுவும் கிடையாது, ரொம்ப அழகாக இருந்தாங்க. மறுநாள் சௌமயி அபு சாலிஹை கூப்பிட்டு இதுக்கு விளக்கம் சொன்னாராம். என் மகளுக்கு கண்ணு தெரியாதுன்னு சொன்னது தான் சொல்லியிருந்த நேற்று முன்னாடி சொன்னேன். அது எந்த விதமான தீய காட்சிகளும் அவள் கண்ணுக்கு தெரியாதுன்னு தான் அர்த்தம். காது கேட்காதுன்னு சொன்னேன், தீய விஷயங்களை அவள் கேட்க மாட்டான்னு அர்த்தம். கால்கள் செயல்படாதுன்னு சொன்னேன், வீட்டை விட்டு தீமையான இடங்களுக்கு அவள் போக மாட்டான்னு அர்த்தம் அப்படின்னார். 12 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை முதல் முறையாக பார்த்தப்பவே உண்மை வந்து என்னுடைய சீடராக மானசீகமாக ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற விவரத்தையும் சொன்னாராம். இந்த இளைஞர் அபு சாலிஹ் பிற்காலத்தில் ஒரு பெரிய ஆன்மீக மேதையாக உயர்ந்தார். அந்த தம்பதிகளுக்கு 60வது வயசில் ஒரே ஒரு குழந்தை பிறந்தது. அந்த காதர் ஜிலானி முகைத்தீன் ஆண்டகை, அதாவது அந்த குழந்தை தான் ஆன்மீக பேரரசர் முகைத்தீன் ஆண்டகை. அப்படி வந்து அந்த கதையை சொல்லுவாங்க பழைய இதை. அப்படிப்பட்ட பெரியவர்களுடைய வாழ்க்கை தான் நமக்கு வழிகாட்டணும். எனக்கு ஒரு சிநேகிதன், அவன் சொன்னான், டேய், என்னுடைய மாமனார் கூட தன்னுடைய பொண்ணை எனக்கு திருமணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொன்னார், அது பொய்ன்னு அப்புறமா தான் தெரிஞ்சுது அப்படின்னா. என்ன சொன்னார்னு கேட்டோம். என் பொண்ணு மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது கோபம் வந்தால் கையில் கிடைக்கிறத எடுத்து உங்கள் மேலே எரிவா, நீங்கள் தான் அனுசரித்து நடந்துக்கணும்னு சொன்னார் அப்படின்னா. அப்படி அவர் சொன்னது பொய்யா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், அவர் மாதம் ஒரு தடவைன்னு அவர் சொன்னது பொய், தினம் ஒரு தடவை அப்படி செய்கிறா, இதுதான் உண்மை அப்படின்னா.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு நடைமுறைகளில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எதிர்கொண்டு வரும் தொழில்நுட்பம் சார்ந்த சிக்கல்களுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்று கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார். பிளஸ் டூ மாணவர்கள் விடைத்தாள் பிரதிகளை பெறுவதற்கான கடைசி தேதி இன்று வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. காவிரி, பொன்னியாறு, திருமணி முத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி விரைவில் வெளியிடப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வழங்கப்பட்டு வரும் மருத்துவ சேவைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் ஆய்வு செய்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் உள்ள தேக்க நிலைக்கு முழுமையான தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா வோண்டேர்லேன் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் டாட்டா ஹகேலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். நார்வே செஸ் போட்டி ஓஸ்லோவில் இன்று தொடங்குகிறது. இந்த போட்டியில் இந்தியாவின் குகேஷ் பிரக்யானந்தா, மேக்னஸ் கால்சன் உட்பட முன்னணி கிராண்ட் மாஸ்டர்ஸ் பங்கேற்கின்றனர்.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

0: அண்ணே அக்கா அத்தை மாமா சித்தி சித்தப்பா பெரியமா பெரியப்பா அங்காளி பங்காளி எல்லாரும் இருக்கீங்களா? இனிமே ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். இனிமே தினம் தினம் சின்னவங்க இருந்து பெரியவங்க வர ஜாலி
1: தான்.
0: இனிமே சாங்ஸ் கேம்ஸ் பண்ணு என்ஜாய்மெண்ட்
1: தான். சொல்ல வர
2: தயங்காம சொல்ற
0: நம்ம எஃப்எம் ரெயின்போ 103.3 தான்.
3: ஆமாங்க, இனிமே நம்ம எஃப்எம் ரெயின்போ 103.3 ல சாங்ஸ் கேம்ஸ் ஃபன் என்ஜாய்மென்ட் அட்டகாசமான நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்டு வைப் பண்ணலாம்.
4: நேரம் 9:05.

பல்லாண்டு வாழ செல்லக்குட்டி பாப்பா ஸ்ரீ சாய் மித்ராவிற்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூறுவது சுகன்யா அம்மா, ஜெய் அண்ணா, அனுஷியா பாட்டி, சுபு பாட்டி, அப்பா லியோ.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: குட் மார்னிங். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரைட் பீட்ஸ் காத்திருக்கு நேரமில்லை. சின்ன சின்ன தகவல்கள் கூடவே பீட்டான பாடல்கள், அதுதான் பிரைட் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. இப்போ உங்க கூட பேசிட்டு இருக்கிறது கிளாரா.
3: ஐயா மானே தேடி

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நேரம் 9:15. ரெட்டை மீட்ஸ் காத்திருக்க நேரமில்ல தாங்க கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு தேசிய வேளாண் பொருட்கள் மின் சந்தை பத்தி தாங்க கேட்க போறோம்.

கேட்டுட்ருக்கோங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. தேசிய வேளாண் சந்தை அப்படின்றது இந்தியாவில் விவசாய பொருட்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஒருங்கிணைந்த மின்னணு வர்த்தக தளம். விவசாயிகளுக்கு நியாயமான விலையை உறுதி செய்யும் வகையில் தரகர்களினுடைய தலையீடு இன்றி நாடு முழுவதும் உள்ள அங்காடிகளை இணைத்து ஆன்லைன் மூலமாக வர்த்தகம் செய்ய உதவுகிறது.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NS பி ரோட், திருச்சி.

ரெடிமேட்ஸ் காத்திருக்க நேரமலை கேட்டுருக்கும் நேரம் 9:25 ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு தேசிய வேளாண் சந்தை பத்தி கேட்டுருக்கோம். விவசாயிகள் தங்களுடைய விளைபொருட்களுடைய விவரங்களை மொபைல் செயலி மூலம் பதிவேற்றலாம். தரமான ஆய்வுகளுடைய அடிப்படையில விலை நிர்ணயம் செய்யப்படுறதுனால விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைக்குதுங்க. வர்த்தகர்களுடைய விளைபொருட்களை வாங்கியவுடன் அதற்கான பணம் டிஜிட்டல் முறையில விவசாயிகளுடைய வங்கி கணக்குக்கு நேரடியாக சென்றடைகிறது. பாட்டு கேட்கலாம், காத்துட்டுருங்க. இது காத்திருக்க நேரமில்லை.

ஆகாஷ்வாணிக்கு 90 என்றென்றும் இளமையாய், எதிலும் புதுமையாய், ஒவ்வொரு நாளும் புத்தம்புது பொலிவுடன், புத்துணர்வூட்டும் நிகழ்ச்சிகளுடன் மக்கள் சேவையில் மகத்தான நமது ஆகாஷ்வாணிக்கு 90. தொண்ணூரை தொட்ட ஆகாஷ்வாணி 800 தாண்டி வெற்றி வாகை சூட வாழ்த்துவோம்.

வெல்கம் பேக் டு ரெட் அண்ட் விட்ஸ் காத்திருக்கு நிர்மலை மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மனிதனுடைய நாவால் உணரக்கூடிய 6 அடிப்படை சுவைகள் இருக்கு. அறுசுவை அப்படின்னு சொல்லுவோம், இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, கசப்பு, துவர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதில் நம்ம முதலாவதாக அந்த இனிப்பை எடுத்துக்கலாம். நம்ம சுகர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை தமிழில் வந்து வெல்லம் அல்லது சர்க்கரை அப்படின்றது அதனுடைய பொருள். சர்க்கரை அப்படின்ற வார்த்தை எப்படிங்க வந்துச்சு அப்படின்னா, சமஸ்கிருத வார்த்தையான சர்க்காரா அப்படின்றதுலேருந்து தான் பெறப்பட்டதான ஒரு பரவலான ஒரு கருத்து இருக்குங்க. உலக சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் பிரேசிலையும் அதனைத் தொடர்ந்து 2வது இடத்துல இந்தியாவும் இருக்கின்றது.

கடுகு சுவை லேசான கசப்பு கலந்த ஒரு சுவை தாங்க அந்த கடுகுனுடைய சுவை. மிளகாய் காரத்துல இருந்து கடுகு காரம் கொஞ்சம் வந்து மாறுபட்டது. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காரம் கடுகுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கடுகுக்கு அப்படின்றது தன் சுவை கிடையாதான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு குளிர்ந்த நீருடனோ இல்லை ஒரு சூடான எண்ணெயில் நம்ம சமைக்கும் போது மேலே இருக்க தோல் வந்து அப்புறப்படுத்தப்பட்டு மைரோசினஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நொதியம் என்சைம் வந்து வெளியிடுமா, இதுதாங்க அதனுடைய கசப்புக்கு வந்து காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமையல சில வகை சமையல தாளிக்கும் போது எண்ணெயில் முதல்ல இடக்கூடிய பொருள் இந்த கடுகு தான். நல்ல சுவையும் நல்ல வாசனையும் தரக்கூடியது. பாடல் கேட்கலாம் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பன்மலை 100.9 ட்ரைடே மீட்ஸ் காத்திருக்கு நேரமில்லை.

0: ரெடிமேட்ஸ் காத்திருக்க நேரம்ல கேட்டுருக்கோங்க மதுரை ஃபம் ரெயின்போ 103.3. நேரம் 9:44 நிமிடங்கள் ஆயிடுச்சுங்க. சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் நேர்களே.
1: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
2: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இனிப்பு, அடுத்தது கார்ப்பு, இப்ப அடுத்தது கசப்பு சுவை அப்படின்னு சொன்னதோடனே என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா பாகற்காய் தான் முதல்ல நினைவுக்கு வரும். இந்த பாகற்காய், பாகற்காய் அப்படின்னு சொல்றோமே, இந்த பெயருக்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்குங்க. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பாகுனா இனிப்பு, இனிப்பு இல்லாத காய் பாகற்காய்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: பாகற்காய் அப்படின்றது ஆப்பிரிக்கால தோன்றியது. அங்க இருக்கக்கூடிய ஒரு சில இன மக்கள் வறண்ட கால பிரதான உணவாக இருந்துச்சா இந்த பாகற்காய். வறண்ட காலத்துக்கும் பாகற்காய்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டா, அதிகப்படியான தாகத்தை கட்டுப்படுத்த உதவுமா இந்த பாகற்காய். அது மட்டும் இல்ல, இதுல இருக்கக்கூடிய நீர் சத்து கிட்டத்தட்ட 90% நிறைந்திருக்கிறதுனால உடலை வந்து ரொம்ப குளிர்ச்சியாகவும் வறட்சியை போக்குறதுக்கும் உதவுதான். பாடல் கேட்கலாமா? ரைட்டர் மிட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லையில.

0: இன்று காலை 11:02 வெற்றி படிக்கட்டுகள். பிளஸ் டூவிற்கு பிறகு என்ன படிக்கலாம்? ஆலோசனை வழங்குகிறார் உயர்கல்வி ஆலோசகர் திருக்கோஷ்டியூர் கே மணிகண்டன் அவர்கள். உடன் உரையாட காத்திருக்கிறார் வேல்முருகன் அவர்கள்.
1: இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை ஜிலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்காவின் நெருங்கிய நாடாக திகழ்கிறது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் விலை லிட்டருக்கு 1.61 ரூபாய், டீசல் விலை லிட்டர் 1.71 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. காஞ்சிபுரத்தில் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு தலைமையில் மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இடி தாக்கியதில் கணவன் மனைவி 2 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் மண்பாண்டம் செய்வதற்காக வண்டல் மண், களிமண் ஆகியவற்றை இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கட்டணமின்றி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நாகை அருகே கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் 4 பேரை அவ்வழியே வந்த மீனவர்கள் பத்திரமாக மீட்டு கரை சேர்த்தனர். கொடைக்கானலில் இம்மாதம் 31ஆம் தேதி வரை சுற்றுலா தலங்களை கட்டணமின்றி பார்வையிடலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். கடும் வெப்பம் நிலவி வரும் சூழலில் உடல்நிலையை சீராக பராமரிப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் திருமதி பொற்கொடி கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பஞ்சாப் மும்பை அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நம்முடைய நேயர்கள் விருந்தினராக நம்ம நிலையத்துக்கு வருகை தந்து விருந்தினர் விருப்பமாக வலம் வரும் நிகழ்ச்சியாக விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு வணக்கங்களுடன் அம்பிகா. நம்முடைய விருந்தினராக நம்ம நிலையத்துக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டெமோ சொல்லிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, நம்மளுடைய நேயர்கள் வானொலிக்கு தொடர்பு கொண்டு பேசுவாங்க, காற்றலையில் பாடல் கேட்பாங்க. அதே நம்முடைய நேயர்கள் விருந்தினராக வரக்கூடிய நிகழ்ச்சியாக இன்றைக்கு வந்திருக்காங்க. அதுலேயும் வந்து ரொம்ப ரொம்ப நம்ம நிலையத்துக்கு அருகில் இருக்கக்கூடியவங்க தான். எப்பொழுதும் 24 மணி நேரமும் வானொலி கேட்கக்கூடிய ஒரு நபர், அதுவும் அவங்களுடைய தொழிலோட ஐக்கியமான ஒரு நபர், இப்படிப்பட்ட ஒரு நபர்கிட்ட தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: இளையத்தில் எல்லாருமே நல்லமாக இருக்கும். உங்களோட பேர் சொல்லி நீங்களே அறிமுகப்படுத்திக்கோங்க.
1: முழுமையான பேர் வந்து பார்த்தீங்கன்னா எம் வன்னியராஜ். ஆனால் வந்து சாட்டா எல்லாருமே வந்து குமார்னு தான் கூப்பிடுவாங்க. நான் முல்லை நகரில் வந்து தனபா ஸ்கூல் பின்னாடி வந்து டெய்லர் கடை வச்சுருக்கேன். மேக்ஸிமம் வந்து வானொலியில் என்னுடைய பேரை வந்து டெய்லர் குமார்னு தான் அறிமுகப்படுத்திக்கிறேன். அதுவும் இல்லாமல் என்னை வந்து ஆல் இண்டியா ரேடியோ கூப்பிட்டது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இது வரைக்கும் நான் நினச்சே பார்க்கல.
0: ரொம்ப சந்தோஷங்க சார். இந்த சந்தோஷத்தில் ஒரு பாடல் சொல்லுங்கள்.
1: பாடல் கேட்கணும்னா எனக்கு வந்து எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி, அது அவங்களுக்காண்டி வந்து பூமகள் ஊர்வலம் படத்துலேருந்து வானுக்கு இரண்டு தீபங்கள். அந்த

0: நேர்களே, மீண்டும் இணைவோம் விருந்தர் விருப்பம் நிகழ்ச்சியில். ரொம்ப சந்தோஷத்தோட நிகழ்ச்சி தொடக்கமாயிருக்கு. சொல்லுங்க குமார் சார், அந்த தொடர்ச்சியாக அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்க.
1: அதாவது நான் சொல்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. எல்லோரும் இந்த ஆகாசவாணி 90 வருஷங்களை வந்து ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. அதை நான் அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பேன். எல்லா நேரம் வந்து பேசுகிறாங்களே, நமக்கு இந்தமாரி ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி. ஒரு படத்தில் வடிவேல் சொன்ன மாதிரி, நான் நினச்சது ஆண்டவனுக்கு கிடைச்சோ இல்லையோ, ஆல் இண்டியா ரேடியோ கேட்டுச்சு. அவங்களே கூப்பிட்டு என்னை வந்து பேச வச்சதில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நானும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 22 வருஷங்களாக வந்து அதில் ஐயா மகாசோம ஸ்கந்தமூர்த்தி, ஐயா சுந்தராவடையப்பன் அவங்களுடைய பேச்செல்லாம் கேட்டு யாராட்ட எப்படி பேசணும், எவ்வளோ பண்பாக நடந்துக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்ககிட்டருந்து நாங்கள் நிறையா கற்றுக்கிட்டோம். அதனால் வந்து ஆகாசவாணிக்கு என்றைக்குமே நாங்கள் வந்து கடமைப்பட்டிருக்கோம்.
0: ரொம்ப சிறப்பாக சொல்லிகிட்ருக்கீங்க, தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னால் ஒரு பாடல் சொல்லிடுங்க.
1: உயிரை படத்துலேருந்து தைய தைய பாட்டு போடணும்.
0: இதே சந்தோஷத்தோட பாடல் கேட்டுட்டு மீண்டும் இணைவோம் நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் நம்மளுடைய நிலைய நேயர் விருந்தினராக வந்து விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்காங்க குமார். தொடர்ந்து அவங்க கிட்டே நம்ம பேசுவோம். ஆகாஷ்வாணி 90 பற்றி நீங்கள் பேசுனீங்க ரொம்ப சிறப்பாகவே. நீங்களே உங்களுடைய அதாவது நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்குறீங்க அப்படின்ற ஒரு வெளிப்பாடு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே தெரியுது. சரி, உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கோங்களேன்.
1: நான் சொல்லணும்னா வீட்டுக்கு ஒரே பையன், அக்கா ஒரு ஆள். அக்கா இங்கே பனங்காடில் இருக்காங்க, நாங்கள் இங்கே முள்ளியனாரில் இருக்கோம். என் ஒய்ஃப் வந்து புஷ்பம், அவங்க வந்து டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்காங்க, பிஎட் எல்லாம் நிறையா படிப்புலாம் படிச்சிருக்காங்க, வேலைக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், ரெண்டு பசங்க, ஒருத்தர் வந்து ஹர்ஷவர்தனன், அவர் வந்து ஹேண்ட்பால் பிளேயராக இருக்காரு,
0: சிறப்பு
1: யூனிவர்சிட்டி பிளேயராக அங்கே விளாண்டுக்கிட்டு
0: இருக்காரு. இன்னொரு
1: பையன் வந்து விஷ்ணுவர்தன், இந்த வருஷம் 9th போகிறாரு. அவரை பற்றி சொல்லணும், அவர் நிறையா இது வச்சுருக்காரு, ட்ராயிங்கு, நாடகத்தில் நடிப்பில் அவர் நம்பர் ஒன்று, அந்த மாதிரி பல டேலண்ட் இருக்குது அவர்கிட்ட.
0: அப்போ வந்து ஒரு மாசான குடும்பம் அப்படின்னு சொல்லலாமா?
1: ஆமாம், கண்டிப்பாக.
0: சரி, இந்த சந்தோஷத்தோட மற்றும் ஒரு பாடல் சொல்லுங்களேன்.
1: வெள்ளை நிலா, 2 வெள்ளை நிலா.
0: சரி, பாடல் கேட்டுருவோம்.

0: விருதுநர் விருப்பம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்மளுடைய நிலைய நேயர் அப்படின்னே சொல்லலாம் குமார் அவர்கள்ட்ட தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தையல் கலைஞர் அப்படின்னு ஏற்கனவே நம்ம அறிமுகப்படுத்திக்கிட்டீங்க. எத்தனை வருடமாக இந்த வேலையில் இருக்கீங்க?
1: நான் இப்போ கடை வச்சு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு மேடம்.
0: அதுக்கு முன்னாடி
1: நான் டெய்லர் வேலை தான் பார்த்துருந்தேன். மேக்ஸிமம் சொல்லணும்னா எனக்கு வந்து படிப்பு சரியாக வராதனால அப்பா என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 13 வயசுலேயே என்னை வந்து டெய்லர் வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. அதை என்னுடைய அறிவுத்திறனை வச்சு நான் ஓரளவுக்கு நல்லா டேலண்டாக கற்றுக்கிட்டனால சொந்தமாக வீடு கட்டணும் அப்படின்னும் போது அப்பா என்ன சொன்னாங்க, நீ அடுத்த இடத்துல போய் கடை பிடிச்சி நீ வாடகை கொடுத்துருக்க வேணா, நம்ம சொந்த பில்டிங்லேயே கடையை போட்டு வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்பா சொந்தமாக வீடு கட்டும்போது அந்த கடையும் போட்டு, எதுக்கு நீ அடுத்த இடத்துல போய் இருக்கோ, நம்ம எந்த இடமா இருந்தாலும் நம்ம தான் ஓனராக இருக்கணும், அடுத்த ஆள்கிட்ட போய் நம்ம வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்பா நீ வளர்த்து.
0: அதாவது ஒரு சுய தொழில் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத உங்கள் அப்பா கிட்ட இருந்து, படிப்பு அப்படின்ற பட்சத்தில் இன்றைக்கு நம்ம படிப்பு முக்கியம் தான், அதே சமயத்தில் ஒரு கைத்தொழிலே ஒன்றை கற்று

0: கொள் அப்படின்ற விஷயத்த உங்க அப்பா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க.
1: கண்டிப்பா
0: சார். இந்த சந்தோஷத்தோட இன்னொரு பாடல் கேட்போமே.
1: நானே ராஜா நானே மந்தில இருந்து மயங்கினேன்னு சொல்ல தயங்கினேன்.
0: இந்த பாடல் யாருக்காக?
1: இல்ல, இந்த பாட்டு அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அப்பா கண்டி.
0: சரி, கட்டாயம் கேட்டலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல விருந்தினர் உறுப்பு நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம நேரிட்ட பேசிட்டு இருக்கோம். இதற்கு முன்னாடி ஒலிபரப்பான பாடலை எங்க அப்பாவுக்கு பிடித்த பாடல் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அப்போ உங்க அம்மாவை பத்தி சொல்லுங்களேன்.
1: அம்மாவை பத்தி சொல்லணும்னா, அம்மாவோடைய பேர் வந்து குருலட்சுமி, அப்பாவோட பேர் வந்து முருகன். அப்பா இப்போதான் இறந்தாங்க, சமீபத்தில் ஒரு வருஷம் ஆகுது. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். பிள்ளைகளை வந்து மேக்சிமம் பார்க்கறது எல்லாமே அம்மா தான். நாங்கள் வந்து எங்கள் வேலையில் பார்த்தாலுமே பிள்ளைகளை வந்து அந்த டயத்தில் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் பார்த்து, சின்ன பிள்ளையிலேருந்து பிறந்ததுலேருந்தே வந்து பிள்ளைகளை வந்து வளர்த்தது அம்மாவும் அப்பாவும் தான். அதனால் வந்து அவங்களுக்கு பெருமையாக தான்

0: சொல்லணும்.
1: ரொம்ப சிறப்பு. அதாவது மூத்தோர் சொல் கேள் அப்படின்னு சொல்லி வளர்த்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்திற்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, தாத்தா பாட்டிக்கிட்ட வளர்றக்கூடிய ஒரு பாக்கியம் அது உங்களுடைய குழந்தைக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி தான். இந்த மகிழ்ச்சியில் இன்னொரு பாடல் கேட்டுருவோமே.
0: நீ பொட்டு வச்ச தங்க குடும்பம்

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம் நேர்களே, நேரம் 10:32 ஆச்சுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒரு பட பாடல்கள். இன்னைக்கு ஒரு பட பாடல்கள்ல எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்க போறோம்?

மக்கார கரிசக்காடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு.

பிளஸ் டூவிற்கு பிறகு என்ன படிக்கலாம் ஆலோசனை வழங்குகிறார் உயர்கல்வி ஆலோசகர் திருக்கோஷ்டியூர் கே மணிகண்டன் அவர்கள். உடன் உரையாட காத்திருக்கிறார் வேல்முருகன் அவர்கள். ஒரு பட பாடல்களை இன்னைக்கு சிவாஜி த பாஸ் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 10:38.

அடுத்த நிகழ்ச்சியாக 11:02 வெற்றி படிக்கட்டுகள். வெற்றி படிக்கட்டுகள் பிளஸ் டூவிற்கு பிறகு என்ன படிக்கலாம், பிளஸ் டூவிற்கு பிறகு என்ன படிக்கலாம் ஆலோசனை வழங்குகிறார் உயர்கல்வி ஆலோசகர் திரு கோஷ்டியூர் கே மணிகண்டன் அவர்கள். உடன் உரையாட காத்திருக்கிறார் வேல்முருகன் அவர்கள். ஒரு பட பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோங்க. மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சிவாஜி த பாஸ்.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

ஒரு பட பாடல்கள் கேட்டுட்ருக்கோங்க. மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்னைக்கு சிவாஜி த பாஸ் திரைப்படத்துலேருந்து ஒரு பட பாடல்களாக ஒலித்து கொண்டிருக்கிறது நேர்களே.

சுருக்கம். வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்காவின் நெருங்கிய நாடாக திகழ்கிறது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 2 ரூபாய் 61 காசுகளும் டீசல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 2 ரூபாய் 71 காசுகளும் உயர்த்தப்பட்டுள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. காஞ்சிபுரத்தில் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு தலைமையில் மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இடி தாக்கியதில் கணவன் மனைவி 2 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் மட்பாண்டம் செய்வதற்காக வண்டல் மண், களிமண் ஆகியவற்றை இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கட்டணமின்றி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நாகை அருகே கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் 4 பேரை அவ்வழியே வந்த மீனவர்கள் பத்திரமாக மீட்டு கரை சேர்த்தனர். கொடைக்கானலில் இம்மாதம் 31ஆம் தேதி வரை சுற்றுலா தலங்களை கட்டணமின்றி பார்வையிடலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். கடும் வெப்பம் நிலவி வரும் சூழலில் உடல்நிலையை சீராக பராமரிப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் திருமதி பொற்கொடி கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பஞ்சாப், மும்பை அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம் நேர்களே. வெற்றி படுக்கட்டுகள் ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் வெற்றி படிக்கட்டுகள். 12 வகுப்பு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கட்டம் மாதிரி நம்ம எல்லாரும் ஃபீல் பண்ணுறக்கூடிய ஸ்டேஜ். எக்ஸாம் ஃபியர், எக்ஸாம் ஃபீவர் எல்லாத்தையும் தாண்டி என்ன கோர்ஸ் படிக்க போகிறோம் அப்படின்றது மிகப்பெரிய டென்ஷனாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. அந்த மாதிரியான கால

0: கட்டத்தில் யாராவது நமக்கு ஒரு கன்க்ளூஷன் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க டைமில் தாங்க நம்மளுடைய நேயர்களுக்காக நம்ம பண்பலை வழங்கக்கூடிய நிகழ்ச்சியாக வெற்றி படிக்கட்டுகள். அந்த வகையில் யார்ப்பா இன்னைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டால், பிளஸ் டூ படித்த பிறகு என்ன படிக்கலாம் ஆலோசனை வழங்குகிறார் உயர்கல்வி ஆலோசகர் திருக்கோஷ்டியூர் கே மணிகண்டன் அவர்கள். நிகழ்ச்சியில் நேயர்களின் சந்தேகங்களையும் பண்பலையின் சார்பாக மற்ற நேயர்கள் கேட்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களையும் கேட்க நிகழ்ச்சியை நெறிப்படுத்த காத்திருக்கிறார் கே வேல்முருகன் அவர்கள். நிகழ்ச்சியில் தலைப்பை ஒட்டிய சந்தேகங்களை கேட்டவரெல்லாம் 25 30 170 மற்றும் 25 30 171 0452 என்ற மதுரையின் முன்னிப்பை தொட்டு.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெற்றி படிகட்டுகள், அது என்ன வெற்றி படிகட்டுகள்? கல்வி அப்படின்னா கல்வியோட ஒரு மைய புள்ளி அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளஸ் டூ எக்ஸாம் தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா ப்ளஸ் டூ எக்ஸாம் முடிஞ்ச பிறகு லைஃப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தளம் தான் இந்த ப்ளஸ் டூ எக்ஸாம். இந்த ப்ளஸ் டூவுடைய ரிசல்ட் இப்போ வந்திருக்கு. மாணவர்கள், குறிப்பாக மாணவர்களோட பெற்றோர்கள் தாம் பையன் என்ன படிக்கலாம், என்ன படித்தா என்ன மாதிரி ஆவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இயங்கிட்டு இருப்பாங்க. என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யாராவது கைடன்ஸ் கொடுப்பாங்களான்னு சொல்லி இருப்பாங்க. அது மாதிரி பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு வழிகாட்டல் தருவதற்கான நிகழ்ச்சி தான் இன்றைய வெற்றி படிகட்டுகள். இந்த நிகழ்ச்சியில் நம் நிலையத்துக்கு வந்திருக்காங்க உயர்கல்வி ஆலோசகர் திருக்கோஷ்டியூர் கே மணிகண்டன் அவர்கள். நேர்களே, ப்ளஸ் டூக்கு பிறகு என்னென்னலாம் படிக்கலாம், அதுக்கு என்ன ஸ்காலர்ஷிப் இருக்குது, என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, அந்த காலேஜ் முடித்த பிறகு என்ன விதமான வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களோட சந்தேகங்கள் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு எங்கள் நிலையத்தின் சார் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
2: மிக்க நன்றி சார், மிக்க நன்றி
1: சார். நிகழ்ச்சியின் முதலாவதாக ஒரு அடிப்படையான கேள்வி தான் சார். இப்போ வந்து ப்ளஸ் டூ வந்து ரிசல்ட் வந்துருச்சு, அடுத்த கட்டம் மாணவர்கள் என்ன விதமான படிப்புகள்லாம் அவங்களுக்கு முன்னாடி காத்திருக்கு, என்ன விதமான படிப்புகள்லாம் பசங்களுக்கு நம்ம மாணவர்கள் படிக்கலாம், அதை பற்றின ஒரு விளக்கம் சொல்லுங்கள் சார்.
2: கண்டிப்பாக மிக அருமையான ஒரு ப்ரோக்ராம் இன்றைக்கி தேவையான ஒரு நிகழ்வு மாணவர்கள் மத்தியில். இந்த வழிகாட்டுதல் அப்படிங்கிறது இன்றைக்கி மிக மிக முக்கியமாக இருக்குது. நீங்கள் குறிப்பிட்டது போல் மாணவர்களை விட பெற்றோர்களின் தேடல் அதிகமாகவே இருக்குது. இப்போ அதற்கான ஒரு தளமாக நம்ம இந்த தளத்தை உருவாக்குனதுக்கு முதல்ல உங்களுக்கும் நம்ம நிலையத்திற்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது சார். இப்போ மெடிக்கல் அப்படின்னு எடுத்துக்கலாம், அடுத்து இன்ஜினியரிங், அந்த மெடிக்கல்லே அலைடு ஹெல்த் சயின்ஸ் சொல்லுவோம், அலைடு ஹெல்த் சயின்ஸ், வெட்டினரி சயின்ஸ், அக்ரிகல்ச்சர், ஃபிசியோதெரபி, நர்சிங், ஃபார்மசி, இப்படி அந்த மெடிக்கல் ஃபோரம்லே சொல்கிறோம். அதில் ஃபிஷரிஸ், ஃபுட் ப்ராசஸிங், அந்த துறை, உணவு பதப்படுத்துதல், அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்து வணிகவியல் சார்ந்த வேலைவாய்ப்பு இருக்குது, வணிகவியல் சார்ந்த படிப்புகளும் இருக்குது. அதில் சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ், ஏசிஎஸ், இந்த மாதிரி வணிகத்துறை சார்ந்த, கலை அறிவியல், சயின்ஸ் ஓரியன்ட் அறிவியல் சார்ந்த படிப்புகள், லா, ஆர்கிடெக்சர், மாஸ் கம்யூனிகேஷன், ஜேர்னலிசம், அனிமேஷன், மரைன் இன்ஜினியர்ஸ், அந்த மாதிரி ஃபைன் ஆர்ட்ஸு, அதுபோக ஆசிரியருக்கான படிப்புகள், ஆசிரியர் பயிற்சிக்கான படிப்புகள், உடற்பயிற்சி, அந்த ஓரியன்ட் உள்ள விஷயங்கள், இந்த மாதிரி ஏகப்பட்ட படிப்புகள் இருக்குது. இது டிப்ளமாவில் இருக்குது, பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியர், பேச்சுலர் ஆஃப்ல இருக்குது, மாஸ்டர் சயின்ஸ், அடுத்தடுத்து போவாங்க. இந்த மாதிரி நிறையா படிப்புகள் இருக்குது, நிறையா துறைகளில் ஏகப்பட்ட உயர்கல்வி சார்ந்த படிப்புகள் இருக்குது.
1: சரிங்க சார், கேட்டாலே எனக்கே தலை சுற்றுது. ஏன்னா எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது எல்லாமே இன்ஜினியரிங், இன்ஜினியரிங், இன்ஜினியரிங் விட்டோம்னா டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்ருப்போம் சார். கொஞ்சம் வித்தியாசமாக இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறதே தெரியுது சார். உங்கள் இன்னொரு அடிப்படையான ஒரு கேள்வி நான் கேட்கணும். இப்போ நிறைய மாணவர்கள் இன்ஜினியரிங்க்கு நான் அப்ளை பண்ணணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு விரும்புவாங்க. இப்போ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து அடுத்த மாதம் நடைபெற இருக்க வாய்ப்பு இருக்குது சார். இப்போ இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் போகிறப்ப மாணவர்கள் என்ன விதமான அணுகுமுறை வேணும்?
2: கண்டிப்பாக முதல்ல அந்த 12வது வகுப்பில் இன்ஜினியரிங்க்கான எலிஜிபிள் கிரிட்டேரியா அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதில் என்ன அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், அந்த மூணில் எடுக்கிற மதிப்பெண் தான் அந்த இன்ஜினியரிங் அந்த ரேங்கில் நம்மளோட முன்னாடி கொண்டு போகிறதுக்கு அந்த மூன்று விதமான அந்த படிப்புகளில் நம்ம படித்த அந்த

0: அதில் எடுத்த அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் எடுத்த மார்க்கு தான் அங்கே நமக்கு முன்னாடி நிற்கும். அப்போ அதை முதல்ல நம்ம கால்குலேட் பண்ணி ரெடி பண்ணிக்கணும். அதுதான் நம்ம கட் ஆஃப்னு சொல்லுவோம், அந்த கட் ஆஃப் மதிப்பெண். அதுக்கப்புறம் நம்மளோட என்ன மாதிரி நம்ம கம்யூனிட்டி அதுக்கேற்ற மாதிரியும் கட் ஆஃப் வரும். இது ஒன்று. இதில் இதே மாதிரி ஸ்டெப்ஸாக நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. இதில் அடிப்படை இதுதான் மிக மிக முக்கியம். நம்ம கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறதும் நமக்கு என்ன கம்யூனிட்டி இதெல்லாம் சொல்லும்போது அங்கே ரோஸ்டரில் ஃபாலோ பண்ணி வந்துடும். அதுக்கு அந்த மாதிரி ரேங்கிங்கில் தான் நமக்கு கவுன்சிலிங் வரும். இது பேஸ்டு. இப்போ அந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது நம்ம நமக்கான அந்த கட் ஆஃபுக்கு லாஸ்ட் 3 இயர்ஸ் என்ன மாதிரி கட் ஆஃப் எந்தெந்த கல்லூரி எடுத்தாங்க. இதை எடுத்துக்காட்டு இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தோட நேரடியாக இருக்கிற அந்த சென்னை கேம்பஸ், அடுத்து அண்ணா பல்கலைக்கழகத்தோட துணை கேம்பஸ் இப்போ MIT சொல்கிறோம், அழகப்பா யூனிவர்சிட்டி, இங்கே மதுரையில் தியாகராஜா, இந்த மாதிரி கேம்பஸ். அதுக்கப்புறம் அவங்களோட அடுத்த ஜோன் வைஸில் இருக்க கேம்பஸ், அடுத்து அட்டானமஸ் கேம்பஸ், அடுத்து செல்ஃப் எனர், இப்படி 500க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்குது. இந்த கல்லூரியல் முதல்ல நம்ம தரம் பிரிக்கணும். அடுத்து நம்மளோட மார்க்கை அதில் ஃபிட் பண்ணணும் ஒன்று. அடுத்து இது ஓரியண்டடாக கோர்ஸஸும் நம்ம அதிலே ஃபில் பண்ணிக்கலாம். என்ன கோர்ஸ் எடுக்கிறோம், இப்போ நம்பர் ஆஃப் கோர்ஸை அவன் செலக்ட் பண்ணிக்க முடியும். 1க்கும் மேற்பட்ட கல்லூரியிலையும் மாணவர்கள் அந்த கவுன்சிலிங்லேயும் செலக்ட் பண்ண முடியும். அதனால் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. தெளிவாக எடுக்கணும். ஒன்ஸ் ஃபில் பண்ணால் திருப்பி கரெக்ஷன் பண்ண முடியாது. அதனால் நல்லா யோசித்து பொறுமையாக ஆழமாக நம்ம இந்த மார்க் எடுத்துருக்கோம். அதுக்கு தான் லாஸ்ட் 3 இயர்ஸ் டேட்டா பேஸை எடுத்துட்டால் அதில் முன்ன பின்ன தான் இருக்கும். ஒரு 5-10% தான் முன்ன பின்ன மாறும் தவிர மற்றபடி எல்லாமே சரியாக இருக்கும். இப்போ 3 வருஷம் நம்ம இந்த கட் ஆஃப் எடுத்திருக்கோம். இப்போ லைக் 180 கட் ஆஃப் நான் எடுத்திருக்கேன். நான் MBCO இல்லை BCO இருக்கேன்னா எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போன வருஷம் எப்படி எடுத்திருக்காங்க, லாஸ்ட் 3 இயர்ஸில் எப்படி எடுத்திருக்காங்கன்னு அப்படி நம்ம பார்த்துட்டோம்னா அது கிடைக்கும். இல்லை சப்போஸ் அதுக்கு தான் நான் கோர்சஸ் நிறையா செலக்ட் பண்ணி வைக்கிறேன். இன்ஸ்டியூட்ஸ் நல்லா கிடைக்கும். கோர் நம்ம இப்போ AIDS பாப்புலராக இருக்குது. இப்போ எல்லோரும் AIDS அப்ளை பண்ணி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். சப்போஸ் அவங்களுக்கு கிடைக்கலனா CS எடுக்கலாம், EC எடுக்கலாம். அதை அடுத்தடுத்து செலக்ட் பண்ணிட்டா யூனிவர்சிட்டி தான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட்டு நாங்கள் சொல்கிறது இன்ஸ்டியூஷன். கோர்சஸ் செகண்டரியாக கூட வச்சுக்கலாம், இன்ஸ்டியூஷன் இஸ் மஸ்ட். ஃபஸ்ட்டு நல்ல யூனிவர்சி. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் நான் AIDS செலக்ட் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு கிடைக்கலனா EC அங்கே கிடைச்சா கூட தாராளமாக படிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற குளோபல் வேர்ல்டு வேலைவாய்ப்பு எல்லாருக்குமே இருக்குது. பயப்படவே வேணாம். நீங்கள் முதல்ல கல்வி நிறுவனங்களை சரிப்படுத்துங்க, அடுத்து அதுக்கான துறைகளை வளப்படுத்துங்க. இது ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த இதில்.
1: ஓகேங்க சார், ரொம்ப நல்லா சொன்னீங்க. அதாவது வந்து அந்த காலேஜஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம செலக்ட் பண்ணுற காலேஜஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்கிறீங்க சார். அடுத்தது வந்து இன்னொரு கேள்வி என்னென்னா, சப்போஸ் எனக்கு வந்து இன்ஜினியரிங் காலேஜே வேண்டாம், நான் வந்து என்னோடய மார்க்குக்கு வந்து இன்ஜினியரிங் காலேஜ் கிடைக்கல, இல்லை நான் விரும்பலை அப்படின்னு சொன்னால் அடுத்த கட்ட ஒரு முக்கியமான ஒரு எமர்ஜிங் ட்ரெண்ட் என்ன அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இப்போ மீண்டும் எமர்ஜிங் ஆகிட்டுருக்கு. இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோட வேல்யூஸ், என்னென்ன கோர்சஸ்லாம் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படித்தா நல்ல கை நிறைய சம்பளம் கிடைக்கும், அந்த மாதிரி கோர்ஸை பற்றி சொல்லலாம். நிகழ்ச்சியினிடையே ஒரு விளம்பரத்தையும் விளம்பரத்தொடர்ந்து ஒரு பாடலை சந்திக்கலாம்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: வணக்கம் நேர்களே, இன்றைய வெற்றி படிக்கட்டுகள் நிகழ்ச்சியில் உயர்கல்விக்கான ஆலோசனைகள் கைடன்ஸ் பற்றி நம்ம உங்களுக்கு சொல்ல வந்திருக்காங்க. மரியாதைக்குரிய திருக்கோஷ்டியூர் கே மணிகண்டன் சார் அவர்கள். சார், இப்போ பேசிகிட்டு இருந்தோம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ ரீ எமர்ஜிங் ட்ரெண்டாக வந்து இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நிறைய மாணவர்கள் அட்மிஷன் வர்றதாக பேப்பரில் படிச்சிருக்கோம். இப்போ என்ன விதமான ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் படித்தோம்னா என்ன விதமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், அதோடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுங்கள் சார்.
3: ஏன் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ட்ரெண்டிங் ஆயிடுச்சுன்னா,

0: நம்ம அரசு போட்டித் தேர்வுகளுக்கு இது ஈஸியாக போயிட முடியுது. போட்டித் தேர்வுக்கு வந்து மாணவர்கள் ஈஸியாக போயிட முடியுது. ஏன்னா டூரி 3 வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவர் போட்டித் தேர்வுக்கான அந்த ஸ்கில்லையும், டெக்னிக்கல் படித்தவங்க மெடிக்கல் படித்தவங்கலாம் இந்தியன் அட்மின் சர்வீஸில் இருக்காங்க, அது ஒரு பார்ட். பட் இந்த நான் என்னோடய கனவு ட்ரீம் பிளான் வந்து கலெக்டர் ஆகணும், ட்ரீம் பிளான் யூபிஎஸ்சியில் எழுதணும், எஸ்எஸ்சி எழுதணும், ஆர்ஆர்பி எழுதணும், இந்த மாணவர்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இது இப்போ கூடுதலாக இந்த அவேர்னஸ் பேரண்ட்ஸுக்கும் கிடச்சிருக்கு. ஏன்னா எந்த பேரண்ட்ஸை பார்த்தாலும் காலேஜ் முடித்த பையனும் சரி, அது இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், மெடிக்கல், நான் ட்ராவல் ஆகிற எல்லாருமே, அவங்க எந்த எக்ஸாம் எக்ஸ்பர்ட்டாக சொல்லலை, அரசு அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாரு பையன், அவர் என்ன படிக்கிறாருலாம் இப்போ அவங்க சொல்லலை. அவங்க வாய்ப்பு எப்படி கொடுக்குறாங்க, 3 வருஷம் முடிச்சிடறான் இல்லை 4 வருஷம் முடிச்சிடறானாலும், 5 வருஷம் முடித்த எம்பிபிஎஸ் முடித்தாலும் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நான் படிக்கிறேன்னா வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு பேரண்ட்ஸ் ரெடியாக இருக்காங்க. நம்ம முடிக்கிற காலத்தில் பிஇ முடிச்சிட்டேன்னா நான் எப்போ வேலைக்கு போகல அப்படின்னு தான் கேட்டாங்க, ஏன் வேலைக்கு போகல அப்படின்னு தான் கேட்பாங்க. இப்போ அரசு பொதுத்தேர்வு இது போட்டித் தேர்வுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகிறேன் அப்படின்னு மாணவன் சொல்லிட்டா வெயிட் பண்ணுறாங்க பேரண்ட்ஸ். இதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம கலைஞர் நூலகத்துக்கு போனாலும் சரி, இங்கே இருக்கிற நம்ம மாநகராட்சி ஆஃபீஸ் போனாலும் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட மாணவர்கள் உட்காந்து இந்த குரூப் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. டே பை டே அவங்க பல துறையில் இருக்காங்க, ஆர்ட்ஸ் படித்தவங்க இருக்காங்க, இன்ஜினியரிங் படித்த, நான் டெய்லி அவங்கள பார்ப்பேன், அப்போ எனக்கு ஒரு மகிழ்ச்சியும் இருக்கும். ஆனால் கூடுதலாக என்னென்னா அவங்க துறை சார்ந்த வேலைக்கு போகணுங்கிறது என்னோடய பர்சனல் இது. இப்போ நம்ம இதில் இந்த அவேர்னஸ் வந்தது அது பெரிய விஷயம். அதனால தான் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்னும் வேல்யூவாக இருக்குது. ஏன்னா நமக்கு ஒரு பிளானிங் இருக்கும், 3 இயர்ஸுக்கு அவனுக்கு நிறைய நேரம் கிடைக்கும். ஒரு குரூப் போட்டித் தேர்வு எழுதுகிற படிக்கிறதுக்கு அவருக்கு நிறைய நேரம் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இந்த போட்டித் தேர்வுக்கு கேரியர் கைடன்ஸில் போட்டித் தேர்வுக்குனே ஒரு செல் வச்சுருக்காங்க.
1: ஆமாங்க சார், நானும் நிறைய காலேஜுகளை பார்த்துருக்கேன். இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேயே வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு விங்குனே தனியாக வச்சுருக்காங்க சார்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்க இப்போ 3-4 தளமாக பிரிச்சுருக்காங்க. இது யூஜிசி நாம்ஸ்லேயே கொண்டு வந்துடுறாங்க. இந்த போட்டித் தேர்வு, உமன் எம்பவர்மெண்ட்டு, ஆண்டர்பிரினர்ஷிப் அதுவுக்கும் இருக்குது. இதுக்கு பொதுவாக இந்த கேரியர் கைடன்ஸ் செல்லில் இந்த போட்டித் தேர்வு மிக முக்கியமாக இருக்குது. அவங்கள இன்னும் சொல்ல போனால் நம்ம மாவட்ட எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போட்டித் தேர்வுகளுக்குன்னு தனியாக ஒரு செல்ஸ் வச்சு அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க, எல்லாம் இலவசம். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த போட்டித் தேர்வு படிக்கிற மாணவர்களுக்கு ஃபண்டிங் கொடுத்து அவங்கள ரெடி பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் வச்சு. இதனால தான் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்க இன்னும் எளிமையாகிடுது. இன்னொரு சைடு இன்ஜினியரிங்கில் உள்ள கோர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு வந்துடுது. ஏஐடிஎஸ் பிஎஸ்சியில் ஏஐடிஎஸ் வந்துடுது. அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டி இதில் வந்துடுது. அதனால் என்னென்னா ஒரு பிஇ கிடைக்கலனா, நல்ல இன்ஸ்டியூட் கிடைக்கலனா, ஒரு யூனிவர்சிட்டியில் நல்ல கேம்பஸில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பேர் வாங்கின கேம்பஸில் இதில் போகிறது கூட ஈக்குவல் ஆயிடுதுங்கிற கால்குலேட்டில் வந்துடுறான். சொல்லப்போனால் கிரிமினாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து மிகப்பெரிய வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடியது. சைபர் செக்யூரிட்டி ஓரியன்ட் கோர்சஸ் இருக்குது. இதெல்லாம் எப்படி இன்ஜினியரிங்கில் சொல்கிறோமோ அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்கு மாணவர்கள் வந்துடுறாங்க. இன்னொரு ஒரு பெரிய சைடு இந்த காமர்ஸ் பிகாம் அப்படின்னு சொல்றோம். இங்க முதல் அதாவது நான் அவங்கள தாழ்த்தியே சொல்ல மாட்டேன். இந்த காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு காலத்தில் 10th போ மார்க் கம்மியாக இருந்தால் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் போனாங்க. ஆனால் இன்னைக்கு நிறைய மார்க் எடுத்துங்க காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா பிகாம் சிஏ, பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட், இவங்களுக்கு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு. இதை விட அவங்க சிஏ ஆர் சிஎம்ஏ சிஎஸ்லாம் படிச்சுட்டாங்கன்னா குளோபல் வேர்ல்டில் நல்ல ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. அதனால் எந்த படிப்பும் குறைந்த படிப்பு இல்லை. அதை மாணவர்கள் தான் படிக்கிற படிப்பு சார்ந்து ஸ்கில்லை வளர்த்துக்கணும், லேர்னிங் பொட்டன்ஷியலை வந்துக்கிட்டால் அவங்க மிகப்பெரிய கெப்பாசிட்டி பில்டிங்காக வருவாங்க. நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி ஏன் இது ட்ரெண்டான இது ஒரு இது. ரெண்டாவது, இப்போ பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கிறாருன்னா செகண்ட் இயர் பிஇ ஜாயின் பண்ண முடியும். எனக்கு பிஇயில் நல்ல கேம்பஸில் கிடைக்கல அப்படின்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸில் நல்ல மார்க் எடுத்தால் அவர் செகண்ட் லேட்டர் இன்ட்ரியில் அங்கே ஜாயின் பண்ண முடியும். அப்போ கெமிஸ்ட்ரி, ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிறாருன்னா அவர் ஈக்குவல் டு ரிசர்ச் ஃபாலோ ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு போக முடியும். மேத்தமெட்டிக்ஸ் அதான், எம்எஸ்சி இங்கே பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கிறாரு ஆனால் எம்எஸ்சி எம்எஸ் ஐடி ஐஐடியில் படிக்க முடியும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்க முடியும். இந்த மாதிரி எக்கனாமிக்ஸ், இவங்களாம் குளோபல் வேர்ல்டு அனலிட்டிக்ஸ் ஓரியன்ட் ப்ராசஸ், ஒரு டேட்டா அனலிஸ்ட் ஓரியன்டாக ப்ரோக்ராமிங்கில் கார்பரேட்டும் தேடிக்கிட்டு இருக்குது, கவர்மெண்ட்லேயும் வேலைவாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு மிகப்பெரிய வேலைவாயிப்பு இருக்குது. ஆனால் மாணவர்கள் நியர்பையிலே வேலை கிடைக்கணும்னு பார்க்குறேன். நம்ம மதுரைக்குள்ளே வேலை பார்க்கணும், அப்போ 10,000-15,000 தானே கொடுப்பாங்க. குளோபல் வேர்ல்டில் ட்ரை பண்ணு, நீ படித்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கலாம், எக்கனாமிக்ஸ் படிக்கலாம். சென்னையில் 5 இயர்ஸ் டூரேஷன் ஒரு எக்கனாமிக்ஸ் இன்ஸ்டியூஷன் இருக்குது. ஒன்ஸ் எக்கனாமிக்ஸ் பெரிய பொட்டன்ஷியல், ஒரு நாட்டோட பொருளாதாரம் எப்படி, ஒரு நாடு எப்படி அடுத்த 10 ஆண்டில் இருக்கும், இன்றைக்கி ஜிடிபியில் நம்ம

0: ஸ்ட்ராங்காக இருக்கும். மூணாவது இடத்துக்கு வந்துட்டோம். இந்தியாவோட ஜிடிபி மிகப்பெரிய அளவு இருக்குது. தமிழ்நாடு வளர்ச்சி பெற்ற மாநிலங்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்களோட ரூட் மேப்பு அவங்க கொடுத்தது தான். ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, இன்ஜினியரிங், மெடிக்கல் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அதுலேயுமே ஏகப்பட்ட துறைகள் இருக்குது. மாணவர்கள் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறதுல மிகப்பெரிய வேலை வாய்ப்பு இருக்குது. அதை நல்லாவும் பெரிய ஸ்கில் செட் உண்டு.
1: சார், அடுத்ததாக வந்து இப்போ இன்ஜினியரிங் பற்றி சொன்னீங்க, இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பற்றி சொன்னீங்க, டாக்டர். இப்போ நிறைய மாணவர்கள் வந்து சின்ன வயசுலேயே சொல்லுவாங்க, என்னோடய எய்ம் வந்து டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு சொல்லி. இப்போ டாக்டர் உள்ளே நான் போக விரும்பலை, இப்போ என்னால் வந்து நீட் கிளியர் பண்ண முடியல, இப்போ வந்து எம்பிபிஎஸ் ஆக முடியாத பட்சத்தில் மெடிக்கல் ஓரியன்டாக உள்ள அந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் என்னென்ன இருக்குது, அது அதனுடைய வேலைவாய்ப்புகள் அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது நம்ம அந்த மெடிக்கல் எம்பிபிஎஸ் அப்படின்னு சொன்னால், நான் அந்த எம்பிபிஎஸ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் உள்ள மாணவர்களுக்கு நான் கூடுதலாக சொல்கிறேன், நீங்கள் எப்படி நீட்டு எம்பிபிஎஸ் எழுதுகிறீங்களோ, நீங்கள் 5 இயர்ஸ் முடிச்சுட்டு வெளியிடும் போது பிஜி நீட் முடித்தா தான் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். அந்த அளவுக்கு டாமினேட் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி நீட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீ எக்ஸாம் வைக்கிற அளவுக்கு நிறையா அதில் மிஸ்பிஹேவியர் நடக்குது, அந்த மாதிரி வருது. அப்போ நீங்கள் உங்களுக்கு சேலஞ்சிங் அதிகமாக இருக்குது. அதனால் இப்போ நான் நீங்கள் எம்பிபிஎஸ் போகிறத பற்றி நோ இஷ்யூ, ஸ்ட்ராங்காக நீங்கள் அதில் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள், நோ இஷ்யூ. அதில் முன்னப்பின் ஆனால் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அலைடு ஹெல்த் சயின்ஸ் ஓரியன்ட் இருக்குது, அக்ரிகல்ச்சர் இருக்குது, ஃபிஷரிஸ் இருக்குது, ஃபுட் ப்ராசஸிங் ஓரியன்ட் இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது. நர்சிங், வெட்டினரி சயின்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட கோர்சஸ். இந்த அலைடு ஹெல்த் சயின்ஸ்லே பிஏ அந்த மெடிக்கலுக்கு அடுத்த ஃபோரமில் பிடிஎஸ் எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி பிஎஸ்எம்எஸ், சித்தா, பிஎன்ஒய்எஸ், இந்த மாதிரி நிறையா அந்த மெடிக்கலுக்கு அடுத்த ரேஞ்சில் இருக்குது. அதே மாதிரி ஃபார்ம் டீன் இருக்குது, பி ஃபார்ம் இருக்குது, இந்த மாதிரி ஏரியா இருக்குது. அந்த அலைடு ஹெல்த் சயின்ஸ்லேயே பார்த்தோம்னா நிறையா கார்டியாலஜி ஓரியன்ட் இருக்குது, மயக்க மருந்து நிபுணர் இருக்குது, கண் அறிவு கண் துறை சார்ந்தது இருக்குது, கிளினிக்கல் ஓரியன்ட் இருக்குது, ரேடியாலஜி இருக்குது, ஏகப்பட்ட. நம்ம மதுரை மருத்துவக் கல்லூரியில் எப்படி எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு அடுத்து இந்த லேப் ஓரியன்ட் ப்ராசஸ் ஒரு சைடும், இந்த அலைடு ஹெல்த் சயின்ஸ் ஃபார்மாசி ஓரியன்ட் இருக்கிறக்கும் ஒரு சைடும் இருக்குது. மிகப்பெரிய வேலைவாய்ப்பும் அதில் இருக்குது. அரசு துறையிலையும் வேலைவாய்ப்பு இருக்குது, கார்பரேட்லேயும் அதில் வேலைவாய்ப்பு இருக்குது.
1: ஓகேங்க சார். அதாவது டாக்டர் தவிர அதாவது பேராமெடிக்கலையும் இவ்வளோ கோர்சஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க சார். இப்போ அடுத்ததாக வந்து லாக் நான் வரேன் சார், நான் லீகல் எய்டு, லீகல் சர்வீஸ். இப்போ 12th முடிச்சிட்டோம், நான் வந்து சட்ட அறிஞர் ஒரு லாயராக வரணும் அப்படின்னா அதற்கான வேலைவாய்ப்புகள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
0: கண்டிப்பாக இன்றைக்கி அது நல்ல கிளாட் எக்ஸாம் நிறையா மாணவர்கள் எழுத ஆரம்பிக்கிறாங்க.
1: கிளாட்னு என்னங்க சார்?
0: அதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற லா எக்ஸாமுக்கு ஒரு எலிஜிபிள் டெஸ்ட். காம்படிட்டிவ் நீட் எப்படி ஜேஇஇ எப்படியோ அது மாதிரி லா படிக்கிறவங்க கிளாட்னு ஒரு எக்ஸாம்.
1: கிளாட்
0: கிளாட் இந்த கிளாட் எக்ஸாம் இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. நம்ம ஸ்டேட்டில் நிறையா லா காலேஜ் இருக்குது, லைக் மதுரை லா காலேஜ் இருக்குது, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இப்போ லா காலேஜ் இருக்குது. நம்மளுக்கு என்ன எலிஜிபிள் கிரிட்டேரியானா அவங்க எடுக்கிற அந்த 12th மார்க்கில் உள்ள அதிலே வந்து எலிஜிபிலிட்டி வச்சு ரேங்கிங்கில் கொடுக்குறாங்க. இதில் எல்எல்பி சொல்கிறாங்க, பிஏ எல்எல்பி இப்படி அங்கே லா காலேஜில் மெயினாக படிக்கலாம். லா வெரி வெரி ஸ்ட்ராங் ப்ரொஃபஷனல். இந்த லாவை வந்து அவங்களுக்கு லாஸ்ட்டு அவங்களோட இந்த சிஏ முடித்தவங்களுக்கு நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், கடைசி மூச்சு வரையும் அவங்க வந்து சம்பாதிப்பாங்கன்னு. அதே மாதிரி லா பண்ணவங்களும் கடைசி மூச்சு வரையும் சம்பாதிக்கலாம். கொஞ்சம் அந்த லாவோட இயர்ஸை தெரிஞ்சால் போதும், என்ன லா எப்படி யூஸ் பண்ணணுன்னு அவர் சொல்ல வேணாம். பேப்பரில் எழுதி கொடுத்து அவரோட ஸ்டூடெண்ட்டு போய் பண்ணிட்டு வந்துடுவார், அவருக்கு கிரெடிட் ஆயிரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ரொஃபஷனல். இந்த லாங் டைம் ப்ராசஸ் சொன்னேன்ல, அந்த லாங் டைம் ப்ராசஸில் உள்ள வருமானம் பெருக்கக்கூடிய ஒரு துறையில் லா வந்து முக்கியமாக இருக்குது. இப்போ இது பெண்கள் அதிகமாக நான் பார்க்குறேன், தமிழ்நாடு ஃபுல்லாக பெண்கள் மாணவிகள் இந்த லா காலேஜில் அதிகமாக இருக்காங்க. அவங்க கூடுதலாக லாங்குவேஜ் இங்கிலீஷில் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அவங்க பேசுகிறதுக்கு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று, லா படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அதை அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் கூடுதலாக லாங்குவேஜ் இங்கிலீஷ்க்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட் இயர்லேருந்தே அந்த கம்யூனிகேஷன் பேச பேச வந்துடும். இதுக்குன்னு தனியாக போய் ட்ரைனிங் எடுக்க வேணாம், உங்கள் லாவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணி பேசும்போதே வந்துடும். ஸோ நல்ல பப்ளிக் ஸ்பீக்கிங் உள்ளவங்க இந்த லாக்கு கூடுதலாக என்னென்ன ஸ்கில் வேணும்னா

0: அதுதான் பப்ளிக் ஸ்கில். நல்லா வேகமாக பேசணும், பேசுறது கண்டென்ட் டெலிவரியாக பேசணும், காரியத்தோட காரணகாரங்களோட பேசுனா ரொம்ப நல்லது. இன்னொன்று என்னோட ரெக்வஸ்ட், நிறையா இந்த மக்கள் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் லாவை பற்றி தெரியாமல் இருக்காங்க, கிராமப்புற மக்கள். நீங்கள் அவங்களுக்கு கைட் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச வரையும் கைட் பண்ணுங்கள். உங்களை இன்றைக்கி குலதெய்வம் மாதிரி கும்பிட்றாங்கண்ணே, நீங்கள் போய் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ் பண்ணிட்டாருன்னா அவரை வந்து தெய்வத்துக்கு ஈக்குவலாக கொண்டாடுற ஒரு இதாக இருக்குது. எப்படி டாக்டரை பார்த்தா பேஷண்ட் கையெடுத்து கும்பிட்றாங்களோ அது மாதிரி லாக்கும் சார், அவர் எப்படி வந்து ஒரு நோயை போக்குறாரோ அது மாதிரி இவர் தவற போக்கி அவருக்கு சரியாக பண்ணுறார். கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே ப்ரொஃபைல் தான், இஸ் அ ப்ரொஃபஷனல் ப்ரொஃபைல். லா எடுக்கிறது மிக முக்கியம், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்குது, ஈஸியாக ஜாயின் பண்ண முடியும்.
1: சரிங்க சார், இப்போ லா சொல்லியாச்சு, அடுத்து வந்து முக்கியமான ஒன்று நமக்கு உணவு, அக்ரிகல்ச்சர். நம்மெல்லாம் உணவை கொடுக்கக்கூடிய அந்த அக்ரிகல்ச்சர் துறையை சார்ந்த ஒரு கேள்வி சார். இப்போ வந்து எனக்கு வந்து லா வேண்டாம், அதாவது சட்டத்துறை வேண்டாம், இன்ஜினியரிங் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இன்னொரு ஒரு ப்ரொஃபஷனல் துறையாக இருக்கக்கூடியது வந்து அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஇ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அக்ரிகல்ச்சர் படித்தோம்னா என்ன விதமான வேலைவாய்ப்புகள், அதனுடைய முக்கியத்துவம்
0: சார்? இந்த அக்ரிகல்ச்சரில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், அதெல்லாம் பிடெக்கில் வரும். பிடெக்கில் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், அக்ரிகல்ச்சர்ஸ் இன்ஜினியர்ஸ், பிடெக் டெக்னாலஜி பேஸ்டு, பயோ டெக்னாலஜி ஓரியன்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிகல்ச்சர், பிஎஸ்சி பிடெக் ரெண்டுலுமே ஆர்டிகல்ச்சர் இருக்குது. அடுத்து வந்து அந்த ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியர் ரொம்ப இதாக இருக்குது. இந்த பட்டு வளர்ப்புன்னு சொல்லுவோம் அந்த துறையில் இருக்குது, தேன் வளர்ப்பு, இந்த மாதிரி தேனீக்கள் வளர்ப்பு, இந்த மாதிரி இதில் ஸ்பெஷலைசேஷன் அங்கங்கே இருக்குது அந்த கோர்சஸ். இதில் மெயினாக நமக்கு தெரிஞ்சது அக்ரிகல்ச்சர் ஆர்டிகல்ச்சர் ஒன்று. அந்த ஃபோரம்லே அதே நிலத்தம் சார்ந்திருக்கும் போது ஃபிஷரிஸும் அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் ஃபிஷரிஸ் ஓரியன்ட் மீன்வளத்துறையும் மிகப்பெரிய ஒரு இன்றைக்கி அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. இப்போ பரவாயில்லாமல் வந்துருச்சு, நிறையா மத்திய அரசோட மாநில அரசு கல்லூரிகளும் நிறைய இருக்குது, அதை பயன்படுத்திக்கலாம். இந்த அக்ரிகல்ச்சர் வந்து எப்போவுமே அதுதான், நீர் எப்படி முக்கியமோ அது மாதிரி உணவு மனிதனுக்கு முக்கியம். இதை அப்டேட்டாக பண்ணிகிட்ருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அந்த பிஎஸ்சி அக்ரிக்கும் பிடெக் அக்ரிக்கும் நிறைய பேர் என்கிட்ட குறி கேட்குறது, பிஎஸ்சி அக்ரி அரசு பணிக்கு டைரெக்டாக நிறையா வேலை வாய்ப்பு இருக்குது, டிஎன்பிசியாக இருக்கட்டும் யூபிஎஸ்சியாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பு இருக்குது. பிடெக் அக்ரியில் என்ன ஒரு பெரிய அதில் அட்வான்டேஜ், டெக்னிக்கல் ஓரியன்ட் அரசு துறையிலையும் இருக்குது, அதை தார்ந்து கார்பரேட்டில் நிறையா வேலை வாய்ப்பு இருக்குது. சிம்பிள், ஒரு விவசாய நிலத்தில் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏர் உழுது மாடை வச்சு சாணத்தை போட்டு விவசாயம் பண்ணவங்க 70-80 நாள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு டிராக்டரை உழுது புது புது அப்டேட் பண்ணி ரோபோட்டிக்ஸ் யூஸ் பண்ணி ட்ரோனை யூஸ் பண்ணி இதை தெளித்து 30 நாளில் அறுவடை செய்கிறாங்க. இதுதான் பிடெக்குக்கும் பிஎஸ்சி அக்ரிக்கும் உள்ள வித்தியாசம், என்னோட புரிதலில் எளிமையாக சொல்ல முடியும். ஸோ எல்லா துறை இந்த ரெண்டுலேயுமே புரிஞ்சு அறிஞ்சாலே வேலை வாய்ப்பு இருக்குது.
1: ரொம்ப நல்லா சொல்கிறீங்க சார், அதாவது அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் சொல்லி எந்த கேள்வி கேட்டாலுமே அதுக்கான நல்ல விளக்கங்களை சொல்கிறீங்க. நிகழ்ச்சியினிடையே வந்து ஒரு விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் சந்திக்கலாம். வெற்றி படிக்கட்டுகள் நிகழ்ச்சி
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய நம்ம FM ரெயின்போ 103.3 இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக வெற்றி படிகட்டுகள். இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம்னா உயர்கல்வி, பிளஸ் டூ முடித்த பிறகு மேலே என்னென்னலாம் படிக்கலாம், அதற்கான வாய்ப்புகளை பற்றி நம்ம நிலையத்துக்கு நம்ம விளக்கம் சொல்ல வந்திருக்காங்க திருக்கோஷி கே மணிகண்டன் அவர்கள். சார், நிகழ்ச்சியில் வந்து ஒரு முக்கியமான இன்னொரு கேள்வி கேட்கணும். இப்போ என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதுக்கான வேலை வாய்ப்புகளை பற்றி நிறைய சொன்னீங்க. இப்போ அடிப்படையாக வந்து ஒரு வறுமை கோட்டு கீழே உள்ள ஒரு மாணவன் நல்ல மார்க் வாங்கியிருக்கார், அவங்க வந்து ஒரு மேற்படிப்பு ஒரு ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து லோனில் தான் பண்ண முடியும் அப்படின்னா, பேங்க் லோன், வங்கியுடைய கடன் வந்து என்ன மாதிரி இருக்குது, எப்படி அப்ரோச் பண்ணணும், அந்த விளக்கங்கள் சொல்லுங்க சார். ஏன்னா இது வந்து மாணவர்களை விட பெற்றோர்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் சார்.
2: கண்டிப்பாக கண்டிப்பாக, இது வந்து இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப முதன்மையான கேள்வி. ஏன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கவங்க நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸோ இல்லை ஆர்ட்ஸோ எந்த ஒரு துறைக்கும் போகிறதுக்கு வேறு என்ன வழி இருக்குது அப்படிங்கிறதுல அந்த

0: பேங்க் லோன் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதுக்கு வந்து கல்லூரிகளே ஸ்டால் போடுறாங்க, அட்மிஷன் அப்போ கல்லூரிகளே ஸ்டால் போடுறாங்க. அவங்க வந்து சைடில் இப்போ எப்படி வந்து ஒரு நம்ம வழிகாட்டி நிகழ்ச்சிகள கோர்சஸை பற்றி சொல்கிற மாதிரி பேங்க் லோனுக்கும் ஒரு அந்த பேங்கிங்லேருந்தே வந்துடுறாங்க, ஒரு ஸ்டால் கொடுத்துட்றாங்க. இது இல்லாமல் 12வது வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு நேரடியாக பேங்க்கில் நிறையா எப்படி பண்ணுறாங்கிற அவேர்னஸும் கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. அதுக்கு வந்து விஜயலட்சுமி போர்ட்டல்னு ஒன்று இருக்குது, காமனாக விஜயலட்சுமி போர்ட்டல்னு இருக்குது. www.vijayalakshmi.co.in போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். என்ன பண்ணணும், நீங்கள் ப்ளஸ் டூவில் என்ன மார்க் வாங்க, அதில் என்ன டீட்டெயில் கேட்குறோ அதை ஃபில்ஃபில் பண்ணி அந்த ஆவணங்களில் நீங்கள் பதிவேறுத்துட்டு அவங்க உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் என்ன பேக்ரவுண்டு, என்ன உங்களுக்கு ஃபினான்சியல் வச்சுருக்கீங்க, அதாவது உங்களோட என்ன மாதிரி கம்யூனிட்டி, நீங்கள் வந்து என்ன இன்கம் வச்சுருக்கீங்க, எல்லா உங்களோட பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் அடாப்ட் பண்ணி ஏற்றுட்டிங்கன்னா அவங்க வந்து அதை வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரு ஷெடியூலே போட்டுருவாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் முன்னாடி பேங்க்கில் போய் அலைவாங்க, அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு நிராகரித்துட்டாங்க, எங்கள்கிட்ட அதை கேட்டாங்க இதை கேட்டாங்க, நிறைய விவாதங்கள்லாம் நான் படிக்கிற காலத்தில் கேள்விப்பட்டது உண்டு. இப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் போவேண்ணா, உங்களை தேடி போகிறது இன்றைக்கி இருக்க டெக்னாலஜி உலகத்தில் நீங்கள் ஒன்று அப்ளை பண்ணால் உங்களை தேடி கொண்டே கொடுக்குறக்கு தயாராக இருக்காங்க. ஸோ நீங்கள் விஜயலட்சுமி மறுபடியும் சொல்கிறேன் அந்த வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தீங்கனாலே பேங்க் லோனுக்கான அந்த என்ன கிரெடிட் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கு அவங்க கேட்குற அந்த ஆவணங்களை சரியாக கொடுக்கணும். இங்கே அதுதான் ரொம்ப முக்கியம், ஆவணங்கள் சரியாக கொடுக்கணும். ஆவணங்கள் நீங்கள் சரியாக கொடுத்துட்டீங்க, நீங்கள் எந்த காலேஜு இந்த கோர்ஸ் படிக்கிறேன் அதுக்கு இந்த ஃபீஸு, எங்கள் அப்பா இவ்வளோ ஆண்டு வருமானம் வச்சுருக்காரு, நான் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணணும். நீங்கள் ஒன்று ரெண்டு அப்டேட் பண்ணுறதுல மிஸ்பிகர் ஆயிடுச்சுன்னா கொரிஸ் வந்துடும். ஸோ மறுபடி ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த லோன் கிடைக்கும்.
1: அப்போ வந்து எங்கேயும் அலைய தேவையில்லை, பேங்க் அலைய தேவையில்லை. என்ன சார்,
0: கண்டிப்பாக
1: பெற்றோர்களே கேட்டுக்குங்க, நீங்கள் வந்து உங்கள் பசங்க வந்து நல்லா மார்க் வாங்கியிருக்காங்க, அவங்க வந்து ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதுக்கு பேங்க் லோன் வேணும்னா சார் சொன்ன வெப்சைட் vijayalakshmi.co.in அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணாலே போதும், கிடச்சிரும் சொல்கிறாங்க. சார் பேங்க் லோன் சம்மந்தமாக இன்னொரு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது சார். பேங்க் லோன் வாங்கியாச்சு, நான் வந்து காலேஜுக்கு என்ட்ரு ஆகிட்டேன், எப்போ நான் பேங்க் லோனை கட்டி முடிக்கணும், வட்டி எப்போ சார் கட்டணும்?
0: அவங்க நீங்கள் 3 இயர்ஸ் டூரேஷனா, 4 இயர்ஸ் டூரேஷனா, 5 இயர்ஸ்னா உங்கள் நீங்கள் அந்த டூரேஷன் கொடுக்கும்போதே அந்த டீட்டெயிலை ஃபில்ஃபில் பண்ணிடுவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு ப்ரோக்ராமிங்க்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விதமான இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சுருக்காங்க, அதுக்கும் டூரேஷன் வச்சுருக்காங்க, எப்போ கட்டணும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக அவங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க.
1: ஓகே சார், நல்லது சார். அடுத்ததாக வந்து பேங்க் லோன் பேசிகிட்டு இருக்கப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க, இப்போ அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாருக்குமே வந்து பேங்க் லோன், ஒரே குடும்பத்தை சேர்ந்த பலருக்கும் பேங்க் லோன் கிடைக்குமா?
0: கண்டிப்பாக கிடைக்கும். அதில் என்னென்னா, நீங்கள் சரியாக உங்கள் அண்ணனுக்கு வாங்கினது சரியாக கட்டியிருக்கணும். உங்களோட டேட்டா இப்போ நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா என்னோடய வீட்டில் இன்னொருத்தவங்களும் வாங்கும்போது என்னை ப்ரோமோட் பண்ணி தான் வாங்க முடியும் இல்லையா? அப்போ நான் கரெக்டாக லோன் வாங்கி அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே அவங்க சொல்கிறதில் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாருக்குமே அது அப்ளிகபிள் தான்.
1: ரொம்ப நல்லதுங்க சார். அப்போ வந்து பண பிரச்சனை இல்லை, பிள்ளைங்க வந்து நல்லா படிக்கிற ஒரு மனநிலை, நல்ல மார்க் இருந்தாலே போதும், அப்படி தானங்க சார்?
0: கண்டிப்பாக கண்டிப்பாக
1: சார். இப்போ பேங்க் லோன் வாங்கி உள்ள காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு, காலேஜ் என்ட்ரு ஆன பிறகு ஸ்காலர்ஷிப்னு ஏதாவது கவர்மெண்ட் கொடுக்குறாங்களா சார்?
0: கண்டிப்பாக நிறையா ஸ்காலர்ஷிப் இருக்குது, ஒவ்வொரு துறை சார்ந்து இருக்குது. நான் அதுதான் இந்த இன்ஜினியரிங் படிக்கிறவங்க அடிக்கடி என்கிட்ட கேட்குறது ஸ்காலர்ஷிப் இருக்கான்னு. அதில் இந்த முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட் வாங்கினாலே போதும் அவங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கில் நான் முதல் பட்டதாரின்னா 20,000 ரூபா வந்து அவங்களுக்கு அரசே எடுத்துக்குது. இந்த மாதிரி நிறையா இருக்குது ஸ்காலர்ஷிப். அது மாதிரி 7.5 முடிக்கிறவங்களுக்கு அவங்க எந்த துறை இதுக்கும் செலக்ட் பண்ணிக்க முடியும். இதுபோல் எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் இருக்குது. இதை தவிர்த்து நம்ம ஸ்கீம்ஸான தமிழ் புணவன், அவங்க ஆர்ட்ஸ் படிக்கலாம், இன்ஜினியரிங், எதில் எந்த காலேஜ் படித்தாலும் அவங்களுக்கு இந்த ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் வந்து ஸ்கீம்ஸில் பெண்கள் கல்வியை முன்னேறக்கணும், மாணவர்களுக்கு பின்தங்கிய சமூகம் அது மாதிரி நிறையா ஸ்காலர்ஷிப்ஸு கொடுக்குறாங்க, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்காலர்ஷிப்.
1: அப்போ வந்து பொருளாதாரம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வரீங்க?
0: கண்டிப்பாக, மறுபடியும் அதான் சொல்கிறேன், நம்ம ரூரலில் பின்தங்கி அதை பற்றி நீங்கள் கவலையப்பட வேணாம். உங்களை நீங்கள் சரியான நாலேஜ், நல்ல மார்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களை கவர்மெண்ட் அண்டர்டேக் ரெடியாக இருக்குது. சிம்பிள், ஐஐடி மெட்ராஸில் படிக்கிற ஒவ்வொரு மாணவருக்கும்

0: 1.50 crores, ஒரு கோடியே 50 லட்சம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குது அப்படின்னு ஒரு தரவுகள் சொல்லுது. இந்த மாதிரி ஒவ்வொரு அரசு நிறுவனங்களும் கல்வி நிறுவனங்களும் மாணவர்கள் நீங்கள் உள்ளே வந்தால் போதும், அதுக்குத்தான் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம். இப்போ எப்படி நீட்டு ஜேஇ இஸ் எ க்யூட் எக்ஸாம் சொல்கிறோம், திருவாரூரில் க்யூட் தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகம் இருக்கா, மத்திய அரசு பல்கலைக்கழகம், ஒரு க்யூட் எக்ஸாம் எழுதினாலே போதும், உங்களை எல்லாமே அது ஸ்பான்சர், எல்லாமே அரசு எடுத்துக்குது. நீங்கள் அந்த க்யூட் எக்ஸாமில் சரியான மார்க் வாங்கினா போதும். இது மாதிரி ஒவ்வொருக்கும் அதுமாரி இன்ஜினியரிங் நான் சொன்ன மாதிரி அந்த கட் ஆஃப், நீங்கள் கட் ஆஃபை கிளியராக எடுத்துட்டிங்கன்னா மெயின் கேம்பஸில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பெரிய லெவலில் ஃபீஸ் வராது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சிம்பிள், மறுபடியும் இந்த இதை கேட்டுக்கிட்டு இருக்க மாணவர்கள்ட்ட நான் சொல்கிறது, உங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட்டு உங்கள் பிரதரோ சிஸ்டரோ அவங்ககிட்ட நீ சொல்லுங்கள் நல்லா மார்க் எடுக்கும், சிம்பிள். எந்த துறைக்கு எந்த அதுவும் நிறையா பேர் எதில் எப்படி மார்க் வாங்கினே தெரியாமல் இருக்கக்கூடாது. நம்ம எந்த ப்ரொஃபஷனல் செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கு எதில் மார்க்கு எதிர்பார்க்குறாங்களோ அதை கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட எதிர்காலம் பிரைட்டாக இருக்கும்.
1: கண்டிப்பாங்க சார், ரொம்ப அழகாக சொல்லிங்க. அதாவது எனக்கே சந்தேகம் இருந்துச்சு, நிறைய படிக்க பசங்க விரும்புகிறாங்களே, அவங்க பேரண்ட்ஸ் வந்து எப்படி வந்து அதை வந்து அக்கோமடேட் பண்ண முடியும்னு நினச்சேன். இவ்வளோ ஸ்டைஃபன்ஸு பேங்க் லோன் வந்து ஈஸியாக கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னீங்க சார். நிகழ்ச்சியினுடைய ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கலாம், வெற்றி படிக்கட்டுகள் நிகழ்ச்சியில்.

0: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: சேவை செய்திகள் உங்க

0: கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: மென்மையான மெட்டுக்களால் இதயம் தொட்டு செல்வது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: வணக்கம் நேயர்களே, இன்றைய நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 சிறப்பு நிகழ்ச்சியாக வெற்றி படிகட்டுகள். ப்ளஸ் டூ படித்த பிறகு அடுத்த கட்டமாக உயர்கல்விக்கான வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட தன்னுடைய அனுபவங்களை சொல்ல வந்திருக்காங்க திருக்கோஷ்டியர் கே மணிகண்டன் சார். சார் வணக்கம். சார், நம்ம இன்ஜினியரிங் காலேஜ், மெடிசின், லா, அக்ரின்னு சொல்லி ஒவ்வொரு கோர்ஸுடைய வேல்யூ, அதனுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து நான் அடிக்கடி வந்து பார்த்த ஒரு ரெண்டே ரெண்டு வார்த்தை, அந்த வார்த்தை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான வார்த்தை, ரொம்ப அதிகமான வேலைவாய்ப்புகள் கிடைக்குது, நல்ல ஒரு லைஃப் லாங் அவனை எண்டு அதனோட வாழ்நாள் எண்டு வர சம்பாதிக்கக்கூடிய ஒரு துறை அப்படின்னு சொல்லி ஒரு துறையை பார்த்துருக்கேன், சிஏ. அது என்னங்க சார் சிஏ? அதுக்கான வேலை வாய்ப்புகள், சிஏ தவிர வேறு என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குது, அதற்கான கல்வி தகுதி என்ன, மாணவர்கள் பெற்றோர்கள் என்னென்ன பண்ணணும்?
1: நீங்கள் கேட்குறது வந்து எக்ஸ்பெஷலி வணிகவியல் மாணவர்களுக்காக. இப்போ நம்ம அந்த பயாலஜி மாணவர்களுக்கு எல்லா இடத்துக்கும் போக முடியும், கம்ப்யூட்டர் சயின்ஸு, டெக்னிக்கல் ஒரு எல்லாம் போகும். இந்த வணிகவியல் மாணவர்களுக்கு என்ன அப்படிங்கிறது தான் நீங்கள் கேட்குறீங்க. நான் அதுதான் சொல்லுவேன், அவங்களுக்கு நான் ஸ்டாம் பர்ஃபார்மன்ஸ் எம்ப்ளாயபிலிட்டி இருக்குது சார். எப்படி சார்னா, அது அரசுலேயும் இருக்குது, தனியாக இருக்குது, கடைசி மூச்சு வரையும் சம்பாதிக்க முடியும் அவரால். மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பு இருக்கிற ஒரு துறைன்னு பார்த்திங்கன்னா அந்த வணிகவியல் துறை. ஆனால் அந்த மாணவர்கள் அதை வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த படிக்கிற மாணவர்களுக்கே அது மேலே ஒரு கான்ஃபிடண்ட் இல்லை. அவங்க கண்டிப்பாக அந்த கான்ஃபிடண்ட் எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கேட்குற மாதிரி சிஏ, அது வந்து ஐசிஏ, இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனம்னு நடத்துகிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன், 12th முடிச்சுட்டே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் முடிஞ்சால் 11th ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அது முடிச்சுட்டு போனால் அவங்க நிறையா டேக்ஸ் ஓரியன்ட், நிறைய ஃபினான்சியல் செக்டாரில் அவங்களுக்கு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் கார்பரேட் செக்டாரில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு. இன்னொன்று சொல்லப்போனால் ஆண்டு வருமானம், மாத சிடிசின்னு சொல்லுவோம் நாங்கள் வேலை பார்க்குற காலத்தில், ஆண்டு வருமானம், அடுத்து மாத வருமானம், நாள் வருமானம், செகண்ட்ஸ் வருமானம் கூட இவங்களால் வாங்க முடியும். ஒரு ஆடிட்டிங் போயிட்டு வந்தால், ஒரு மணி நேரம் ஒரு ஆடிட்டிங் முன்னால் மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்க முடிய ஒரு கோர்ஸ் இது. அதில் ஏகப்பட்டது இருக்குது. அடுத்து சிஎம்ஏன்னு சொல்லுவோம், காஸ்ட் மேனேஜ்மெண்ட், இது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அடுத்து காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் சொல்லுவோம், ஐசிடபிள்யூஏ, அது வந்து முன்னாடி சொல்லினது ஐசிஎம்ஏஐ. அவங்க வந்து இதை வந்து அந்த செலவு மற்றும் இந்திய செலவு மற்றும் மேலாண்மை கணக்காளர் நிறுவனம் இது நடத்துகிறது. இது முடிச்சிச்சுன்னா இவங்க வந்து மெயின் ரோல் வந்து காஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஒரு பொருளுக்கு எப்படி வந்து காஸ்ட் மேனேஜ் பண்ணுறோம், அதுக்கு எப்படி ஃபண்டை உள்ளே கொண்டு வர்றது, அந்த காஸ்ட்டுக்கு எப்படி ஃபினான்சியலாக கொண்டு வர்றது, கிரெடிட் டிபிட்னு சொல்லுவோம், அதை எப்படி வந்து நம்ம வந்து பெருக்கிறது. அந்த அடுத்து சிஎஸ், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லா பேஸ்டு, இது வந்து அந்த கம்பெனியில் உள்ள லாக்கை பற்றி படிக்கிறது. இதுவும் ஐசிஎஸ்ஐ, இந்திய நிறுவன செயலாளர் நிறுவனம் இது நடத்துகிறது. இதெல்லாம் சட்டம் ஓரியன்ட் நிறையா இருக்கும். லா, அதாவது கம்பெனி லான்னு சொல்லுவோம், ஒரு நிறுவனத்திற்கான அந்த ப்ரொடக்டிவிட்டி எப்படி நடத்துனாங்க, அதில் எவ்வளோ எம்ப்ளாயி வச்சுருக்கணும், அவங்களுக்கு இஎஃப்பிஎஃப் எப்படி கொடுக்கணும், எப்படி எங்கேருந்து வர

0: வருமானத்தை கொண்டு வரணும், எப்படி ஜிஎஸ்டி, எப்படி வந்து மற்ற விஷயங்கள், அந்த விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணுறது அவங்க. இதில் நிறைய ஃபோரம் இருக்குது, எப்படி படிக்கிறது, அது வந்து ஃபவுண்டேஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ப்ராக்டிக்கல் ஓரியன்டட், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக இதில் வந்து அந்த கோர்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். மிகவும் பெரிய வேலைவாய்ப்பு கொடுக்கறது. இன்னொரு பெரிய விஷயம் சொல்லணும்னா, உலகத்தில் மிக பெரிய 4 நிறுவனங்கள் அதை தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ராஜெக்டா, ஸ்கில்ஸா, சாஃப்ட்வேரா, அந்த மாதிரி நிறுவனங்களில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு கிடைக்கும். இது எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி போன்ற மத்திய நிறுவனமும், டிஎன்பிஎஸ்சியில் மாநில நிறுவனம் நிறைய வேலைவாய்ப்பு இருக்குது.
1: ரொம்ப நல்லதுங்க சார். அதை

0: எஜுகேஷன் இன் அப்ராட், வெளிநாடுகளில் போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க என் பையனை வந்து ஃபாரினில் படிக்க வைக்கணும் அப்படின்னா, ஃபாரின் படிக்க வைக்கிறதுக்கு அடிப்படையான விஷயங்கள் தேர்வுகள் ஏதாவது இருக்கா, அதை பற்றி கொஞ்சம் விளக்கங்கள்.
1: ரொம்ப நல்லது சார். இந்த தமிழக மாணவர்கள் தான் உலகத்தில் குளோபல் வேர்ல்டில் அதிகமான பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு இருக்காங்க, படித்து முடிச்சிருக்காங்க. அவங்க படித்து முடித்தும் நம்மளை விட அங்கே தான் அதிகமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. பெரிய அளவில் சிஓஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மாணவர்கள் தான் உள்ள அங்கே போய் படித்தவங்க இருக்காங்க, இங்கே போய் இங்கேருந்து அப்டேட் ஆனவங்களும் இருக்காங்க. இப்போ அந்த மெயினாக அந்த ஃபாரினில் போய் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுல பார்த்தீங்கன்னா, யூஎஸ், யூகே, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற அதாவது வளர்ந்த நாடுகளில் மிகப்பெரிய அளவில் நம்ம மாணவர்களுக்கு அங்கே வந்து அந்த கல்லூரியில் அங்கே உள்ள பல்கலைக்கழகத்தில் சேரலாம். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, IELTS இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வைக்கிறாங்க. அதில் அவங்க வந்து ஒரு கிரெடிட் ஸ்கோர் வைக்கிறாங்க. 6 பாயிண்ட் மேலே அவங்க எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த அதில் அவங்க வந்து அந்த ஃப்ளூயன்சி, ஏன்னா ஃபாரின் லாங்குவேஜ் வெளிநாட்டுக்கு, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து மொழி தமிழ் தெரியாமல் நம்ம சிரமப்படக்கூடாது இல்லையா. தமிழ் தெரிந்தவங்களுக்கு முன்னிலை, அவங்க தான் அதை கன்ட் பண்ணும். அதே மாதிரி ஃபாரின் போகும்போது லாங்குவேஜ், ஒரு அதர் லாங்குவேஜ் ஃபார் இங்கிலீஷ், இங்கிலீஷில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு தான் அந்த இது பண்ணுறாங்க. அது பண்ணி முடிச்சோட்டி அதில் அவங்க எப்படி ஸ்பீச்சிங், அவங்களோட ஸ்பீக் எப்படி இருக்குது, அவங்களோட லிசனிங் லேர்னிங் எப்படி இருக்குது, அந்த ஸ்கில்ல அவங்க செட் பண்ணி அடுத்து கொண்டு போவாங்க. அதில் அதுக்கு அந்த 2 இயர்ஸ் வேலிட், அதுக்கு வந்து 2 ஆண்டு வேலிட் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அதே இதில் TOEFL டெஸ்டிங் ஆஃப் இங்கிலீஷ் ஆஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ், இது வந்து எலிஜிபிள் கிரிட்டேரியா பார்த்தீங்கன்னா 119 யூனிவர்சிட்டிஸில் அது வந்து கண்ட்ரீஸில் எலிஜிபிள், அரவுண்டு 11,000 யூனிவர்சிட்டிஸில் அதை அப்ளை பண்ண முடியும். அதாவது 119 நாடுகள், உலக நாடுகளில் 119 நான் சொன்ன மாதிரி IELTS அந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு TOEFL இது ரெண்டும் அந்த லாங்குவேஜுக்கான அந்த டெஸ்ட்டில் அவர் அந்த கிரெடிட் ஸ்கோர் எடுத்துட்டார்னா 119 உலக நாடுகளில் 11,000 உலகத்தரம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் அவர் சேர முடியும். அப்போ இதுக்கு வந்து என்ன வேணும்னா, அவர் அதுக்கான இப்போ அவர் பாஸ்போர்ட் ரெடி பண்ணணும், விசா அவங்க கொடுப்பாங்க, இந்த மாதிரி அந்த எம்பசி ப்ராசஸ் நிறையா இருக்குது. அதை பண்ணும்போது அந்த கிரெடிட் ஸ்கோரில் எவால்வேட் பண்ணி அவங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து போயிடலாம். இதில் வந்து செல்ஃப் ஓரியன்டு இது இருக்குது, ஃபினான்சிங்கில் நிறையா செல்ஃப் அனலிக்ஸ் ஓரியன்ட் ப்ராசஸும் அவங்க பண்ணுறாங்க. பேங்க் லோனும் இருக்குது,
0: பேங்க் லோனும் கொடுத்துருவாங்க. ஓகேங்க சார். சார், நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட அந்த உயர்கல்விக்கான, ஹையர் எஜுகேஷன்ஸ்க்கான நிறைய வாய்ப்புகளை பற்றி சொன்னீங்க. அக்ரி, லா, ஒவ்வொன்றா, ஈவன் ஃபாரின் எஜுகேஷனை பற்றிலாம் சொன்னீங்க சார். நிகழ்ச்சியின் ரத்தன சுருக்கமாக, ப்ளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க
1: சார்? இப்போ நம்ம வந்து எல்லா விதமான துறைப்பட்ட மாணவர்களுக்கும் நம்ம சொல்லிட்டோம், கல்வி என்ன, உயர்கல்வினா என்ன, அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்து இந்த 3 ஆண்டோ 4 ஆண்டோ இந்த துறைகளை முடித்ததுக்கப்புறம் எப்படிப்பட்ட வேலைவாய்ப்பு நமக்கு வேணும், அதுக்கு தான் நம்ம அந்த உயர்கல்வியே தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ எப்படிப்பட்ட வேலைவாய்ப்பு வேணும் அப்படின்னு நம்ம ரெடி பண்ணும்போது, அந்த வேலைவாய்ப்பு கொடுக்குற நிறுவனங்களோ எப்படிப்பட்ட ஆட்கள் நமக்கு வேணும்னு அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, பேசிக்காக நான் சொன்ன மாதிரி இந்த சாஃப்ட் ஸ்கில், அதில் உள்ள அந்த நம்ம பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இன்றைக்கி இதாகுது. அதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில். இது சாஃப்ட் ஸ்கில்ல வந்துடும். டைம் மேனேஜ்மெண்ட், பர்சனாலிட்டி, க்ரூமிங் இந்த மாதிரி சொல்லுவோம், இது ஒரு ஏரியா. அடுத்து ப்ராப்ளம் சால்விங், எந்த எப்படி வந்து இவருக்கு எப்படி நான் ஜாப் கொடுக்கணும்னு உங்களை இண்டஸ்ட்ரியல் யோசிக்குதோ அது மாதிரி நான் இந்த இண்டஸ்ட்ரியலுக்கு என்ன கொடுப்பேன் நீங்கள் யோசிக்கணும். அவர் கேட்கும்போது மோக் இன்டர்வியூன்னு போம், அவர் இன்டர்வியூ செஷனில் அவர் கேட்பார், இந்த கம்பெனிக்கு நீ என்னத்தை பண்ண போகிற, இந்த கம்பெனி எப்படி வளர்ந்துருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டால் அதை சொல்கிறதுக்கான அந்த விஷயம் தெரியணும். ப்ராப்ளம் சால்விங் இஸ் அ காமன், நீ இங்கே என்ன தேவை இருக்குது அதை எப்படி நம்ம அப்டேட் ஸ்கில்லாக கொண்டு போகணும், இந்த அப்டேட் ஸ்கில் ரொம்ப முக்கியம். ரீசனிங் சொல்லுவோம், இந்த மேத்தமெட்டிக்ஸ் அனலிட்டிக்ஸ் ஸ்கில்னு சொல்லுவோம், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கில் இருக்குது. டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இன்றைக்கி வந்து ஃபினான்சியலை எடுத்துட்டாலே ஃபின்டெக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற காலம் மாறிட்டோம். எல்லாமே யூபிஐ யூஸ் பண்ணி டெக்னாலஜி இருக்கிற எல்லாமே வயர்லெஸ் நெட்ஒர்க்கில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்டேட் ஸ்கில் ரொம்ப ரொம்ப

0: முக்கியம். அடுத்த 10 ஆண்டுகள் உலகத்தில் என்னென்ன தேவை இருக்குது, இட்ஸ் அ லைக் அல்டர்னேட் ஃபியூல் அப்படின்னு நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம். பெட்ரோல் டெய்லி இன்றைக்கி க்ரோத் ரேட் ஏறுது, அப்போ அதுக்கு அல்டர்னேட் ஃபியூவல் என்ன பண்ண முடியும், இது ஒரு காரணம். அதே மாதிரி காலநிலை மாற்றம் இன்றைக்கி நிறையா இருக்குது, அப்போ இந்த காலநிலை மாற என்விரான்மெண்டல் ஓரியன்ட் என்ன பண்ண முடியும். செமிகண்டக்டர் இன்றைக்கி சிப் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அப்போ அடுத்து 5G டெக்னாலஜி இருக்குது, அடுத்து என்ன டெக்னாலஜி, இஸ் எ ஏஐடிஎஸ்ன்னு சொல்கிறோம், அதில் ஜென்ட்ரிக் ஏஎஸ் இன்றைக்கி மனிதனுக்கு ஈக்குவலாக வந்துருச்சு, மனிதனோட நியூரோவை வச்சு அதுக்கு ஒரு மிஷினுக்கு செயல்படுத்தக்கூடிய விஷயம் வந்துருச்சு, பயோடெக்னாலஜியில் வந்துருச்சு. இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் இன்க்ளூட் ஸ்பேஸில் அடுத்த 5 ஆண்டுகளில் எப்படி போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு மேலே இப்போ தேடிக்கிட்டு இருக்காங்க. உலக நாடுகளில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு இருக்குது, ஆக ஸ்கில் பேஸ்டு லேர்னிங்கை வைத்தால் மிகப்பெரிய வெற்றி பெற முடியும் மாணவர்கள்.
1: கண்டிப்பாங்க சார், அதாவது வெறும் படிப்போட மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி நிறைய திறன்களை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக வந்து மாணவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு உற்சாகமாக நல்ல ஒரு வழிகாட்டியாக அமைந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நம்ம திருக்கோஷ்டியர்கை மணிகரன் சார் அவர்களுக்கு எங்கள் நிலையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
0: அருமையான பேர் வெற்றி படிகட்டு, உங்கள் வாழ்வில் வெற்றி படிகட்டுகள் மென்மேனும் வளர எனது வார்த்தையும் அந்த படிகட்டில் ஒரு படி ஒரு ஸ்டெப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டெப் டு சக்சஸ். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.
2: பிளஸ் டூ படித்த பிறகு என்ன படிக்கலாம் என்று ஆலோசனை வழங்கி சென்றது இன்றைய வெற்றி படிக்கட்டுகள் நிகழ்ச்சி. ஆலோசனை வழங்கினார் உயர்கல்வி ஆலோசகர் திருக்கோஷ்டியூர் கே மணிகண்டன் அவர்கள், உடன் உரையாடினார் கே வேல்முருகன் அவர்கள். நன்றி நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஸ்நேகிதியே, ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் ஸ்நேகிதியே.

0: இது சகோதரர்களுக்கான நேரம். 04:52 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு பேச வரலாம். 25:30, 170 அறிமுக சகோதரிகளும், 25:30, 171 அனைத்து சகோதரிகளும் வரலாம். உங்கள் மனம் விரும்பிய பாடலை காற்றலையில் கேட்கலாம். அந்த வகையில் இப்போ இணைப்பில் காத்துட்டு இருக்கக்கூடிய தோழி வருக, வணக்கம்.
1: வணக்கம் சகோதரிக்கு.
0: யார் பேசுறீங்க?
1: தேனியிலிருந்து சொன்னது. அனைவரும் நலமா இருக்கீங்களாப்பா?
0: எல்லாரும் நலமா இருக்கோங்கம்மா, சொல்லுங்க.
1: எனக்கு ஐப்படத்துல இருந்து பூக்களே சற்று ஓய்வெடுங்கள் அந்த பாட்டு கொடுத்துருங்கப்பா.
0: நன்றிங்கம்மா இணைப்பில் வந்ததற்கு.
1: நன்றி.
0: உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும் இதோ காட்சியில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களே, இன்று பகல் 2:30 துள்ளல் தாளம் நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 3:02 கேட்கலாம் மெல்ல வரும் பாட்டு. மெல்லிசையால் நம் மனங்களை மெல்ல மெல்ல இசைக்க காத்திருக்கிறது மெல்ல வரும் பாட்டு. அதனைத் தொடர்ந்து 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்கழகம் நிகழ்ச்சி. 4:30 நம் பண்பலையின் ஆட்டக்கழகம் நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கிறது.
0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: சிநேகிதி நிகழ்ச்சியில் நேரம் 12:08. இப்பொழுது இணைப்பில் இணையும் சகோதரி வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க சகோதரி. வணக்கம். அதுதான் என்னாச்சுன்னு தெரியல, அவங்களுடைய இணைப்பு விடுபட்டிருக்கு. சரி, அவங்களுக்காகவும் நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்காகவும் ஒரு பாடல் கேட்கலாம்.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் இணைய காத்திருக்கும் சகோதரி வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்? பாட்டு பாடுவீங்கன்னு
1: எதிர்பார்த்தேன்.
0: அடுத்த முறை வரும்போது பாடலாம், சரிங்களா? நன்றி இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும் இதோ காற்றலையில் பாடல்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: நேயர்களே, சிநேகிதியே நிகழ்ச்சியோடு நம் மனங்களை மகிழ்வரச் செய்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் இப்போது இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேம். மதுரை மாவட்டம் குளமங்கலத்துல இருந்து ரம்யா பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: ஃப்ரீடன் படத்துல இருந்து ஒரு நாள் மட்டும் சிரிக்க, அந்த பாட்டு மேம்.
0: நன்றி இணைப்பில் வந்ததற்கு.
1: நன்றி மேம்.
0: உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும் இதோ காற்றலையில்

0: ஒரு மாதிரியா இருக்கிறீங்க.
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கும் நேரம் 12:27. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகஹெர்ட்ஸ். இப்போது இணைப்பில் காத்துட்டு இருக்கக்கூடிய சகோதரி, வருக வணக்கம்.
4: அன்பு சகோதரிக்கு அன்பான வணக்கம். குருவது புதுக்கோட்டை மாவட்டம் கோணாப்பட்டில இருந்து பழனி ஆயிட்டு நலமா இருக்கீங்களா?
3: நிலையத்துல எல்லாருமே நலமா இருக்கும். சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்கலாம்?
4: எனக்கு வந்து தமிழ்ச்செல்வன் படத்துல இருந்து
3: இன்னும் கொஞ்சம் பாட்டுனா அடுத்த நேரம் சந்திச்சிடலாம் நினைச்சேன். சரி, நன்றிங்க, ரொம்ப அழகா பாடினதுக்காக நன்றி. இணைப்பில் வந்ததற்கு உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும் இதோ காற்றலைகள்.

0: நேர்களை இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ். சிநேகிதியே, நிகழ்ச்சியில் இப்போது இணைய காத்திருக்கும் சகோதரி வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: செல்லூர்லேருந்து தமிழ்ச்செல்வி பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: தாய்மணி கொடியிலிருந்து நூறாண்டுக்கு ஒரு முறை.
0: நன்றி இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும்.

0: குழந்தைகளும் பேசலாம். இன்று இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில், அதனைத் தொடர்ந்து 8:30 அறிவியல் மின்னல் நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கிறது. படபட பட்டாம்பூச்சி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் அவர்கள். உடன் உரையாடுகிறார் கார்த்திகை தீபன் அவர்கள். சிநேகிதி நிகழ்ச்சியில் பங்குபெற முயற்சித்த கேட்டு சுவைத்த அத்தனை சகோதரிகளுக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அம்பிகா, இன்னும் சில நொடிகளில் கேட்டுவிடலாம் தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி.

நேர்களே, இன்று இரவு 8:05 இருக்கு. பட்டாம்பூச்சிகள் நம் வீட்டு செல்ல குழந்தைகள் காற்றலையில் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0452 என்ற மதுரையின் முன்னுப்பை தொட்டு 25 30 170 அறிமுக குழந்தைகளும், 25 30 171 அனைத்து

0: செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான நல்லுறவு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை இந்தியா முன்வைக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவை தாம் அதிகம் நேசிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மீது மிகுந்த மதிப்பு வைத்திருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் திரு சர்ஜி கோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய திரு டிரம்ப், பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நெருங்கிய நண்பர் என்றும் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாகவும் தெரிவித்தார். அமெரிக்க தூதருடனான உரையாடலை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பார்வையாளர்கள் அனைவரும் கேட்டனர். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோவும் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். 4 பயணமாக இந்தியா வந்துள்ள திரு மார்கோ ரூபியோ, பிரதமர் திரு நரேந்திர மோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ஆகியோருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தியுள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சிறப்பு சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பழங்குடியினரின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான பகவான் பிர்சா முண்டா பழங்குடியின மக்களின் நில உரிமைகளை பாதுகாப்பதற்கு மேற்கொண்ட முயற்சிகளை அவர் எடுத்துரைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு 150,000 கோடி ரூபாய் அளவிற்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்து பழங்குடியினருக்கான நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு நாளை புதுதில்லியில் தொடங்குகிறது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலிய அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் அமைச்சர் திரு டோசி மிட்சு மோட்டகோய் ஆகியோர் இம்மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் முக்கிய துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து இந்தியா சார்பில் முன்வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள், சர்வதேச மற்றும் உறுப்பு நாடுகளுக்கு இடையேயான முக்கியமான விஷயங்கள் ஆகியவை குறித்தும் தலைவர்கள் முன்னிலையில் இந்தியா எடுத்துரைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு ஆண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர். பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்மபூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் என மொத்தம் 131 பேருக்கு வழங்கப்படுகிறது. இதில் முதற்கட்டமாக 66 பேருக்கு இன்று பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்குகிறார். காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் நாளை புதுதில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆணையத்தின் தலைவர் திரு ஹல்டர் தலைமையில் இக்கூட்டம் நடைபெறும் என்றும், இம்மாதம் 28ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த இக்கூட்டம் அவசர தேவையை கருத்தில் கொண்டு முன்கூட்டியே நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு

0: வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இன்று சென்னையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது குறித்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் காவல்துறை சமூக நலத்துறை அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் இதனை தெரிவித்தார். பாலியல் குற்ற வழக்குகளை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். குற்றச் செயல்களில் ஈடுபட திட்டமிடுவோரை தடுக்கும் வகையில் அரசின் நடவடிக்கைகள் அமைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான தற்காப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது குறித்தும் முதலமைச்சர் திரு விஜய் ஆலோசனை நடத்தினார். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையத்தின் மூலம் இளைஞர்களின் திறனை மேம்படுத்துவதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. விவசாயம் மட்டுமின்றி தொழில்துறையில் ஈடுபட்டுள்ள இளைஞர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக இந்த பயிற்சி நிலையத்தின் இயக்குநர் திரு சதீஷ்குமார் தெரிவித்தார்.
2: இந்த நிலையமானது திருப்பூர் மாவட்டத்தில் 2013 ஆண்டிலிருந்தே செயல்பட்டு வருகிறது. ஸோ இந்த நிலையத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராமப்புற மக்களுக்கு அவங்க வந்து சுயமாக ஒரு சுயதொழில் செய்வதற்காக வந்து இந்த நிலையமானது கொண்டு வரப்பட்டது. இதில் என்ன சுயதொழில் செய்ய போகிறோம் அப்படின்னா, இது மூணு கேட்டகரியை நம்ம பிரிக்கிறாங்க. அதாவது ப்ராடக்ட், ப்ராசஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ ப்ராடக்ட்டில் வந்து ஒரு பொருளை வந்து உருவாக்குறதுக்கு உண்டான அத்தனை வகையான ட்ரைனிங்கும் நம்ம இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸ் சம்மந்தமான தொழில்கள் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சரில், அதாவது விவசாயம் சார்ந்த தொழில் பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா காளான் வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மண்புழு உரம்பு தயாரித்தல், அது மாதிரி நிறைய ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மொத்தமாக 63 வகையான ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலையத்தின் மூலமாக வழங்கி கொண்டு இருக்கிறோம்.
1: செல்போன் தொடர்பான தொழில்நுட்ப பயிற்சியை பெற்றது தமக்கு மிகுந்த பலனை அளித்துள்ளதாக பயனாளி திரு பாலச்சந்தர் கூறினார்.
3: நான் டிப்ளமோ ட்ரிபிள் முடிச்சிருக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருந்திருக்கிறேன். இன்ஸ்டாகிராம்ல வந்து ஆர்சிடி திருப்பூருங்கிற இதுல வந்து இங்க செல்போன் பழுது நீக்குதல் மற்றும் சரி செய்தல்னு ஒரு கோர்ஸ் நடத்துறதா பார்த்தேன். இங்க எடுக்கிற ஸ்டாஃப்ஸ் இங்க எல்லாமே நல்லபடியா சொல்லி தராங்க. இதனால என் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நான் வந்து இனிமேல் சொந்தமா சுய தொழில் பண்ணி வாழ்க்கையில முன்னேறலாம்னு சொல்லி இங்க வந்து பயிற்சி எடுத்திருக்கேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆர்சிடிக்கு வந்து மிகவும் நன்றி. இங்க உள்ள ஆசிரியர்கள் மற்ற ஸ்டாஃப்க்கு எல்லாத்துக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
1: மேற்காசியாவில் பதற்றமான சூழல் உள்ள நிலையில் இஸ்லாமியர்களின் ஹஜ் புனித யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஆண்டுதோறும் 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த புனித யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்து 16 லட்சம் இஸ்லாமியர்கள் பங்கேற்கின்றனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதினா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 175,000 யாத்ரீகர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்கின்றனர். பெட்ரோல் டீசல் விலை இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 2.46 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2.57 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 107.77 ரூபாயும் டீசல் 99.59 ரூபாயும் விற்பனை செய்யப்படுகிறது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் விலை உயர்வு குறித்த அறிவிப்பை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கேற்ப சிக்கனமாக பயன்படுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளது. ஈரானுடன் சண்டை நிறுத்தம் தொடர்பான எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் உடனடியாக மேற்கொள்ள அவசரம் காட்ட வேண்டாம் என்று தங்கள் நாட்டு பிரதிநிதிகளுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். கடந்த 3 மாதங்களாக நடைபெற்று வரும் போர் சூழலுக்கு முடிவு காண வேண்டும் என அமெரிக்கா எண்ணியுள்ள நிலையில் ஈரான் தரப்பிலிருந்து நம்பிக்கை அளிக்கும் வகையில் எந்த ஒரு முன்னேற்றமும் காணப்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு நிதி தொடர்பான சலுகைகளை வழங்குவது குறித்து தீர்க்கமான முடிவு எடுக்கப்பட்ட பின்புதான் அந்நாட்டுடன் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் மேற்கொள்ள முடியும் என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். திரு பராக் ஒபாமா அமெரிக்க அதிபராக பதவியில் இருந்தபோது அந்நாட்டுடனான அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் சலுகைகள் காட்டப்பட்டதாகவும் திரு டொனால்டு ட்ரம்ப் குறை கூறினார். இதனிடையே அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் ஈரானுடனான சண்டை நிறுத்தத்தை 60 நாட்கள் நீட்டிப்பது குறித்தும் ஹார்முஸ் நீரிணையை திறப்பது குறித்தும் ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டத்தை செயல்படுத்துவது குறித்த உடன்பாடு எட்டப்படுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது.

0: இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் பூட்டான் அணி நேபாளத்தையும் இந்தியா மாலத்தீவையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான நல்லுறவு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை இந்தியா முன்வைக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: நேரம் 12:50 இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்க காத்திருப்பது வசந்த கானங்கள். காலத்தால் அழியாத காவிய கானங்களாக வசந்த கானங்கள் தான் கேட்க காத்துட்ருக்கோம். ஆல் டைம் ஹிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வசந்த கானங்களில் எப்போ கேட்டாலும் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான பாடல்களாக வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் இப்போ உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது கிளாரா.

0: பாடல் கேட்கும் போது ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை அவங்களுக்கு வழங்கிட்டு இருக்குது வசந்த கானங்கள்.
1: ஹலோ மிஸ்டர் ரமீந்தர், ஹவ் டு யூ டு?
2: ஓகே டீச்சர், ஓகே, ஹவ் டு யூ?

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: என்றென்றும் கேட்டுக்கொண்டே இருக்க விரும்பும் கானங்களாக வசந்த கானங்கள் கேட்டுட்டு இருக்கோங்க. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது வசந்த கானங்கள்.
4: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா?

0: பெண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா, சந்தேகம் தானா.
1: பாடல்கள் கேட்கும் போது நம்முடைய உதடுகளும் முணுமுணுக்கும். அப்படி உதடுகள் முணுமுணுக்கக்கூடிய பாடல்களை கேட்டுட்டு இருக்கோங்க வசந்த கானங்கள்ல.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 1:16 வசந்தமாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது வசந்த கானங்கள்.

நேரம் 1:20 ஆயிடுச்சுங்க. 20 நிமிடங்கள்லையுமே வசந்த கானங்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. இதனை தொடர்ந்து இன்னும் 25 நிமிடங்கள் பாக்கி இருக்குது. உங்களுக்காகவே பிடித்தமான பாடல்கள் வர்றதற்கும் இருந்துகிட்டே இருக்குது. கேட்கலாம் இது வசந்த கானங்கள்.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு

நேரம் 1:25, மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கோம். ரசித்து கொண்டிருக்கிறோம் வசந்த கானங்கள்.

நேரம் 1:36 நிமிடங்கள் ஆச்சு. வசந்த கணங்கள் கேட்டுட்டு இருக்கோம். மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல்

0: பொன் மழை.
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் கொலை வழக்கில் குற்றவாளிக்கு இரட்டை மரண தண்டனை விதித்து மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. நீட் தேர்வை தன்னிச்சையாகவும் வலுவுடனும் செயலாற்றும் வகையிலான புதிய தேர்வு முகமை ஏற்படுத்துவது குறித்து மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் உணவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையம் மூலம் நிரப்பப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட் ரமணா கூறியுள்ளார். நார்வே செஸ் போட்டிகள் ஓஸ்லோவில் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அது சார்ந்த வழக்குகளை விரைவுபடுத்துவது தொடர்பாக இன்று நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான உத்தரவை முதலமைச்சர் பிறப்பித்துள்ளார். தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது, விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பாலியல் குற்ற வழக்குகளை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தரப்பட வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். குற்ற செயல்களில் ஈடுபட திட்டமிடுவோரை தடுக்கும் வகையில் வழக்குகள் முறையாக நடத்தப்பட்டு கடும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51ஆவது கூட்டம் நாளை புதுடெல்லியில் நடைபெற உள்ளதையொட்டி இது தொடர்பாகவும் முதலமைச்சர் இன்று ஆலோசனைகளை மேற்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் கொலை வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை மரண தண்டனை விதித்து தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த சம்பவம் நடைபெற்ற 76ஆவது நாளில் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்ற நீதிபதி பிரீதா உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் வரும் ஜூன் முதல் வார கோடை வெயில் நிலைமை குறித்து வானிலை மையத்திடம் அறிக்கை கோரப்பட்டிருப்பதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அந்த அறிக்கையின் அடிப்படையில் பள்ளிகள் திறப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றார். பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும், மாணாக்கர் சம்பந்தப்பட்ட எந்த திட்டமும் நிறுத்தப்பட மாட்டாது என்றும் அவர் கூறினார். போக்சோ சட்டங்கள் குறித்து அதிக அளவில் விழிப்புணர்வு பள்ளிகளில் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் திறமையான விளையாட்டு வீர வீராங்கனைகளை கண்டறிந்து தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க தேவையான பொருளாதார உதவிகளை வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், நாள்தோறும் காலை 7 மணி முதல் 10 மணி வரை சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் விளையாட்டு வீரர்கள் சிரமமின்றி தன்னை சந்திக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். அனைத்து மாவட்டங்களிலும் விளையாட்டரங்குகள், பயிற்சி கூடங்கள், தங்கும் விடுதிகள் ஆகியவற்றின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் ஆர்வமுடைய 2 வீர வீராங்கனைகளுக்கு 580,000 ரூபாய்க்கான காசோலையையும் அமைச்சர் வழங்கியுள்ளார். திருச்சி அரசு மருத்துவமனையில் செவிலியர் உயிரிழந்த விவகாரத்தில் உயர்மட்ட குழு மேற்கொண்ட விசாரணை அறிக்கை விரைவில் அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவறிழைத்தவர்கள் மீது கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு தடையற்ற மின்சாரம் உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார்.
1: நியாயமான விசாரணை நடக்கும், தவறு நேரும் பட்சத்தில் கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மருத்துவமனைகளுக்கு வென்டிலேட்டர், நிறைய ஆக்சிஜன், மின் சப்ளை தேவைப்படுது. அதனால இந்த மாதிரி இன் ஃபியூச்சர்ல தடையற்ற மின்சாரம் அரசு மருத்துவமனைகளுக்கு மட்டும் இல்லாம தனியார் மருத்துவமனைகளுக்கும் சென்றடையணுங்கிறத முதலமைச்சர் அவர்கள் நீங்க இன்டர் டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேஷனோட அது பண்ணுங்கன்னு உத்தரவிட்டிருக்காரு. ஆல்ரெடி இபி மினிஸ்ட்ரியும் செக்ரட்டரியும் பேசியிருக்கோம். இனிமேல் வருங்காலத்தில் இது மாதிரி தடை ஏற்படாம நான் பார்த்துக்கோம்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பத்ம விருதுகளை இன்று மாலை வழங்குகிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் 2 பத்ம விபூஷன், 6 பத்ம பூஷன், 58 பத்மஸ்ரீ விருதுகளை அவர் வழங்கவுள்ளார். இந்த ஆண்டு 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் முதல்கட்டமாக 66 பேருக்கு விருதுகளை இன்று அவர் வழங்குகிறார். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல்

0: விலை உயர்த்தப்பட்டதை அடுத்து லிட்டருக்கு பெட்ரோலின் விலை 2 ரூபாய் 61 காசுகளும் டீசல் விலை 2 ரூபாய் 71 காசுகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 107 ரூபாய் 77 காசுகளுக்கும் டீசல் 99 ரூபாய் 55 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 2 வாரங்களில் பெட்ரோல் டீசல் விலை 4வது முறையாக உயர்த்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நீட் வினாத்தாள் கசிவை தொடர்ந்து தன்னிச்சையாகவும் வலிமையுடனும் செயலாற்றக்கூடிய புதிய தேர்வு முகமை ஏற்படுத்துவது குறித்து மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான மனுக்கள் மீது விசாரணை மேற்கொண்ட நீதிபதி பி எஸ் நரசிம்மா, அலோக் அராதே ஆகியோர் கொண்ட அமர்வு இவ்விவகாரத்தில் தேசிய தேர்வு முகமையும் மத்திய புலனாய்வு முகமையும் பதிலளிக்க ஆணை பிறப்பித்துள்ளது. ஏற்கனவே வினாத்தாள் கசிந்த விவகாரத்திற்கு பின்னரும் தேசிய தேர்வு முகமை பாடம் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்று நீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது. எதிர்காலங்களில் நீட் தேர்வை கண்காணிப்பது குறித்து முன்னாள் இஸ்ரோ தலைவர் கே ராதாகிருஷ்ணன் தலைமையிலான குழுவின் பரிந்துரைகள் மீதான நடவடிக்கைகள் குறித்தும் தேசிய தேர்வு முகமை வரும் வியாழக்கிழமைக்குள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த 3 நடத்தப்பட்ட இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரத்தால் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து 22 லட்சம் மாணாக்கரின் உரிமைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக மனுக்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் உணவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையம் மூலம் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நியாய விலை கடைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய அவ்வப்போது திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்றார். வரும் 28 நடைபெறுவதாக இருந்த இளநிலை படிப்புகளுக்கான கியூட் பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பக்ரீத் பண்டிகையொட்டி இந்த தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாகவும் மறு தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கால்நடை மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை படிப்புகளில் சேர இன்று முதல் வரும் 17 வரை மாணாக்கர் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் வனத்துறையின் கீழ் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு இலவச அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு இன்று முதல் மே 31 வரை கட்டணமின்றி செல்லலாம் என மாவட்ட ஆட்சியர் சரவணன் அறிவித்துள்ளார். பில்லர்ராக், குணா குகை, பயன்மர சோலை உள்ளிட்ட பகுதிகளில் QR கோடு மூலம் கட்டணம் வசூலிப்பதில் தாமதம் ஏற்பட்டு கடந்த 20 நாட்களாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவியது. போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பொருட்டு இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டுள்ளது. கட்டண விலக்கு அளிக்கப்பட்ட இந்த அறிவிப்பு கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் செயல்படும் அம்மா உணவகங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். கடலூர் மாநகராட்சி, நெல்லிக்குப்பம், பன்ருட்டி, விருதாச்சலம், சிதம்பரம் நகராட்சி பகுதிகளில் உள்ள இந்த 6 உணவகங்களும் முதலமைச்சரின் உத்தரவிற்கு ஏற்ப சீரமைக்கப்பட்டு குறைந்த விலையில் சுகாதாரமான உணவுகளை வழங்கிட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 27 நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் விவசாயிகள் ஏரி, குளங்களில் வண்டல் மண், களிமண் ஆகியவற்றை இலவசமாக எடுக்க இணையதளம் மூலம் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக விவசாயிகளின் நிலங்களை செம்மைப்படுத்தவும் மண்பாண்டங்கள் செய்யவும் தங்களது வட்டத்திற்கு உட்பட்ட கிராமங்களில் உள்ள அரசுக்கு சொந்தமான ஏரி குளங்களில் உள்ள வண்டல் மண் மற்றும் களிமண் ஆகியவற்றை இலவசமாக எடுத்து பயன்படுத்திக் கொள்ளவும் ஏரி குளங்களின் ஆழத்தை அதிகப்படுத்தவும் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. இதற்கான பயன்பாடு, நிலம் அளவு ஆகியவற்றை இணையதளம் மூலம் பதிவு செய்து வட்டாட்சியரிடம் அனுமதி பெற்றுக் கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர்

ராணிப்பேட்டை, தேனி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நார்வே செஸ் போட்டிகள் ஓஸ்லோவில் இன்று தொடங்குகின்றன. வரும் 5ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த போட்டிகளில் குகேஷ், பிரக்ஞானந்தா, திவ்யா தேஷ்முக், கொனேரு ஹம்பி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் கொலை வழக்கில் குற்றவாளிக்கு இரட்டை மரண தண்டனை விதித்து மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. நீட் தேர்வை தன்னிச்சையாகவும் வலிமையாகவும் செயலாற்றும் வகையிலான புதிய தேர்வு முகமை ஏற்படுத்துவது குறித்து மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் உணவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையம் மூலம் நிரப்பப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் கூறியுள்ளார். நார்வே செஸ் போட்டிகள் ஓஸ்லோவில் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் உணவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையம் மூலம் நிரப்பப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் கூறியுள்ளார். நார்வே செஸ் போட்டிகள் ஓஸ்லோவில் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
1: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. President Draupadi Murmu to present Padma Awards at Rashtrapati Bhavan in New Delhi this evening. Supreme Court

0: மாணொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கவிருப்பது
1: காலங்கள் கடந்தாலும் நேரங்கள் கடந்தாலும் ஓய்வதில்லை ஓய்வதில்லை வானொலியின் தேவையே.
0: நீண்டகால வானொலி நேயர் எம் காவேரி அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை த செந்தில்.

0: வணக்கம்மா.
1: வணக்கம் சார்.
0: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
1: நான் வந்து புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவங்க சார். என் பேர் காவேரி. நான் வந்து பிளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கிறேங்க சார். சமீபத்தில் ஆகாசவாணியோடைய 90வது வயது முடிவடைய போகுது ஜூன் 8 தேதியோட அப்படின்னு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு, அதுவும் சார் உங்கள் கூட கலந்துக்கிறதுல நான் ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேங்க சார். பெருமிதம் கொள்கிறேன். வானொலின்னா மக்களுடைய ஒரு அங்கமாயிடுச்சு. எவ்வளோதான் எந்தெந்தோ செல்ஃபோனோ இன்ஸ்டாகிராம்ன்றாங்க, வாட்ஸ்அப்புன்றாங்க, இங்கேருந்து வீடியோ காலில் பேசிக்கலான்றாங்க, எவ்வளோதான் விஞ்ஞானம் ஆக்குவை பண்ணாலும் நம்மளுடைய வானொலி என்ற சிறப்பான இடத்தை, அது ஒரு தாய் மாதிரி சார், அதை வந்து யாராலையும் அழிக்கவும் முடியாது. அந்த ஒரு பொசிஷனையும் அந்த இடத்த யாராலையும் தடுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. இது ஒரு மறைக்க முடியாத, மறுக்க முடியாத உண்மை சார் அது.
0: இப்போ நீங்கள் சின்ன வயசில் எந்த வயசில் வானொலி கேட்டதுலேருந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குது?
1: நல்ல ஒரு அருமையான கேள்வி சார் இது. எனக்கு வந்து வயது இப்போ வந்து 54 சார். 5 வயதுலேருந்து நான் வானொலி கேட்டுன்னு இருக்கிறேங்க சார். ஏன்னா அப்பா ஒரு வானொலி பிரியர். அப்போலாம் வந்து வானிலை அறிக்கையாகட்டும், ஒரு நாட்டு நிகழ்வு, முக்கியமாக செய்தி சார், மதிய உணவுக்காக வீட்டுக்கு வருவோம் பள்ளியிலேருந்து. அப்போ கரெக்டாக நாங்கள் வீட்டு வாசல் நெருங்கும் போது அப்பா செய்தி வச்சிருப்பார். என்னன்னா, ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயண சுவாமி. அது நல்லா பதிஞ்சு போச்சு சார் என் மண்டையில், என்னுடைய மைண்ட்ல பதிஞ்சு போச்சு. அதே போல அந்த செய்திகள் முடிந்த உடனே நாதஸ்வரம் ஒன்று போடுவாங்க சார். அது திருச்சி உறையூர் வெங்கட்டுன்னு, அது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அவரை நான் 10 வருடங்களுக்கு முன்னாடி சந்திச்சேன் சார். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் ரேடியோவில் கேட்டிருக்கிறேன் உங்களுடைய இசையை. இப்போ நான் நேராக நீங்கள் தான் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு. அப்போலாம் வந்து தேர்தல் அறிக்கையெல்லாம் வானொலியில தான் கேட்பாங்க மக்கள். பாண்டிச்சேரி சுதேசி காட்டன் மில்ல ஆலை தொழிலாளியா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு தீபாவளிக்கு ஒரு போனஸ் ஒண்ணு போட்டாங்க, 700 ரூபாய். அது பெரிய காசு சார். அப்ப 1976 எனக்கு அப்ப 6 வயசுன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த வானொலி வாங்கிட்டு வந்தாரு, ரிக்ஷாவில வச்சு. அந்த ரேடியோ பெருசு சார். வாங்கிட்டு வரும்போது ஒரே சத்தம், எங்க வீட்டுல எல்லாரும் தெருவுல இருக்கிறவங்களாம் வந்து எட்டி பாக்குறாங்க, என்னதுன்னு. வானொலியை போட்டு சவுண்டு வச்சோம்னா, ஐயோ இதுல இந்தி பாட்டு. அப்ப வந்து சாயந்தரத்துல ஒரு 6 மணில இருந்து ஒரு 3-4 பாட்டு இந்தி பாட்டு போடுவாங்க சார். அதுல ஷோலே இதெல்லாம் வந்து நல்ல முக்கியமான பாட்டு. அதெல்லாம் அப்ப கேப்போம் எல்லாரும், ஐயோ இவ்வளவு பேரா இந்த பெட்டிக்குள்ள இருக்கிறாங்க. அப்பெல்லாம் நாங்க நினைச்சுப்போம் சார், இந்த ரேடியோ பெட்டியில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எப்படி இருப்பாங்க, குள்ள குள்ளமா இருப்பாங்களா, அப்படிலாம் நாங்க கேட்டிருப்போம். பாருங்க சார், நடந்த நிகழ்வுகளை தவிர அதை அசை போடும் போது ஒரு அலாவதியான இன்பம் வரும்னுவாங்களா, அது உண்மை சார். நான் அதை அனுபவிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்போ நியூஸ் கேட்கும் போது அப்பா யாரும் பேசக்கூடாதுன்னு ஒரு பின் ட்ராப் சைலன்ட் தான் கேட்கும் வீட்டுல. அவரு கேக்குறதும் இல்ல, நாங்களும் வேற கேட்போம். காலையில கேட்டாவணுன்றது வேற கேட்கணும், ஸ்கூலுக்கு போறோம் இல்லைங்களா, அப்பயே எங்களுக்கு செய்திகள் எல்லாம் கேட்கற ஒரு ஆர்வத்தை தூண்டுச்சுன்னு கூட சொல்லிக்கலாம், நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு. காலையில இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் 3 பாட்டுகளும் ஒன்னா போடுவாங்க,
0: பக்தி பாடல்கள் எல்லாம்
1: போடுவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். ரேடியோனாக்கா

0: கூட அதோடைய இது குறையிலிங்க சார்.
1: என்னை வரையும் கேட்டுட்டு
0: தாங்க சார் இருக்கிறேன். காலையில எழுந்த உடனே வந்தே மாதிரம் போடுவாங்க சார். அதுக்கப்புறம் மங்கள இசை. மங்கள இசை போடுறாங்கன்னா எல்லார் வீட்லயும் பொதுவா கிரகப்பிரவேசத்துக்கு தான் போடுவாங்க. இது டெய்லியுமே எல்லார் வீட்லயுமே மங்கள இசை. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். அதுக்கு அடுத்தது இது நான் சொல்லியே ஆகணுங்க சார். 6:35 உழவர்கான செய்திகள்ல காத்த முத்து கருத்து முத்து நிகழ்ச்சி மக்கள் மனதுல எப்படி பதிஞ்சிருக்குதுன்னு பார்த்தா எல்லாருமே அந்த நிகழ்ச்சிய அவ்வளவு அருமையா பேசப்படுது சார். என்னன்னா உழவர்களான செய்தியும் ஆகி போகுது, அதுல என்னென்ன சாப்பிட்டா அது மருந்துக்கான ஒரு தகவலையும் கொடுத்துறீங்க. இளநீ சாப்பிட்டா நல்லது குளிர்ச்சின்றத விட ஊடுருவு பயிர்கள் எல்லாம் சொல்றாங்க இல்லீங்களா. கத்துமுத்து நீ வந்து முருங்கை சாகுபடி பண்ணு, முருங்கைக்கு கீழே வெண்டைக்காய் பயிர் பண்ணு, புளிச்சிக்கீரையை போட்டு விடு, அது ஒரு உபயோகத்துக்கு ஆகும்ல, உபரி வருமானம் வருது. இதெல்லாம் ரொம்ப அருமையான தகவல் சார் அது. அப்புறம் 7:25 மருத்துவ நிகழ்ச்சின்னு ஒண்ணு
1: போடுறாங்க,
0: ரொம்ப அருமையாக சார் அது. மதியம் 12:00 உழைப்பவர் அரங்கம்ல தொழிலாளர்களுக்கான நேர்காணல் நிகழ்ச்சி சார். ஒரு தொழில முன்னேற்றம் அடைஞ்சவங்க அந்த தொழில என்னென்ன நெளிவு சுழிகள் இருந்துன்றத சொல்லி கொடுக்கறது, அதை கேட்டு ஓ நாமளும் இந்த மாதிரி செய்யலாம், இந்த தொழில் நம்ம முனையலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை நேயர்களுக்கு உண்டு பண்றாங்க. உழவர் உலகம்னு விவசாய நிகழ்ச்சின்னு ஒன்னு
1: போடுறாங்க
0: சார். ஆமாங்க சார், இது வந்து என்னுடைய கடந்த காலத்தை ஞாபகப்படுத்துது சார். என்னன்னா அப்பா வந்து மில்லுல வேலை செய்யறாருன்னு சொல்ல அவருக்கு கரெக்டா 7:45 சாப்பாடு உள்ள எடுத்துட்டு போகணும் மில்லு கேட்ட திறப்பாங்க. அப்ப ஐயோ வீடும் வயலும் நிகழ்ச்சி போட்டாங்க, சீக்கிரம் போவாங்க அம்மா. அந்த வீடும் வயலும் நிகழ்ச்சி அது ஒரு மாதிரி மியூசிக் போடுவாங்க சார். அது உண்மையும் மனசுல பசுமர தாணி போல எனக்கு பதிஞ்சு சார். ஒவ்வொரு மாதத்தையுடைய கடைசியில ஞாயிற்றுக்கிழமை 11:00 சார் மங்கி பார்த்து ஒரு நிகழ்ச்சி, அதாவது நம்ம நரேந்திர மோடி
1: பாரத
0: பிரதமர் நாட்டு மக்களோட பேசுற நிகழ்ச்சி, அது ரொம்ப நல்லா அருமையா இருக்கும் சார். இதுல புதுவை புதுமைன்னு காலை 7:02 சார். ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் தமிழ் அமுது, அறிவோம் அறிவியல், விளையாட்டு நிகழ்ச்சி, இன்னொரு நாள் சட்டம் சம்பந்தமான நிகழ்ச்சி. இதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்குதுங்க சார். இதுல இன்னொன்னு சார், புதுச்சேரி மக்களுக்கு தமிழக மக்களுக்கு ஒரு முக்கியமான நிகழ்வுன்னா கார்த்திகை தீபத்தை பத்தி நேரடி ஒளிபரப்பு பண்றதுல நேர்களாக எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்குது. காலையில தினமும் 8:45 வானொலிக்கு 90 நிகழ்ச்சி, இதுல வானொலி நேயர்கள் உட்பட எல்லாரும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து, அது ரொம்ப அருமையா இருக்குதுங்க சார்.
1: எல்லா வானொலி நிலையத்திலிருந்தும் அந்த நிகழ்ச்சி
0: ஒளிபரப்புறாங்க சார். இதுல இன்னொன்னு சார், இது வந்து எவ்வளவுதான் எஃப்எம் போயிட்டே இருந்தாலும் நம்ம ஆகாஷவாணிக்கு உள்ள ஒரு பொசிஷன் இடம் அது நம்ம தாய் மாதிரி சார். அதுல இருந்து பிரிந்து வந்ததுதான் எல்லாம். அந்த ஒரு இடத்த யாராலையும் நான் மறுபடியும் சொல்றேன்னு கூட நீங்க நினைக்கலாம், அது என்னுடைய ஆர்வம் என்ன சொல்ல தூண்டுதது. அப்புறம் வெள்ளிக்கிழமை இலக்கியம் பேசுவோம், இது மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துறதுனாலதான் தமிழுக்கு வந்து வரும் சந்ததியினருக்கு ஒரு ஆர்வம் உருவாகுது. இங்கிலீஷ் பேசினாதான் நம்மளுக்கு ஒரு டீசென்ட், நம்மள ஒரு மதிப்பாங்கன்ற ஒரு காலகட்டத்துல தமிழும் பேசு, இலக்கியமா பேசு, இலக்கணமா பேசுன்றதுல நல்ல ஒரு நிகழ்ச்சி சார் இது. அப்புறம் சூழல் அறிவோம்னு ஒரு நிகழ்ச்சி சார்,
1: காலையில
0: 6:55 புதுச்சேரி வானொலி நிலையத்துல சூழல் அறிவோம்னு, அது ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி சார் அது. இதை தவிர்த்து கனிந்த வாழ்வுன்னு ஒரு நிகழ்ச்சி சார் அது,
1: மூத்த குடிமக்கள்.
0: ஆமா சார், அதை பத்தி சொல்லியே ஆகணுங்க சார். ஒரு மூத்த குடிமக்கள் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த அனுபவங்கள் அந்த சுவாரஸ்யமா சொல்லும் போது அதுல உள்ள ஒரு நல்ல கருத்து எடுத்துக்கிட்டா அது நமக்கும் அது பயன்படும் சார் அது. இது இல்லாம சார், நம்ம ஆகாசவாணியில மணிக்கு ஒரு செய்தின்னு சொல்றாங்க,
1: செய்தி சுருக்கம்.
0: செய்தி சுருக்கம், வீட்டுக்குள்ள இருக்கிறோம் என்ன நடக்குதுன்றத சுருக்கமா தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: இப்ப சமூக ஊடகங்கள் பல்வேறு இது வந்துருச்சுன்னு நீங்களே ஆரம்பத்துல சொன்னீங்க. இப்ப வந்து வாட்ஸ்அப், பேஸ்புக், பல விதத்துல நம்ம டைவர்ஷன் சொல்லது இல்ல, மைண்ட் வந்து பல விதத்துல போகுது. இருந்தாலும் வந்து வானொலிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
0: கண்டிப்பா சார்.
1: அது வானொலி வந்து இப்ப 90வது வயசு முடிய போகுது. இப்ப வானொலியை வாழ்த்தணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லி வாழ்த்துவீங்க?
0: வானொலி என்ற ஒரு வார்த்தை நம்மளை எல்லாம் கட்டி போட்ட ஒரு சாதனம்ன்றதை விட ஒரு சாதனையாளர்கள் பயணிக்கிற இடம் சார் அது. நான் அதை உணர்வு பூர்வமா உணர்றேன், இது மக்களும் உணர்றாங்க. இது வந்து வீட்டுலன்னு இல்ல சார், எங்க போனாலும் காதல கேட்டுக்கலாம், நம்மளுடைய வேலைகளையும் செய்யலாம். இன்னும் முன்னேற்றத்துக்கு தான் அடையும் கண்டி நம்ம வானொலி. 2வது இடத்துக்கு போறது கூட வாய்ப்பு இல்லைங்க சார்.
1: இவ்வளவு நேரம் வானொலிக்கு 90 பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க, மற்ற நேயர்களுக்கும் ஒரு பிடித்த நிகழ்ச்சியா இந்த நிகழ்ச்சியை அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள்ட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம் மேடம்.
0: நன்றி, வணக்கம் சார்.
2: மழை வெள்ளங்காலத்திலும் அதிகள் வெயில் நேரத்திலும் மழை வெயில்

0: படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: வணக்கம் நேர்களே.

அஸ்வினி, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் கேட்கலாம் தொழல் தாளம். தாளத்தோடு காத்திருப்பது சுமையா. நேரம் 2:30. இனிதே ஆரம்பமாகிறது துள்ளல் தாளம். இசைக்கு முதல் பாடல் தென்காசிப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 2:36. கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. தொழில் தளம் தான் கேட்டுட்டே இருக்கும். அந்த வரிசையில சரவணா திரைப்படத்திலிருந்து

0: நேரம் 2:41 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது துள்ளல் தாளம். ஜெயம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில்.
1: ஏண்டா அழுகிற?
2: அவளை காணுமேடா.
1: டேய், உனக்கே டூ மச்சா இல்ல, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
2: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா? அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லையாடா.

0: கோயில வைக்க பழம்.
1: என்ன பழம்? அந்த பழம் நல்லா பார்த்து சொல்ற ஞான பழம்.
0: ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், திராட்சை பழம், பெருஞ்சம் பழம், சீதா பழம், கொய்யா பழம், மாம்பழம், மதுளம் பழம், பலா பழம், வாழைப்பழம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: நேரம் 2:46.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 2:51 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். இசைக்கும் நிறைவான பாடல் இது.

0: தொடர்வது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.
1: நேரம் 2:55. ஆகாஷ் வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழை இல்லை. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் 110 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உயர்ந்து காணப்பட்டது. ஏனைய இடங்களிலும் புதுச்சேரி

காரைக்கால் பகுதிகளிலும் வெப்பநிலையில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்பட்டது. ஏனைய இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. வேலூரில் அதிக அளவாக 41.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருந்தது. கோயம்புத்தூரில் குறைந்த அளவாக 20.8 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருந்தது. மலைப்பகுதிகளில் கொடைக்கானலில் குறைந்த அளவாக 11.7 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் சென்னை, கடலூர், தருமபுரி, திருப்பத்தூர், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களில் வெப்பநிலை 4.1 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்பட்டது. நாகப்பட்டினம், நாமக்கல், சேலம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்பட்டது. சென்னை, கரூர், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களில் வெப்பநிலை இயல்பை விட 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்பட்டது. ஈரோடு, திருப்பத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களில் இயல்பை விட 1.6 டிகிரி செல்சியஸ் முதல்

பதிவாகி இருந்தது. மலைப்பகுதிகளில் கொடைக்கானலில் குறைந்த அளவாக 11.7 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் சென்னை, கடலூர், தர்மபுரி, திருப்பத்தூர், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களில் வெப்பநிலை 4.1 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்பட்டது. நாகப்பட்டினம், நாமக்கல், சேலம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்பட்டது. சென்னை, கரூர், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களில் வெப்பநிலை இயல்பை விட 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்பட்டது. ஈரோடு, திருப்பத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களில் இயல்பை விட 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்து காணப்பட்டது. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, தேனி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும், நாளை கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னல், மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை எட்டக்கூடிய புழுதிக்காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்று முதல் 29ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் வெப்பநிலையில் அதிக அளவில் எந்த மாற்றமும் இல்லை. சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்படும். சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இன்றும் நாளையும் அதிக அளவு வெப்பநிலை 40 முதல் 41 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸையும் ஒட்டியே நிலவக்கூடும். இன்று சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டில் மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் 11 சென்டிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டம் காங்கேயம், பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளத்தில் 9 சென்டிமீட்டர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நந்தியார் தலையில் 7 சென்டிமீட்டர், கரூர் மாவட்டம் ஆனைப்பாளையம், கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை, சேலம் மாவட்டம் மேட்டூர், நீலகிரி மாவட்டம் கெட்டை ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல், சேலம் மாவட்டம் சங்ககிரி துர்க, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், கரூர் மாவட்டம் மையனூர், கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு, பெரியநாயக்கன் பாளையம், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை, தலவாடி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டி, மோகனூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கொப்பம்பட்டி, புள்ளம்பாடி, ஈரோடு மாவட்டம் சென்னிமலை, விருதுநகர் மாவட்டம் வேம்பக்கோட்டை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் கங்காவல்லி, திருப்பத்தூர் மாவட்டம் நற்றம்பள்ளி, தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம், ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், சேலம் மாவட்டம் தனீஷ்பேட்டை, நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் மற்றும் தமிழ்நாட்டின் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருந்தது. இன்று முதல் 29ஆம் தேதி வரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும், காவேரி டெல்டா பகுதிகளிலும், காரைக்காலின் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை சில இடங்களில் பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸையும் ஒட்டியே நிலவக்கூடும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில இடங்களில் லேசாக மழை பெய்திருந்தது. அதிக அளவு வெப்பநிலையாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவு வெப்பநிலையாக 24.8 டிகிரி செல்சியஸும் பதிவாகி இருந்தது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

உள்ளது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திரு ஜெயக்குமார், திருமதி மரகதம் குமரவேல், திருமதி சத்யபாமா ஆகியோர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 12 வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு மரண தண்டனை வழங்கி தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் தேனி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய ஓஷியானா அல்ட்ரா ஓட்டப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றது. ஆஸ்திரியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை பட்டம் வென்றது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ், தனிஷா குட்டிச்சா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விக்கி மற்றும் அக்ஷய் தனாஜி தேரே இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்குகிறார். நாட்டின் வளர்ச்சியில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எத்தனால் அடிப்படையிலான சமையல் அடுப்புக்கான தொழில்நுட்பத்தை மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று புதுதில்லியில் அறிமுகப்படுத்தினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தாவேக அரசு பொறுப்பேற்ற கடந்த 15 நாட்களில் 25 கொலைகள், 19 பாலியல் குற்றங்கள் நடைபெற்றுள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் ஆட்சி மாறியும் காட்சி மாறவில்லை என்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்கு
2: மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
4: வணக்கம் நேயர்களே, மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெல்ல வரும் பாட்டு, இதமான பாடல்கள் மனதிற்கும் செவிக்கும் இனிமை ரசிக்க இதோ நமக்காகவே மெல்ல வரும்.

சிகரெட் ஓகே. வெக்கம் மீசை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: சுகமான பாடல்கள் மெல்ல வரும் பாட்டு கேட்டுட்டு இருக்கோம். மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல்

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நேரம் 3:16 மெல்ல மெல்ல தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது மெல்ல வரும் பாட்டு. மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மென்மேலும் மென்மையான பாடல்கள், மெல்ல வரும் பாட்டு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே மெல்ல வரும் பாட்டு. நேரம் 3:32.

0: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ. வசந்த் & கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்ருக்கோம் மெல்ல வரும் பாட்டு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 3:46 நிமிடத்துல மெல்ல வரும் பாட்டு தாங்க கேட்டுட்டு இருக்கோம்.

0: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: மனதினை மயக்கும் பாடல்களாக மெல்ல வரும் பாட்டு.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்குகிறார். நாட்டின் வளர்ச்சியில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எத்தனால் அடிப்படையிலான சமையல் அடுப்புக்கான தொழில்நுட்பத்தை மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று புதுதில்லியில் அறிமுகப்படுத்தினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தாவேக்கா அரசு பொறுப்பேற்ற கடந்த 15 நாட்களில் 25 கொலைகள், 19 பாலியல் குற்றங்கள் நடைபெற்றுள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் ஆட்சி மாறியும் காட்சி மாறவில்லை என்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திரு ஜெயக்குமார், திருமதி மரகதம் குமரவேல், திருமதி சத்யபாமா ஆகியோர் தங்களது பதவியை ராஜினாமா செய்து தாவேக்காவில் இணைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 12 வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு மரண தண்டனை வழங்கி தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் தேனி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற ஆசியா ஓஷியானா அல்ட்ரா ஓட்டப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றது.

இந்தியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை பட்டம் வென்றது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் தனிஷா கொட்டிச்சா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விக்கி மற்றும் அக்ஷய் தனாஜி தேரே இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 4:02. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லனூர் ஏசி மேலா.
2: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: சரி.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
5: நேரம் 4:34 கேட்டுட்டு இருக்குது மதுரை ஃப்ரம் ரெயின்போ 103.3. இது வசந்தன்கோ வழங்கும் அட்டக்கலம். அதுக்கு முன்னாடி வணக்கம் நேர்களே, இது உங்களுக்கான அட்டக்கலம். இன்னைக்கு அட்டக்கலம் விளையாட நாங்க காத்துட்டு இருக்கோம் சுமையா மற்றும்
6: முத்துக்கருப்பன்.
5: நேர்கள் விளையாட அழைக்கலாம். 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன், 25-30-170 அறிமுக நேர்களும், 25-30-171 அனைத்து நேர்களும் அழைக்கலாம், விளையாடலாம். உங்களுக்காக இன்னைக்கு ஒரு விளையாட்டு கத்துக்கிட்டே இருக்கு. என்ன விளையாட்டு?
6: இன்னைக்கு ஆட்டக்கிழமில் ரொம்ப, அதாவது நாங்கள் முன்னாடி விளாண்டுருக்கோம், இப்போ விளையாட போகிறோம். என்ன கேம் அப்படின்னா ரிப்பீட்டு அப்படின்னு ஒரு கேமு. என்னன்னா ரிப்பீட்னா ஒரு வார்த்தை சொல்லுவோம், அதாவது நம்ம அந்தாட்சி விளையாண்டுருப்போம்ல சின்ன வயசுல, சரி, அதாவது ஒரு பாட்டுக்கு பாட்டுன்னு விளாடுவோம். அந்த மாதிரி நம்ம இப்ப வார்த்தைக்கு வார்த்தைன்னு வச்சுக்கலாம், அதான் ரிப்பீட்டு.
5: திரும்ப திரும்ப சொல்ற
6: அதே தான். இப்ப பண்பு அப்படின்னு ஒரு வார்த்தை நான் கொடுக்குறேன்னா, பூல முடிகிற வார்த்தை, அதாவது பாவரிசையில முடிகிற வார்த்தைகளை நீங்க சொல்லணும். இப்ப பாவரிசையில இப்ப என்ன சொன்னேன், பண்புன்னு சொன்னேன், அடுத்து பாவரிசையில படம், இம்மல முடியுது, அடுத்து மரம், இம்மல முடியுதா, மறுபடியும் மகரம், அந்த மாதிரி அப்படி கண்டினியூ பண்ணிட்டே போகணும். எத்தனை வார்த்தைகள்னா 10 வார்த்தைகள் சொல்லலாம்.
5: டக்கு டக்குன்னு சொல்லிடணும், என்ன
6: டக்கு டக்குன்னு சொல்லணும்.
5: சரி, ரொம்ப நன்றி, அதாவது நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க நீங்க. இப்ப நேயர்கள் காத்துக்கிட்டே இருக்காங்க விளையாட. 25-30-170 அறிமுக நேர்களும், 25-30-171 அனைத்து நேர்களும், 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன் அழைக்கலாம், விளையாட காத்துக்கிட்டே இருக்கோம். இது வசந்தன்கோ வழங்கும் அட்டக்கலம். வணக்கம்.
6: வணக்கம்.
7: ஹலோ.
6: வணக்கம்
7: சார். வணக்கம் சார்.
6: வணக்கம். இணைப்பில் இணைந்திருக்க நேயர் யாரு?
7: சார், சுப்லக்ஷ்மி பேசுறேன். பணங்காரம்,
5: அதாவது வானொலியை விட்டு கொஞ்சம் தொலைவுக்கு வாங்க. நீங்க பேசுறது எல்லாருக்கும் தெளிவா கேட்கணும் இல்லையா?
7: ஓகே மேடம்.
5: சுப்லக்ஷ்மி எங்க இருந்து பேசுறீங்க?
7: பணங்காரம்.
6: பழங்கணத்தம்ல இருந்து சுப்லக்ஷ்மி பேசுறீங்க, அப்படித்தானே? சரி, இப்ப நீங்க நிகழ்ச்சி கேட்டிருப்பீங்க, அப்ப நேரடியா நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடலாமா?
7: சரி
6: சரி. அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சி என்ன விளையாடுறோம்?

0: ரிப்பீட். ரிப்பீட் விளையாட தயாரா இருக்கீங்க அப்படித்தானே?
1: ஓகே சார், ஓகே சார். அதாவது முடியற லிஸ்ட்ல இருந்து அடுத்தடுத்து சொல்லலாம்.
0: ஆமா, உங்களுக்கான வார்த்தை வந்து படம்.
1: படம்.
2: ம்.
1: மல்லிகை.
0: மல்லிகை.
2: வேமா வேமா.
1: கனகா.
0: கனகா.
2: பூக்களின் பேரை நாங்க தொடுக்கிறோம்.
1: காக்கா.
0: காக்காவா?
2: கனகா. காக்கா. அடுத்து
0: காக்கா. அடுத்து சொல்லுங்க.
2: அடுத்து காதான். நேரம்
0: நிறைய இருக்குல்ல வார்த்தை கா வரிசையில.
2: என்னது?
0: கடம்பம். ம்.
1: மல்லிகை.
0: மல்லிகை. மறுபடி மல்லிகை சொல்றீங்களே.
1: மல்லிகை போயாச்சு. சாரி மேடம்.
0: சரி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நல்லாவே முயற்சி பண்ணாங்க.
2: முதல் நேரம் வந்துட்டு அருமையான முயற்சி. நேரம் 4:40 கேட்டுக்கொண்டு இருப்பது வசந்தன் கோ வழங்கும் அட்டக்கலம். வருக. வணக்கம்.
0: வணக்கம்.
3: வணக்கம் இருவருக்கும். மாலை வணக்கம். ஜெய் ஹிந்த். புறத்திலிருந்து பாலசுப்ரமணியன்.
0: சரி, நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க, அதனால உங்களுக்கு டைரக்டா நாங்க
2: கேள்வி
0: கேள்வி போயிடுறோம். உங்களுக்கான வார்த்தை நட்பு.
3: நட்பு.
0: ம்.
3: புலல்.
0: புலல்.
3: லட்டு.
0: புலல். லட்டு. டாவரிசை.
3: டாவரிசை.
0: அங்கதான் எல்லாருக்கும் ஒரு டெஸ்ட் இருக்கும். அந்த அந்த வார்த்தையில வார்த்தையை கண்டுபிடிச்சு சொல்றவங்க ஒவ்வொருத்தவங்க வித்தியாசத்துக்கும் டாக்காவா? டாக்கா. வங்க வங்கதேச தலைநகர் டாக்கா. டாக்கா. ம். சரி, அருமை.
3: காவரி.
0: காக்கை.
3: கைதி.
0: கைதி.
3: திருப்புவனம்.
0: திருப்புவனம்.
3: மல்லிகை.
0: மல்லிகை.
3: கையூட்டு.
0: கையூட்டு. மறுபடியும் வந்துக்கிட்டீங்க.
3: டூடா டூடா.
2: இல்ல, அனைவருக்கும் பழக்கப்பட்டதே இருக்கே.
0: பயங்கரமான விஷயம் இல்லையா?
2: சரி, ஒரு சிறிய விளம்பரத்தை தொடர்ந்து இணையலாம் நேர்களே.
4: மனசுக்கு குளிர்ச்சி. இப்போ புரிஞ்சியா? எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.1. இன்னைக்கு விளையாண்டுருக்கோம் ஆட்டக்களம். ஆட்டக்களத்தில் என்ன நிகழ்ச்சி, அதாவது ரிப்பீட்டே அப்படின்னுருக்கோம், ரிப்பீட்டுல நாங்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவோம், அந்த வார்த்தை முடிகிற இடத்துல வந்து நீங்கள் திருப்பி சொல்லணும்.
2: ஆமாம், நேர்கள் கத்துக்கிட்டே இருக்காங்க. வருக வணக்கம்.
1: வணக்கம்.
3: இனிய மாலை வணக்கம்.
1: வணக்கம் சொல்வது யார், எங்க இருக்கு?
3: மதுரை கைச்சேரி நகர், குமரன் காலனி, ஸ்ரீதேவி குமரன். எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன். சரி, நிகழ்ச்சிக்குள்ள நேரடியா பேரலாமா? உங்க நிகழ்ச்சி
3: கேட்கலாம்
1: சார். உங்களுக்கான வார்த்தை கண்ணாடி.
3: கண்ணாடி. டமாரம்.
1: டமாரம்.
3: மல்லிகா.
1: மல்லிகா.
3: காட்சி.
1: மல்லிகா. அடுத்து என்ன
2: சொன்னீங்க?
1: காட்சி.
3: காட்சி.
1: காட்சி.
2: அடுத்து சாவதி.
3: சீரவாணி.
2: என்னது?
1: சீரவாணி.
3: சீரவாணி.
2: சாவரிசில
1: சொல்லணும்.
3: சாவரிசிலையா? சரி. சங்கீதா.
1: சங்கீதா.
2: தாவரிசை.
3: தாகம்.
1: தாகம்.
2: மாவரிசை.
3: மலர்.
1: மலர்.
3: ராமேஸ்வரம்.
1: ராமேஸ்வரம்.
3: மகுடி.
1: மகுடி. மதுரை ஒட்டிங்க.
2: தாவரிசை.
3: டமால்.
1: டமால்.
2: லாவரிசை.
1: லட்டு. மறுபடியும் மாட்டிட்டீங்க. ஒரு வார்த்தை மட்டும் டாவரிசை ஏதாச்சும் உங்களுக்கு சொல்லுங்க.
3: டால்மியாவா?
1: சிமெண்டா?
2: சிமெண்ட் பேரு. சரி, ரொம்ப நன்றிங்க இணைப்பில் வந்து.

0: இதற்கு நேரம் 4:11 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. இது வசந்தனுக்கு வழங்கும் அட்டக்கலம்.
1: தட்லாட்டோம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்த

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதுக்கு வரிய அவன மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்சா

0: நேரம் மாலை 4:15. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கேன். நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லுநூறு ஏசி மேலா.
1: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
2: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
3: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனே சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியாயிருப்பா.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சையில், அண்ணா நகர், மதுரை.
0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுட்ருக்கீங்க ஆட்டக்கலம். இன்றைக்கி ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் என்ன விளையாட்டுருக்கோம்னா, ரிப்பீட்டு எடுத்தால் விளையாண்டுட்டுருக்கோம். ரிப்பீட் விளையாட நம்ம கூட இணைஞ்சிருக்க நேரம் செஞ்சலாம். வருக, வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம். சொல்வது யார், இங்கேருந்து?
5: நான் மதுரை பாலரங்கபுரத்துலேருந்து உக்கரபாண்டியன் பேசுகிறேன்.
0: சரி, நீங்கள் நிகழ்ச்சியில் முன்னாடியே விளையாடிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி, ஸோ அதனால் நீங்கள் நேரடியாக உங்களுக்கு வார்த்தைக்கு போயிடும். உங்களுக்கான வார்த்தை நாடு.
6: இருக்கீங்களா இனிப்பில்?
0: உங்களுக்கான வார்த்தை நாடு.
5: நாடு டு டா. டிங்கர்
0: டிங்கர்.

0: வேகமா வேகமா டைம் போய்கிட்டே இருக்கு.
1: நீ வேக வேகமா சொல்லுங்க.
2: ரம்பம்
1: ரம்பம்
2: மன்னன்
1: மன்னன்
2: நத்தை
1: என்ன சொன்னீங்க?
0: நத்தை
2: தை மாதம்
1: தை மாதம்
2: மங்கை
1: மங்கை
2: கைபேசி
1: கைபேசி
2: சிறுத்தை
1: சிறுத்தை தையல்
2: லட்சுமி
1: லட்சுமி. பத்து வார்த்தை சொல்லிட்டீங்க.
0: நீங்கள் வெற்றி பெற்ற
1: நீங்கள் வெற்றி பெற்றீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நீங்கள் தான் முதல் நேயர், வெற்றி பெற்ற நேயர் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு அடுத்த நேயருக்கான வாய்ப்பை கொடுக்குறோம்.
0: வருக வணக்கம்.
1: சரி, இணைஞ்சிருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில். இது ஆட்டக்கலம். இன்றைக்கி ஆட்டக்கலமில் என்ன விளையாட்டுருக்கோம் அப்படின்னா ரிப்பீட்டு, அதான் விளையாண்டுட்டுருக்கோம்.
0: நேர்கள் அழைக்கலாம். 25 30 170 அறிமுகமும், 25 30 171 அனைத்து நேர்களும் 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன் விளையாண்டுட்டு இருக்கிறது வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம்.
1: இணைப்பில் வந்திருக்க நேயர் வருக வணக்கம். வணக்கம்,
0: இணைப்பில் தான் இருக்கீங்க. நேரம் 4:17:43 நொடிகள். இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசுங்க.
1: திருமங்கலத்திலிருந்து அனிதா பேசுறீங்களா? என்ன பேர்
2: சொன்னீங்க?
1: உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்களா?
0: உங்களுக்காக பாடல்
1: லட்டு டமாரம்
0: மரம்
1: மரம்
2: மாங்காய்
0: மாங்காய்
2: யாழினி
1: யாழினி
2: நித்யா
1: நித்யா யாழினி நித்யா
2: யாதேஷா.
1: உங்க வீட்டில் இருக்கவங்க பேர் அதெல்லாம்.
0: அடுத்து
1: யாதேஷ். இஸ்ல முடிச்சிருக்கீங்க, இதில் சொல்லுங்க பாப்போம்.
2: சாலை சொல்லிடவா?
1: சாலை சொல்லுங்க.
2: சந்தானம்
1: சந்தானம்
2: மறுபடியும் மாங்காவா மாவா மாலை
1: மாலை நிறைய வார்த்தைகள் இருக்கு. டக்குன்னு வர மாட்டீங்களா?
0: அடுத்த நேரம் தான் சந்திக்கணும்.
1: அடுத்த நேரம் தான் சந்திக்கணும். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேருக்கான வாய்ப்பு கொடுக்கலாம். இணைஞ்சிருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்கலம். இன்னைக்கு ஆட்டக்கலத்தில் யார் நம்ம கூட வந்திருக்காங்க பார்த்துடலாம். வருக வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம் சொல்வது யார் இங்கிருந்து?
3: பேசுறேன்.
1: சரி, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா? நான் ரெடியா?
3: சொல்லுங்க.
1: உங்களுக்கான வார்த்தை ஏடு.
3: ஏடா?
1: ஏடு
3: ஏடு.
1: ம்,
3: தயானா?
1: தயானா, சூப்பர். இந்த வார்த்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்து சொல்லுங்க.
3: நட்பு
1: நட்பு
3: புன்னகை
1: புன்னகை
3: கைம்பன்
1: கைம்பன்
3: நகை
1: நகை
3: கை
1: நகை கை.
0: திருப்பி காவல் செய்தா?
3: காவல்
1: காவல். மறுபடியும் லா வரிசையில் சொல்லணும் நீங்க.
3: வெற்றி பெற்றீங்கன்னு
1: சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த வாய்ப்பை நோக்கலாம். இணைப்பில் 4:20.

0: 4:33 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்தன்கோ வழங்கும் அட்டக்கலம். இன்னைக்கு அட்டக்கலத்துல ரிப்பீட் தான் விளையாண்டுகிட்டே இருக்கும். சரியா?
1: ஆமா, கண்டிப்பா ரிப்பீட் தான் விளையாண்டுருக்கோம். நேர்கள், அதாவது 3 நேர்கள் வந்து ஜெயிச்சுட்டு போயிருக்காங்க. அதாவது 10 வார்த்தைகள் அருமையா சொல்லி ஜெயிச்சுட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி வரக்கூடிய நேர்கள், அதாவது சில நேர்கள் வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நாங்கள் இப்ப எதிர்பார்க்கிறோம். அப்படி நம்ம கூட ரிப்பீட் விளையாட வந்திருக்க நேர் சந்திச்சலாம். வருக வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம் மேம். மதுரை மாவட்டத்துல இருந்து ரம்யா பேசுறேன்.
1: ரம்யா, சரி ஓகே, நேரடியா விளையாடி போயிடலாமா?
0: உங்களுக்காக வார்த்தை குறியீடு.
2: குறியீரா?
1: குறியீடு. டு
0: சிம்பிள். குறியீடு.
2: குறியீடா?
1: குறியீடு. டாவர் சேல சொல்லணும். சொல்லுங்க.
0: வேமா, நேரம் பிக்கிட்டே இருக்கு.
2: டும்
1: டும்.
0: அது என்ன டும்? டும் டும் டும் படம் இருக்கு.
2: மந்திரம்.
1: மந்திரம்.
0: வேவமா?
2: மங்களம்.
1: மங்களம்.
2: மாயம்.
1: மாயம். இதா ரிப்பீட்.
0: எல்லாமே இம்புதா, ஒரிஜினல் ரிப்பீட். அடுத்து
1: மகிழ்ச்சி.
2: சினம்.
1: சினம்.
2: மாயாஜாலம்.
1: மாயாஜாலம்.
2: மத்துவம்.
1: மத்துவம்.
0: இதுல ரெண்டு ரிப்பீட் இருக்கு. அவர் சொல்ல சொல்ல நீங்க ரிப்பீட் பண்றீங்க. அடுத்து நேரம் போய்கிட்டே இருக்கு. இன்னும் இரண்டு வார்த்தை.
2: மாயம்.
1: அதை சொல்லிட்டீங்க, மாயம் முன்னாடி சொல்லிட்டீங்க.
0: அது ரிப்பீட் தானே, அதனால அதை நாங்க ரிப்பீட் பண்றோம்.
1: அப்படியா?
2: மசி.
1: மசியா?
0: மாசி இருக்கு. அது என்ன மசி?
2: மாசி.
1: மாசி.
2: சீற்றம்.
1: சரி, நீங்கள் 10 வார்த்தையை சொல்லிட்டீங்க, வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னு சொல்லி இணைப்பில் வந்து நன்றிகளுக்கு கூறி அடுத்த நேருக்கான வாய்ப்பு கொடுக்குறோம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில். ஆட்டக்கலம். இன்னைக்கு ஆட்டக்கலம்ல என்ன விளையாடிட்டு இருக்கோம்னா ரிப்பீட்டு தான்
0: விளையாடிட்டு இருக்கோம். அழைக்கலாம், அழைச்சிருக்காங்க ஒருத்தவங்க. யார், எங்க இருந்து தெரிஞ்சுக்கலாம்? வருக வணக்கம். வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: நீங்க கொஞ்சம் வானொலியில இருந்து கொஞ்சம் தள்ளி வரீங்களா?
0: இன்னும் ஒரு முறை சொல்லுங்க.
1: உங்க வானொலியில இருந்து கொஞ்சம் தள்ளி வாங்க.
0: எழுத்தினுடைய வரிசையில இருந்து வேற ஏதாவது ஒரு வார்த்தை இப்படி 10 சொல்லணும். சரிங்களா? விளையாடலாமா? உங்களுக்குரிய வார்த்தை.
1: உங்களுக்கான வார்த்தை 10.
3: முடிஞ்சிருக்கல,
1: தாவர சிலை நீங்க சொல்லணும்.
3: துறவி.
1: துறவி.

0: அடுத்து அப்படியே 10 வார்த்தைகள் சொல்லணும்.
1: துறவி அப்பனா வா வரிசையில முடிஞ்சிருக்கு. வா வா
2: தப்பு தப்பு
0: வி வா வரிசையில
1: முடிஞ்சிருக்கு சொல்லணும். வா வரிசை
2: வா துறவி வில்லு
1: வில்லு இப்ப லா வரிசையில சொல்லணும்.
0: அவங்களே கண்டுபிடிச்சு சொல்லிட்டோம்.
1: என்ன சொல்றீங்க?
2: லுக்கு லுக்கு லுக்கு
1: லுக்கா
2: லுங்கி
1: லுங்கியா? சரி லுங்கி.
0: சரி அப்படியே சொல்லுங்க, நீங்களே டக்கு டக்குன்னு சொல்லுங்க.
2: லுங்கி
0: இணைப்புல நேரம் போய்கிட்டே இருக்கு.
2: லுங்கி
1: லுங்கி
0: சரி நல்லா மேலே செஞ்சீங்க. அவங்களுக்கு வந்து டக்குன்னு வந்துட்டாங்க, இணைப்பு கிடைச்சு. விதிமுறை வந்து அவங்களுக்கு வந்து புரியல.
1: நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன நிகழ்ச்சி சொல்றோம் விளையாண்டுட்டு இருக்கோம்.
0: இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்
3: அனைவருக்கும். மாலை வணக்கம். சொல்வது மதுரை மணிமாறன், கடைசி நந்தல் யானமொழி புதுப்பட்டிருந்து. வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம். உங்கயா விளையாட தயாரா இருக்கீங்களா?
3: கண்டிப்பா மேடம்.
1: உங்களுக்கான வார்த்தை வந்து அலை.
3: அலை லைலா
1: லைலா.
3: லாபம்
1: லாபம்.
3: மனிதன்
1: மனிதன்.
3: நமக்கு
1: நமக்கு.
3: குரங்கு
1: குரங்கு.
3: கும்மாளம்
1: கும்மாளம்.
3: மணமகன்
1: மணமகன்.
3: நன்றி. ரம்பம். மாலை மலர்
1: மாலை மலர். சரி 10 வார்த்தை நீங்க சொல்லிட்டீங்க, வெற்றி பெற்றீங்க.
0: ரொம்ப நன்றி.
1: நடிகளுக்குரிய இணைப்பில் வரும் நேயர்
0: 25 30 170 அறிமுக நேர்களும் 25 30 171 அனைத்து நேர்களும் 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன் அழைக்கலாம். உங்களுக்காகவே காத்துக்கிட்டே இருக்கு அட்டக்கலம்.
1: நேரம் மாலை 4:29. நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் ஆட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவ், இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லுனூர் ஏசி மேலா.
4: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கிறோம். ஆட்டக்கலம், இன்னைக்கு ஆட்டக்கலம்ல என்ன விளையாண்டுருக்கோம் அப்படின்னா ரிப்பீட்டு அப்படிதான் விளையாண்டுருக்கோம்.
2: 25, 30, 170 அறிமுக நேர்களும், 25, 30, 171 அனைத்து நேர்களும் வரலாம். 0452 என்ற மதுரை முன்னிலைப்புடன் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு அட்டக்கலம். இப்போ பேச யார் காத்துட்ருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: ஆமாம், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம் சொல்வது யார் இங்கிருந்து?
3: மயில்
1: வேக வேகமா, ஏனா நேரம் போயிட்டே இருக்குல. உங்களுக்கு கொடுத்த வாய்ப்புல நீங்க நல்லா முயற்சி பண்ணுங்க. மயில் சொல்லல. மயில்
2: என்ன வருது? ரொம்ப நன்றிங்கம்மா,
1: 7 வார்த்தைகள் சொன்னாங்க. அதாவது அடுத்த நேரம் நம்ம சந்திச்சிடலாம்.
2: வருக வணக்கம்.
4: மேக வீதியில்

0: மேக வீதியில் ராக ஊர்வலமாய் மதுரை பண்பலையும் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலைக்கும் அன்பு சகோதரருக்கும் அன்பு சகோதரிக்கும் இனிய மாலை வணக்கம்ப்பா.
1: வணக்கம் சொல்வது யார் இங்கிருந்து?
0: மதுரை ஜவகர்புரத்துல இருந்து உங்கள் அன்பு சகோதரன் அனுப்புனீங்கப்பா.
2: சரிங்க,
1: விளையாட பெறலாமா?
0: ரிபீட் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாக்குறேன்.
1: சரி, உங்களுக்கான வார்த்தை
2: ஆலை.
0: லீலை.
1: லீலை ரைமிங் சொல்லிட்டீங்களா?
2: அடுத்து டக்கு டக்குன்னு சொல்லணும், நேரம் போய்கிட்டே இருக்கும்.
1: லீலை.
0: லீலை. லைலா.
1: லைலா.
0: லாரி.
1: லாரி.
0: ரிமோட்.
1: ரிமோட். எல்லாமே ஆங்கில வார்த்தையா சொல்றீங்களே, திரு சொல்லுங்க.
0: ரிமோட். டம்ளர்.
1: டம்ளர். ரிமோட். டம்ளர்.
0: ரிகார்டிங் தியேட்டர்.
1: ரிகார்டிங் தியேட்டர். தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தீங்கன்னா ஆங்கில
2: வார்த்தைகளை.
1: ஒரு வார்த்தை சரி.
0: ரம்பம். ரம்பம்.
1: ரம்பம்.
0: மதுரை.
1: மதுரை.
0: மதுரை. ரயில்.
1: ரயில்.
0: லட்டு.
1: லட்டு.
0: லட்டு.
1: சரி, நல்லாவே முயற்சி பண்ணீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றிகள் கூறி அடுத்த நேயருக்கான வாய்ப்பு கொடுக்கலாம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில். இது ஆட்டக்கிழமை. இன்னைக்கு ஆட்டக்கிழமை என்ன விளையாட்டு இருக்கோம் அப்படின்னா ரிபீட்டு.
2: வருக வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: யார் என்ன பேசுறீங்க?
3: மேடத்துக்கு சாருக்கு வணக்கம் தரும். அதுல காதத்துல இருந்து பஞ்சவனம் பேசுறேன். மாலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும். நிலையத்தில் அனைவரும் சுகம். நீங்க விளையாடலாமா?
1: விளையாடணும். நட்பு.
3: பூக்கள்.
2: நீங்க பேசுறது வானொலியில கேட்டுக்கிட்டே பேசுறீங்களா?
3: இல்ல இல்ல இல்ல மேடம்.
2: வேகமா சொல்லுங்க.
1: பூக்கள். நாலு வார்த்தைகள் சொல்லிருக்கீங்க.
3: பூக்கள் சொல்லிட்டேன் சார். நட்பு சொல்லிட்டேன். நாள்.
1: பூக்கள். இல்ல இல்ல முடிச்சிருக்கீங்க.
3: இல்ல முடிச்சிருக்கணும் சார். வால்.
1: வா. பூக்கள்னா இல்ல, லாவர்ஸ் இல்ல சொல்லணும் நீங்க.
3: லாவர்ஸ். லாபம்.
1: லாபம்.
3: லாபம்.
1: லாபம். என்ன சொன்னீங்க?
3: மரம்.
1: மரம்.
3: மரம். இம்ல முடியாது சார். மாம்பழம்.
1: மாம்பழம்.
3: மஞ்சள்.
1: மஞ்சள்.
3: லாவரசில் வருதா சார்?
1: ஆமா.
3: பத்து வார்த்தை சொல்லிடலான்னு பாக்குறேன்.
1: சொல்லிடலான்னு பாக்குறீங்களா?
2: ஆனா முடியல.
3: லவகுசா.
1: லவகுசா.
2: படம் பேர்லாம் சொல்றாங்க.
3: படம் பேர் சார்.
2: சரி, அடுத்து
3: சாவி.
1: சாவி. பத்து வார்த்தைகள் சொல்லிட்டீங்க. நீங்க வெற்றி பெற்றீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இணைப்பில் வந்தமைக்கு நன்றிகள் கூறி அடுத்த நேர்காணல் வாய்ப்பு கொடுக்கிறோம்.
2: சரி, தொடர்ந்து பாடல் கேட்கலாம். இதோ

0: நேரம் 4:38 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆட்டக்கலம். இன்னைக்கு ஆட்டக்கலத்துல ரிப்பீட் தான் விளையாண்டுகிட்டே இருக்கோம். தொடர்ந்து நேர்களும் கத்துக்கிட்டே இருக்காங்க. வருக வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சொல்வது யார் எங்க இருந்து?
2: மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலைக்கு இனிய வணக்கம் கூறுவது ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்திலிருந்து சுமதி பேசுறேன் சார்.
0: சரிங்கம்மா, விளையாட தயாரா இருக்கீங்களா?
1: அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்களா, இது என்ன விளையாட்டுன்னு தெரியுங்களா?
2: மடம்
1: மாம்பழம். 10 வார்த்தைகளை கூறிட்டீங்க,
0: சரியா சொல்லிட்டீங்க. லாஸ்ட் வார்த்தை மட்டும் தான் பின்னாடி கோரஸ் யாரோ சொன்னாங்க. சரி, ரொம்ப நன்றிமா,
1: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
0: அடுத்த நேயர் வருக வணக்கம்.
1: வணக்கம்.
0: அட்டக்கலம்
1: இணைப்பில் இருக்கீங்க?
0: அட்டக்கலம் இணையும் அடுத்த நேயர் வருக வணக்கம். 25:30 அறிமுக நேர்களும் 25:30 அனைத்து நேர்களும் வரலாம். 04:52 என்ற மாதிரி முன்னிணைப்புடன். வணக்கம்.
3: வணக்கம் மேம். வணக்கம் சார்.
1: வணக்கம். வணக்கம் சொல்வது யார் எங்க இருந்து?
3: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்துங்க சார்.
1: சரி, நேரடியா நிகழ்ச்சி கேட்டுட்டீங்களா? நேரடி விளையாப்பா இல்லாமா
3: கேட்டுட்டு இருக்க? அந்தாதி.
1: அந்தாதியா?
0: அந்தாட்சரி சொன்னீங்க இல்லையா?
1: ஆமா ஆமா ஆமா, ரிப்பீட்டு. சரி, உங்களுக்கான வார்த்தை பழம்.
3: புலம்.
1: பழம்.
3: பழம். மக்கள்.
1: மக்கள்.
3: என்ன வார்த்தை இருக்கு தெரியலையே.
1: லகரம்.
0: மாவரிசை.
3: மன்றம்.
1: மன்றம்.
3: மதுரை.
1: மதுரை.
3: ரயில்.
1: ரயிலா? சரி, ரயில். ரயில் மறுபடியும் இல்ல. லாவரிசை.
0: ஆகாஷ்வாணி
1: மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள்ல ஆட்டக்கலம். இன்னைக்கு ஆட்டக்கலம் என்ன விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா ரிப்பீட் அப்படின்னு விளையாடிட்டு இருக்கோம். நீங்க வந்து ஒரு வார்த்தை முடியுன்னா அந்த வார்த்தை

0: எந்த எழுத்தில் முடியுதோ அந்த எழுத்தை வந்து நீங்கள் நல்லா சொல்லுங்க இல்லையா?
1: ஆமா, சரி. இணையம் அடுத்த நேர் வருக. வணக்கம்.
2: வணக்கம். காசி குருவாயிருச்சு, எல்லாரும் வாங்க. நாளை
1: சரி, விளையாட தயாரா இருக்கீங்களா?
2: இருக்கேன்.
1: என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுங்களா?
2: கடைசி எழுத்த முதல் எழுத்த சொல்லணும்.
0: உங்களுக்கான வார்த்தை
1: காசு.
2: காற்று ரூல வருமா?
1: காசு
0: காசு காசு
1: சாவரிசை.
2: காசுனா சூரியன். அதான் சூரியன். இன்னும் நாகரத்னம்.
0: நாகரத்னம்.
2: இம்மு வருது மாயன்.
0: மாயன்.
2: இன்னும் வருது நாகப்பட்டினம்.
0: நாகப்பட்டினம்.
2: திரும்ப மா வருது மாவீரன்.
0: மாவீரன்.
2: லாஸ்ட்ல இன்னும் வருது திரும்ப நாகர்கோவில்.
0: நாகர்கோவில்.
2: இல்லை இல்லை வருது லாவல வருது. லாவண்யா.
0: லாவண்யா.
2: இன்னும் எதுவும் சொல்லணுமா?
0: ஏழு வார்த்தைகள் சொல்லியிருக்கீங்க, இன்னும் மூணு வார்த்தைகளுக்கு சொல்லணும்.
2: யாவில் வருது யாகம்.
0: யாகம்.
2: மா வருது மண்வெட்டி.
0: மண்வெட்டி.
2: டீ வருது டீ டீ டீ டீ வருது டீச்சர். அம்மா டீச்சர் சொல்லக்கூடாது இங்கிலீஷு.
0: ஆமாம்.
2: டீ டீயில் வந்து என்ன வரும்னா டில்லி.
0: டில்லி. சரி, பத்து வார்த்தைகள் சொல்லிட்டீங்க, அருமையாக வெட்டிப்பட்டீங்க,
1: ரொம்ப நன்றிங்க.
0: அடுத்த நேருக்கான வாய்ப்பை கொடுத்துடலாம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் ஆட்டக்களம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்வது யார் எங்கிருந்து?
1: வணக்கம் சொல்வது யார் எங்கிருந்து?
0: சகுந்தலா ஜெகிந்திபுரம். இருக்கீங்களா? உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா? உங்களுக்கான வார்த்தை மேகம்.
3: மேகம். மன்னன்.
0: மன்னன்.
1: விவரமா சொல்லுங்க.
3: நட்பு.
0: நட்பு.
3: புன்னகை.
0: புன்னகை.
3: கைமுடியது கைராசி.
0: கைராசி.
3: சித்திரம்.
0: சித்திரம்.
3: மாம்பழம்.
0: மாம்பழம்.
3: மக்கள்.
0: மக்கள்.
3: லட்சுமியை சொல்லலாமா?
0: சொல்லலாம்.
3: நீல முடியுது மிட்டாய்.
0: மிட்டாய்.
3: யார முடியுது
0: வெற்றி பெற்றிட்டீங்க. அடுத்த நேர்க்கான வாய்ப்பு கொடுக்கிறோம்.
1: நேரம் 4:44. சிறிய விளம்பரத்தை தொடர்ந்து இணையலாம் நேர்களே.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
6: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
5: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
6: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுட்டு இருக்கீங்க ஆட்டக்கலம். இன்னைக்கு ஆட்டக்கலம்ல என்ன விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா ரிப்பீட்டு அப்படின்னு விளையாடிட்டு இருக்கோம்.
1: இனியும் அடுத்த நேர் வருக. வணக்கம்.
0: வணக்கம் சொல்வது யார் எங்கிருந்து? சோ சண்முக சுந்தரம். சரி, இணைப்புல இணைஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு நீங்க நிகழ்ச்சி கேட்டு நினைக்கிறோம், நேரடியா உங்களுக்கான வார்த்தைக்கு
7: போயிடலாமா?
0: சரி, உங்களுக்கான வார்த்தை
1: எண்.
0: எண்.
1: நம்பர்.
7: நாணம்.
0: நாணம்.
7: மதுரை.
0: மதுரை.
7: ரவை.
0: ரவை.
7: வைகாசி.
0: வைகாசி.
7: சிவகாசி.
0: சிவகாசி.
7: சித்திரம்.
0: சித்திரம்.
7: மாம்பழம்.
0: மாம்பழம்.
7: மரம்.
0: மரம். மரம். முடிச்சிருக்கீங்க.
7: மாதம்.
0: மாதம்.
7: மார்கழி.
0: மார்கழி. பத்து வார்த்தைங்க கூறிட்டீங்க, வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னு நாங்கள் சொல்லி
1: இணைப்பில் வந்தமைக்கு
0: நன்றிகள் கூறி அடுத்த நேரம் சந்திக்க இருக்கோம். வணக்கம்.
8: வணக்கம். வணக்கம் சார்.
0: வணக்கம். நீங்க கொஞ்சம் வானொலியில் தெளிவறீங்களா?
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?

0: வானொலி சத்தத்துல இருந்து கொஞ்சம் விலகி வாங்க. சரி, விளையாடலாமா? கேட்டுட்டு இருக்கீங்களா நிகழ்ச்சிய?
1: சரி, உங்களுக்கான வார்த்தை தக்காளி.
2: கற்களா?
1: தக்காளி.
2: தக்காளி. தக்காளி வாவல ஆரம்பிக்குது.
1: ஆமா,
0: வேகமா சொல்லுங்க, நேரம் போயிட்டு இருக்கு.
2: லகரம்.
1: லகரம்.
2: சரியா சார்?
1: லகரம்.
2: லகரம். மன்னன்.
1: மன்னன்.
2: நாடு.
1: நாடு.
2: துப்பாக்கி.
1: டூல முடிச்சிருக்கீங்க. நாடு.
2: நாடு. நாடு.
0: நேரம் பேக்கிட்டே இருக்கு.
1: சொல்லலாம் சொல்லுங்க.
2: டம்ளர்.
1: டம்ளர். சரி, டம்ளர்.
2: அடுத்து இரு வருஷத்துல ராசுரை சார். ரம்பம்.
1: ரம்பம்.
2: மரம்.
1: மரம்.
2: மணல்.
1: மணல்.
2: லக்கி.
1: லக்கி. இல்ல. சரி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நல்லாவே முயற்சி பண்ணீங்க அப்படின்னு
0: சொல்லிட்டு
1: ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பாளி வரிசையில் ஆட்டக்கலர்.

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை விளைஞ்சி சிறையில் இருந்திருக்கோம். நம்ம ஆட்டக்கலர்
1: ஆட்டக்கலத்தில் ரிப்பீட் தான் விளையாண்டுகிட்டே இருக்கோம். இனி அடுத்த நேயர் வருக. வணக்கம்
2: மேடம். வணக்கம.
1: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: நலமா இருக்கீங்களா? ரெண்டு பேரும் விருதுநகர் மாவட்டம் அரசுப்பாட்டை புளியம்பட்டி மல்லிகார்மன் மேடம்.
1: சரிங்க, இணைப்பில் வந்ததற்கு நன்றி. இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம் செல்வது, யார் எங்கிருந்து?
3: நான் ராமநாதபுரம் மாவட்டம் யுவனேஸ்வரத்தில் இருந்து ஆதிஜெகன் பேசுறேன்.
0: ஆதிஜெகன் பேசுறீங்களா?
3: ஆமா.
0: சரி, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? சரி, ரைட்டு. உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? நீங்கள் நம்ம ரிப்பீட்டுன்னு ஒரு வார்த்தை விளாண்டுட்டு இருக்கோம் சரிங்களா, நிகழ்ச்சியில் அந்தாட்சரி மாதிரி. சரி, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? சரி, உங்களுக்கான வார்த்தை வணக்கம்.
3: மாம்பழம்.
0: மாம்பழம்.
1: விவமா சொல்லுங்க பாப்போம்.
0: மாம்பழம். அடுத்து
3: மருதாணி.
0: மருதாணி.
3: நகம்.
0: நகம். நகம். மதுரை.
3: ரயில்.
0: என்ன
1: சொன்னீங்க? ரயில். மதுரை ரயில்.
3: ரயில். லட்சியம்.
0: ரயில் லட்சியம்.
3: மாமதுரை.
0: மாமதுரை.
3: ரம்பம்.
0: ரம்பம்.
3: மட்டைப்பந்து.
0: மட்டைப்பந்து.
3: தும்மல்.
0: தும்மல். சூப்பர். 10 வார்த்தைகள் கேட்டுட்டீங்க அப்படினு சொல்லிட்டு
1: நேரம் 4:54 கிட்டத்தட்ட நிறைவான நேரம் கூட.
0: ஆமா,
1: சரியா, ரொம்ப அருமையாக விளையாண்டாங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 20 நேர்கிட்ட வந்துட்டாங்க. ரொம்ப அருமையாக போச்சு. பேசிய மற்றும் பேச முயற்சி செய்த கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுவது சுமையா மற்றும்
0: முத்துக்கருப்பன்.
1: அழைப்புகள் ஒருங்கிணைப்பு கிளாரா.

0: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை ஜிலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்னும் சற்று நேரத்தில் வழங்குகிறார். நாட்டின் வளர்ச்சியில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எத்தனால் அடிப்படையிலான சமையல் அடுப்புக்கான தொழில்நுட்பத்தை மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று புதுதில்லியில் அறிமுகப்படுத்தினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தவிக அரசு பொறுப்பேற்ற கடந்த 15 நாட்களில் 25 கொலைகள், 19 பாலியல் குற்றங்கள் நடைபெற்றுள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தமிழகத்தில் ஆட்சி மாறியும் காட்சி மாறவில்லை என்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திரு ஜெயக்குமார், திருமதி மரகதம் குமரவேல், திருமதி சத்யபாமா ஆகியோர் தங்களது பதவியை ராஜினாமா செய்து தவிக்கவில் இணைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு மரண தண்டனை வழங்கி தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் தேனி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்டப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை வென்றது. ஆஸ்திரியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி வெள்ளிப்பதக்கம் வென்றார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை பட்டம் வென்றது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் தனிஷா கொட்டேச்சா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி கேட்கலாம் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் முத்துக்கருப்பன். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் முதலாவதாக வரக்கூடிய பாடல் சிங்காரவேலன் திரைப்படத்தில் இருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள். மாலை தென்றல் மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் மாப்பிள்ளை திரைப்படத்தில் இருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுட்ருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் வெற்றி விழா திரைப்படத்தில் இருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுட்டு இருக்கீங்க மாலை தின்றல். மாலை தின்றல் நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் சிவா திரைப்படத்தில் இருந்து.
4: அடிவா

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்ருக்கீங்க. மாலை தென்றல் மாலை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மைடியர் மார்த்தாண்டம் திரைப்படத்தில் இருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுட்ருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் மன்னன் திரைப்படத்தில் இருந்து

வணக்கம், நான் செங்கர் சுப்லாஷினி பேசுறேன். எப்போதும் உற்சாகமா இருக்க தொடர்ந்து கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுருக்கீங்க. மாலை தென்றல், மாலை தென்றல் நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் நான் சிகப்பு மனிதன் திரைப்படத்தில் இருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்ருக்கீங்க. மாலை தென்றல் மாலை தென்றல் நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் உழைப்பாளி திரைப்படத்திலிருந்து.
1: ஒரு கோலக்கிளி சோடிதன்ன தேடுது தேடுது மானே,

0: கெட்டு நிக்குது நிக்குது முன்னே.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாய் கோழி கூவுது திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் முத்துக்கருப்பன்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் தொடர்வது சேவை செய்திகள். நேரம் 6 மணி. மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இம்மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறவுள்ளது. இம்முகாமில் தனியார் முன்னணி நிறுவனங்கள் கலந்து கொண்டு கல்வி தகுதிக்கேற்ப வேலை நாடும் இளைஞர்களை நேர்காணல் மூலம் பல்வேறு பணிகளுக்கு தேர்வு செய்ய உள்ளனர். இம்முகாமில் 10ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு, முதுநிலை பட்டப்படிப்பு, ITI மற்றும் டிப்ளமோ படித்த வேலை நாடுனர்கள் கலந்து கொண்டு தங்களது தகுதிக்கேற்ப தனியார் துறை நிறுவனங்களில் பணி நியமனம் பெற்றுக் கொள்ளலாம். வேலை நாடுனர்கள் தங்களது சுய விவரங்களை மற்றும் வேலையளிக்கும் நிறுவனங்கள் தங்களது நிறுவனத்தின் விவரங்களை www.tnprivatejobs.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து பங்கேற்று பயன்பெறலாம். மேலும் மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மைய தன்னார்வ பயிலும் வட்டத்தில் TNPSC, RRB போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் அடங்கிய நூலக வசதி, இலவச ஒய்ஃபை வசதி உள்ளது. அரசு பணிக்கு தயாராகும் மாணவர்கள் தமிழ்நாடு கெரியர் சர்வீசஸ் TN.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கட்டணமில்லா பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளுமாறு துணை இயக்குநர் அவர்களால் தெரிவிக்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசின் அனைத்து பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கான 1ஆம் ஆண்டு பகுதி நேர பட்டய படிப்பிற்கான இணையதள வாயிலாக விண்ணப்பம் பதிவு செய்ய இறுதி நாள் இம்மாதம் 30ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு www.tnpoly.in என்ற இணையதள வாயிலாக விண்ணப்பங்களை தெரிந்து கொள்ளலாம். அரசு தொழிற்பயிற்சி நிலையம் மகளிர் மதுரையில் 2026ஆம் ஆண்டிற்கான சேர்க்கைக்கு அரசு ஒதுக்கீட்டின்படி கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் அண்ட் புரோகிராமிங் அசிஸ்டன்ட்

0: டெஸ்க்டாப் பப்ளிசிங் ஆபரேட்டர் டிடிபிஓ, ஸ்வீவிங் டெக்னாலஜி, காஸ்மெட்டாலஜி, எலக்ட்ரானிக் மெக்கானிக், டெக்னீஷியன் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஆகிய பகுதிகளுக்கு கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. அதற்கான விண்ணப்பங்கள் ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலம் வரவேற்கப்படுகின்றன. மேலும் விவரங்கள் அறிய skilltraining.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் ஒருமுறை skilltraining.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் தெரிந்து கொள்ளலாம். அல்லது அரசு தொழிற்பயிற்சி நிலையம் மகளிர் மதுரை 0452-2560-544 மற்றும் 82-20-78-67-35 என்கிற எண்ணிற்கோ அல்லது www.itiimcmdu.organization என்ற இணையதள முகவரியிலோ. மீண்டும் ஒருமுறை itiimcmdu.org. என்ற இணையதள முகவரியிலேயோ தொடர்பு கொண்டு விவரம் பெறலாம். விருதுநகர் மாவட்டம் சீர்மரபினர் நலவாரியத்தில் நலத்திட்ட உதவிகள் பெற dncwb.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பம் செய்து பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். வேலைவாய்ப்பு துறை சார்ந்த அனைத்து சேவைகளையும் இணையதளம் வாயிலாக இலவசமாக பயன்பெறலாம். இடைத்தரகர்களை நம்பி ஏமாற வேண்டாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். tnvelaivaippu.gov.in என்ற இணையதள முகவரியை பயன்படுத்தி பயன்பெறலாம். இதுவரை கேட்டது சேவை செய்திகள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: காஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை சாய்ரா முஜ்தபா. President Draupadi Murmu today conferred Padma Awards to 66 eminent personalities for the year 2026 at the first civil investiture ceremony held at the Rashtrapati Bhavan. Of them, two were conferred with Padma Vibhushan, six with Padma Bhushan, and 58 personalities were conferred with Padma Shri. Noted film actor Dharmendra Singh Deol has been honored with Padma Vibhushan posthumously for his contribution in the field of art. The actor's wife and Lok Sabha MP Hema Malini received the award. The legendary Indian violin maestro Dr. N. Rajam was also honored with the Padma Vibhushan. In the category of Padma Bhushan, former Uttarakhand Chief Minister and Maharashtra Governor Bhagat Singh Koshyari was awarded Padma Bhushan for his services in the field of public affairs. Besides, Shatavdhani Dr. R. Ganesh received the award in the field of art. Industrialist Uday Suresh Kumar Kotak received the Padma Bhushan for his contribution to trade and industry, while Dr. Kalipati Ramasamy Palaniswamy received the award in recognition of his outstanding contribution to the field of medicine. Those eminent personalities who have been honoured with Padma Shri include Indian women's cricket team captain Harmanpreet Kaur Bhullar for her contribution in the field of sports and Taga Ram Bheel for his contribution in the field of arts. During the ceremony, Vice President C.P. Radhakrishnan, Prime Minister Narendra Modi, Union Ministers Amit Shah, Gajendra Singh Shekhawat and H.D. Kumaraswamy, among others, were also present on the occasion. For the year 2026, the President has approved conferment of 131 Padma Awards, including 5 Padma Vibhushan, 13 Padma Bhushan and 113 Padma Shri Awards. The remaining Padma Awardees will be conferred in the second round of the ceremony to be held later. The government is making all efforts to ensure smooth supply of petroleum products within the country. Addressing the inter-ministerial briefing in New Delhi today on the recent developments in West Asia, Joint Secretary in the Ministry of Petroleum and Natural Gas, Sujata Sharma, said the refinery production of LPG in the country has been increased to 50,000 tons per day. The Joint Secretary said that over 8 lakh PNG connections have been gasified since March, adding that infrastructure has been created for 2,87,000 in connections. Additional Secretary of the Department of Fertilizers, Aparna Sharma, said that the overall stock position of fertilizers in the country remains comfortable.

நேரம் 6:10. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் தொடர்வது விளக்கேற்றும் வேளை.

0: நேரம் 6:24 இதுவரை கேட்டு ரசித்தது விளக்கேற்றும் வேளை.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேரம் 6:25. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸின் நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:45 அந்திப்பூக்கள், 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் டி கமலக்கண்ணன், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பாட்டு இது ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 பட்டாம்பூச்சிகள் குழந்தைகள் பங்கேற்கும் நேரலை, 8:30 அறிவியல் மின்னல் படபட பட்டாம்பூச்சி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் அவர்கள், உடன் உரையாடுபவர் எஸ் கார்த்திகி தீபன் அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்திச் சுடர் சென்னை அஞ்சல், 9:30 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10:00 பட்டச்சிறகு, 10:59 ஆகாஷ்வாணி ராமேஸ்வரம் பண்பலையின் ஒலிபரப்பு நிறைவு, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் சென்னை அஞ்சல், 11:10 தேனும் பாலும், நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை எஃப்எம் விவித் பாரதி தமிழ் 102.3 மெகா ஹெட்ஸின் நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸின் நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
2: தழுவிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் தற்போது 11 வகையான தடுப்பூசிகள் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கடந்த பிப்ரவரி 28 முதல் 90 என்ற கால வரையறையின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் காசநோய், தொண்டை அடைப்பான், கக்குவான், இருமல், மஞ்சள் காமாலை உள்ளிட்ட 12 வகையான நோய்களில் இருந்து பாதுகாக்க முடியும். பெண்களை தாக்கும் கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்காக இந்தியா முழுவதும் 14 வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு கார்டிசால் என்று சொல்லப்படக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியும் வழங்கப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் இதற்கான தடுப்பூசி அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் வைத்து வழங்கப்பட்டு வருகிறது. தடுப்பூசி செலுத்திய குழந்தைகளின் பதிவுகள் யூவின் செயலியில் பதிவிடப்பட்டு அவர்களுக்கு மின்னணு சான்றிதழும் வழங்கப்படுகிறது. இதற்காக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வரும் 14 வயதுடைய பெண் குழந்தைகள் தங்கள் தாய் அல்லது தந்தையருடன் வர வேண்டும் என்றும், மேலும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளும்

0: பயனாளிகள் ஆதார் எண்ணுடன் வர வேண்டும் என்றும், இதன் மூலம் 20,000 மேற்பட்ட 14 வயதுடைய பெண் குழந்தைகள் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 14 வயதுடைய பெண் குழந்தைகளின் பெற்றோர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு தங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தி கருப்பை புற்றுநோயிலிருந்து பாதுகாத்திட வேண்டுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: ஹாய், நான் உங்க இசையமைப்பாளர் ஜஸ்டின் பிரபாகரன் பேசுறேன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களோட சேர்ந்து நானும் கேட்கிறேன்.

0: மாலை 6:45 உங்களுக்காகவே காத்துக்கிட்டே இருக்கு அந்திப்பூக்கள். ஹிட்டான சாங்ஸ் கேட்கலாம் அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில். தொடர்ந்து 7:25 பாட்டு இது ஹிட்டு கேட்கலாம். 8:05 பட்டாம்பூச்சிகள் சுட்டி குழந்தைகளுடைய நிகழ்ச்சி காத்துக்கிட்டே இருக்கு. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னையஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்துள்ளனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் பெற்றது. இனி விரிவான செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் 2 பத்ம விபூஷன் விருதுகளும், 6 பத்ம பூஷன் விருதுகளும், 58 பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்பட்டன. மறைந்த நடிகர் தர்மேந்திராவுக்கு அறிவிக்கப்பட்ட பத்ம விபூஷன் விருதை அவரது மனைவி திருமதி ஹேமமாலினி பெற்றுக் கொண்டார். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி உட்பட 6 பத்ம பூஷன் விருதை பெற்றுக் கொண்டனர். தமிழகத்தைச் சேர்ந்த 6 பத்மஸ்ரீ விருதை பெற்றனர். எழுத்தாளர் சிவசங்கரிக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது.
2: ஸ்ரீமதி சிவ் சங்கரி, சாகித்ய ஏவம் சிக்ஷா.
1: இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று சென்னையில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மற்றும் சட்ட வல்லுநர்களோடு ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் முதலமைச்சர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்கிடையே மேகதாது அணை தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு உடனடியாக சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பிரச்சினையில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு தமிழக அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்துள்ளனர். மதுராந்தகம் சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி மரகதம் குமரவேல், பெருந்துறை சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஜெயக்குமார், தாராபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி சத்யபாமா ஆகியோர்

0: பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரனை சந்தித்து தங்களது ராஜினாமா கடிதங்களை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து இவர்கள் மூவரும் மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் தாவேக்காவில் இணைந்தனர். இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், மூன்று பேரின் ராஜினாமாவும் ஏற்றுக் கொள்ளப்பட்டிருப்பதாக அறிவித்தார். தமிழகத்தில் தாவேக்க அரசு பொறுப்பேற்ற கடந்த 15 நாட்களில் 29 கொலை சம்பவங்களும் 19 பாலியல் குற்றங்களும் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாற்றம் என்று சொன்னவர்களின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மாறியிருப்பதற்கு இந்த சம்பவங்களே சாட்சி என்று குறிப்பிட்டுள்ளார். பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களை தடுக்க முதலமைச்சர் ஆக்கப்பூர்வமாக என்ன செய்யப் போகிறார் என்ற தமிழகத்தின் கேள்விக்கு அவர் உடனடியாக பதில் சொல்லியாக வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக்க அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தாவேக்க அரசு பொறுப்பேற்ற பின்னர் நடைபெற்ற குற்றச்சம்பவங்களை பட்டியலிட்டுள்ளார். அரசு ஊழியர்களை ஆளும் கட்சியினர் அச்சுறுத்தும் போக்கு தொடர்வதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கெல்லாம் முதலமைச்சர் பதில் சொல்வாரா என்று மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே 16 வயது சிறுவன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துரைப்பதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் இது தொடர்பாக தாவேக்க அரசு மௌனம் காப்பது கண்டனத்திற்குரியது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக்க அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோவை மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமிகளின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீட்டுத் தொகையை தாவேக்க அரசு வழங்க வேண்டும் என்றும் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. கூட்டுறவு வங்கிகளில் 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் பெற்ற இதர பெரு விவசாயிகளுக்கு தலா 5,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் கடந்த ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி முதல் நடப்பாண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றுள்ள 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைவார்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் புதிய தமிழ் திரைப்படங்கள் வெளியிடப்படும் நாளிலிருந்து 7 நாட்களுக்கு தினசரி 5 காட்சிகளை திரையிட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலிருந்து தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் வரை கேரளா மற்றும் ரயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள்.
0: மாவட்ட செய்திகள். சேலம் மாநகராட்சி ஆணையாளராக திரு லலித் ஆதித்ய நீலமும், திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அக்ஷய அனில் வஹாரேயும், தென்காசி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அசோக் குமாரும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி சந்திரகலா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்படும் அம்மா உணவகங்களில் ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தூய்மை திருவிழாவை ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று தொடங்கி வைத்தார். மக்கள் தொகை

கணக்கெடுப்பு குறித்து சென்னை மாநகராட்சி அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 57 கிலோ இடைப்பிரிவில் அக்ஷய் தனாஜி தேரே தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 65 கிலோ இடைப்பிரிவில் குமார் மோஹித்துக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம் 6 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய ஓஷியானா அல்ட்ரா ஓட்டப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் தனிநபர் பிரிவில் அமர் சிங் தேவாண்டா தங்கப்பதக்கத்தையும் கீனோ ஆண்டனி வெள்ளிப்பதக்கத்தையும் சௌரவ்குமார் ரஞ்சன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இந்தியா ஆடவர் குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும் மகளிர் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை பட்டம் வென்றது. ஆஸ்திரியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் தனிஷா குட்டிச்சா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காட்மண்டுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இன்றைய லீக் ஆட்டத்தில் இந்தியா கிர்கிஸ்தானை வென்றது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா 130-60 என்ற புள்ளிக்கணக்கில் மாலத்தீவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்துள்ளனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவு பெற்றது. ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:40.
2: ஆகாஷ்வாணிக்கு 90 என்றென்றும் இளமையாய், எதிலும் புதுமையாய், ஒவ்வொரு நாளும் புத்தம்புது பொலிவுடன், புத்துணர்வூட்டும் நிகழ்ச்சிகளுடன் மக்கள் சேவையில் மகத்தான நமது ஆகாஷ்வாணிக்கு வயது 90. தொண்ணூரை தொட்ட ஆகாஷ்வாணி 800 தாண்டி வெற்றி வாகை சூட வாழ்த்துவோம்.
1: நேரம் 6:41.
0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
3: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல தொடர்வது அந்திப்பூக்கள். அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில் உங்களுடன் சுமையா. இசைக்கும் பாடல் டும் டும் டும் திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: அக்கா, காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
2: எதுக்குப்பா, படிக்க போறியா?
1: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலான் இருக்கேன். அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
2: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
1: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன். நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க. அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட் ஆயிரலாம்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
3: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
4: ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
2: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு. அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
1: சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
4: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
2: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
1: ஓகே.

பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை. நேரம் 6:53 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். அந்த பக்கம் தான் கேட்டுட்டே இருக்கீங்க அந்த வரிசையில ஆசை ஆசையா திரைப்படத்திலிருந்து பாடல்.

இன்றிரவு 8:05 உங்களுக்காகவே காத்திட்டிருக்கு பட்டாம்பூச்சிகள். சுட்டி குழந்தைகள் பேச அழைக்கலாம். 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன் 25 30 170 அறிமுக குழந்தைகளும், 25 30 171 அனைத்து குழந்தைகளும் அழைக்கலாம். தொடர்ந்து 8:30 அறிவியல் மின்னல் படபட பட்டாம்பூச்சி நேர்முகத்தில் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் அவர்கள் பங்கேற்கிறார். உடன் உரையாடுபவர் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். நேரம் 6:59:33 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அந்திப்பூக்கள். ஐயா திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 7:04. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல கேட்டுச்சிருக்கீங்க அந்திப்புக்கள். இசைக்கும் நிறைவான பாடல் உனக்கும் எனக்கும் படத்திலிருந்து.

0: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

0: வணக்கம், நான் வினய் பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ. உன்னாலே உன்னாலே விண்ணால சென்றேனே.
1: தொடர்வது மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: 7:10 ஆகாஷ்வாணி விருதுநகர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் டி கமலக்கண்ணன் அவர்கள்.
1: விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் கடந்த 11 தேதியன்று மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் பட்டா மாறுதல், குடும்ப அட்டை, வேலைவாய்ப்பு, விபத்து நிவாரணம், மாற்றுத்திறனாளிகள் நலிந்தோர் நல உதவித்திட்டம் மற்றும் விதவை உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக மனுக்கள் பெறப்பட்டன. முன்னதாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்காக அமைக்கப்பட்டிருந்த சிறப்பு அமர்விடத்திற்கு சென்று கோரிக்கை மனுக்களை ஆட்சியர் பெற்றுக்கொண்டார். இம்மனுக்கள் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் உரிய நடவடிக்கை எடுக்க ஒப்படைக்கப்பட்டன. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட அளவிலான சிறப்பு தடுப்பு பணி பிரிவு மற்றும் மணல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் கடந்த 13/5/2026 நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்டத்தில் சட்டவிரோத மணல் மற்றும் கனிம கடத்தலை தடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டன. கடந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் 2026 மாதங்களில் வருவாய்த்துறை, காவல்துறை மற்றும் கனிம வளத்துறை இணைந்து மேற்கொண்ட திடீர் சோதனைகள் மற்றும் வழக்குகள் தொடர்பாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. கனிம கடத்தலை தடுக்கும் வகையில் வருவாய், காவல், சுரங்கத்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும், அனைத்து வட்டார அளவிலும் வட்டாட்சியர்களால் பணிக்குழு கூட்டங்களும் முறையாக நடத்தப்பட வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். மேலும் பொதுப்பணித்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறைகளின் மூலம் மேற்கொள்ளப்படும் பணிகளுக்காக கனிமங்கள் பயன்படுத்தப்படும் போது விதிகளின்படி அனுமதி பெற்று மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும், பயன்பாட்டு சான்றிதழ்கள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் ஆயுதப்படை மைதானத்தில் கடந்த 14/5/2026 மாவட்ட நிர்வாகம், போக்குவரத்துத்துறை, காவல்துறை மற்றும் பள்ளிக் கல்வித்துறை இணைந்து 2026 பள்ளி வாகனங்கள் கூட்டாய்வு பணிகள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதா முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 19/5/2026 மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை சிவகாசி மாநகராட்சி மேயர் சங்கீதா இன்பம் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதன் ஒரு பகுதியாக சிவகாசி மாநகராட்சிக்கு உட்பட்ட திருத்தங்கள் பகுதியில் பொது சுகாதாரம் மற்றும் அறிவியல் பூர்வமான கழிவு மேலாண்மையை ஊக்குவிக்கும் வகையிலும், மாநகராட்சி முழுவதும் தூய்மையை பேணுவதில் குடிமக்களின் பங்களிப்பை உறுதி செய்யும் பொருட்டும் தூய்மை திருவிழா 2026 என்ற தலைப்பில் நடைபெற்ற மாபெரும் கூட்டு தூய்மை பணியினை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து சிவகாசி பேருந்து நிலையத்தில் தற்போது செயல்பட்டு வரும் பொது சுகாதார வளாகத்தின் நிலை மற்றும் தூய்மைத்தன்மை குறித்து ஆட்சியர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் மாநகராட்சியில் உள்ள பொது சுகாதார வளாகங்களை குறிப்பிட்ட கால இடைவெளியில் தூய்மை செய்து பொதுமக்களின் சுகாதாரத்தினை உறுதி செய்ய வேண்டும் என தொடர்புடைய அலுவலர்

0: களுக்கு மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா அறிவுறுத்தினார். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள், வழிபாட்டுத் தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களைச் சுற்றி 500 மீட்டர் சுற்றளவிற்குள் அமைந்துள்ள தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகத்தின் மதுபான சில்லறை விற்பனை கடைகள் அரசால் மூடப்பட்டு வருகின்றன என்றும், அந்த வகையில் சிவகாசி பேருந்து நிலையம் அருகில் செயல்பட்டு வந்த மதுபான சில்லறை விற்பனை கடை முழுமையாக அகற்றப்பட்டுள்ளதை உறுதி செய்யும் பொருட்டு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அந்த இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்து உறுதி செய்தார். விருதுநகர் மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு துறை அலுவலர்கள் அனைவரும் ஒரு ஒருங்கிணைந்த வழிகாட்டியாக திகழ வேண்டும் என்றும், கல்வித்துறையில் விருதுநகர் மாவட்டம் எப்பொழுதும் முதன்மை மாவட்டமாக திகழ்வதை உறுதி செய்யும் வகையில் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் உயிர் மற்றும் திசை ஆகிய திட்டங்களின் செயல்பாடுகள் பாராட்டுக்கு உரியவை என்றும், அதேபோல் பொது தேர்வுகளில் தேர்ச்சி பெறாத 500க்கும் மேற்பட்ட மாணவர்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் 10 மாணவர்களுக்கு ஒரு பொறுப்பு அலுவலர் நியமிக்கப்பட்டு அவர்களை தேர்ச்சி பெற வைக்க மாவட்ட நிர்வாகம் எடுத்து வரும் சிறப்பு நடவடிக்கைகள் தொடர வேண்டும் என்றும், கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு முன்னேற விளையும் மாவட்டங்களின் பட்டியலில் விருதுநகர் மாவட்டம் தற்போது மாவட்ட நிர்வாகத்தின் தொடர் முயற்சியால் பல்வேறு குறியீடுகளில் சிறந்த முன்னிலையில் உள்ளது என்றும், இதே உத்வேகத்துடன் மாவட்டத்தின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார்.
1: விருதுநகர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் டி கமலக்கண்ணன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 66 பேருக்கு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எபோலா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும், 6 பேருக்கு பத்ம பூஷன் விருதுகளும், 58 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்பட்டன. மறைந்த நடிகர் தர்மேந்திராவிற்கு அறிவிக்கப்பட்ட பத்ம விபூஷன் விருதை அவரது மனைவி திருமதி ஹேமமாலினி பெற்றுக்கொண்டார். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி பத்மபூஷன் விருதையும், எழுத்தாளர் சிவசங்கரி உள்பட 6 பேர் பத்மஸ்ரீ விருதையும் பெற்றுக்கொண்டனர்.
1: டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி, சிகிச்சா கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி. கே விஜயகுமார், சிவில் சேவா. டாக்டர் எச் வி ஹண்டே, சிகிச்சா.
2: டாக்டர் ஆர் ஸ்ரீதர், கம்யூனிட்டி ரேடியோ. ஸ்ரீ என் சுவாமிநாதன், கலா பக்தி சங்கீத். ஸ்ரீமதி ஷிவ் சங்கரி, சாஹித்ய ஏவம் சிக்ஷா.
0: இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். நடப்பாண்டில் 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டதில் இன்று நடைபெற்ற விழாவில் 66 பேர் இவ்விருதினை பெற்றுக்கொண்டனர். அடுத்த கட்டமாக 65 பேருக்கு குடியரசுத் தலைவர் இந்த விருதுகளை விரைவில் வழங்குவார் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே தமது 57 ஆண்டுகால எழுத்து சேவைக்கு கிடைத்த அங்கீகாரம் இது என்று எழுத்தாளர் சிவசங்கரி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: 57 வருஷம் நான் ஒரு எழுத்தாளராக இருந்து என்னுடைய பல சிந்தனைகளை சமுதாயத்தோடு பகிர்ந்து கொள்ள கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அதே இறைவன் எங்க வீட்டு பெரியவங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தாலும் இந்த உயரிய விருது கிடைச்சி ரொம்ப ஒரு இந்தியராக இருந்து இந்த பத்மஸ்ரீ விருதை பெறுவதற்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கடினமான உழைப்பு, நேர்மையான உழைப்பு, ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா எந்த காரியமும் வெற்றி பெறும். வருங்கால எழுத்தாளர்கள்லாம்

0: நிறைய பேர் இப்போ ஏஐயோட உதவி வைத்து கொண்டு நிறைய கதையெல்லாம் எழுதுறாங்க. ஆனா கற்பனை செய்து அவங்க அவங்க தங்க கற்பனையோட நல்ல ஒரு தமிழ் இலக்கியத்தை உருவாக்குறது ரொம்ப ஒரு உயர்வான விஷயம். நிறைய படிக்கணும், நிறைய சுத்தி பெற்றில் நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். எல்லாம் எனக்கு தெரியும் இருக்க கூடாது. அந்த மாதிரி இருந்து அதோட நேர்மையான கடினமான உழைப்பும் கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தா கண்டிப்பா மிக உயர்ந்த நிலையை எல்லாருமே அடையலாம்.
1: நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இன்று மும்பையில் சிறுதொழில் மேம்பாட்டு வங்கியின் ஆண்டு தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சியில் இந்த வங்கி முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். ஊரக தொழில்துறையை நவீனமயமாக்குவதிலும் இந்த வங்கியின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று அவர் குறிப்பிட்டார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள் மற்றும் அந்நிய செலாவணிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். நாட்டின் அதிகபட்ச மின் தேவை முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். ஹரியானாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிகபட்சமாக கடந்த 21ஆம் தேதி 271 ஜிகாவாட் மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டினார். நாட்டின் நலனை கருத்தில் கொண்டே பெட்ரோலிய பொருட்களை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பிரதமர் வேண்டுகோள் விடுத்ததாக அவர் கூறினார். இது பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதியை குறைக்க உதவிடும் என்றும் திரு மனோகர்லால் தெரிவித்தார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப் பணிகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். பருவமழைக்கான சாலை பராமரிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: எபோலா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதுதொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு பேசிய அவர், நாடு முழுவதும் விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு கேட்டுக் கொண்டார். இதுவரை இந்த நோய் தொற்று இந்தியாவில் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்றும் அவர் கூறினார். இருப்பினும் அதிகாரிகள் விழிப்புணர்வுடன் பணியாற்ற வேண்டும் என்றும் திரு J.P. நட்டா கேட்டுக் கொண்டார். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதற்காக பாதுகாப்பு படையினருக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதுதொடர்பான புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். நாடு முழுவதும் 250 மாவட்டங்கள் நக்சலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டிருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக தற்போது நக்சலைட் பிரச்சினையிலிருந்து அம்மாவட்டங்கள் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். சமையல் எரிவாயு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாள்தோறும் 50,000 டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக கூறினார். கடந்த 4 நாட்களில் மட்டும் 1,72,00,000 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த காலகட்டத்தில் 1,96,000 மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். குழாய் மூலம் இயற்கை எரிவாயு பெறுவோரின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். தமிழகத்தில் குதிரை பேர கலாச்சாரத்தை தவிர்க்க அறிமுகப்படுத்தியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அஇஅதிமுகவைச் சேர்ந்த 3 சட்டப்பேரவை உறுப்பினர்களிடமிருந்து தலைமைச் செயலகத்தின் கீழ்தளத்தில் ராஜினாமா எழுதி வாங்குவதும், அடுத்த 10 நிமிடத்தில் முதல் மாடியில் உள்ள அமைச்சரிடமிருந்து கட்சி உறுப்பினர் அட்டையை பெறுவதும்,

முன்கூட்டியே திட்டமிட்ட சதி நாடகமாகும் என்றும் குறை கூறியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் தவிகவின் செயலுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடப்பதாக குற்றம்சாட்டியுள்ளார். தூய சக்தி என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் துயர சக்தியாக அம்பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தவிக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ராய்கட் மாவட்டத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் கார் ஒன்று நிலை தடுமாறி பள்ளத்தில் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்திற்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுகள் தற்போது நடைபெற்று வருவதாக ஈரான் கூறியுள்ளது. டெஹ்ரானில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பாக்கி, இருப்பினும் இந்த பேச்சுகளில் அணுசக்தி திட்டங்கள் இடம்பெறவில்லை என்று தெளிவுபடுத்தினார். ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் தனிநபர் பிரிவில் அமர்சிங் தேவந்தா தங்கப்பதக்கத்தையும் ஜீனோ ஆண்டனி வெள்ளிப்பதக்கத்தையும் சௌரகுமார் ரஞ்சன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இந்தியா ஆடவர் குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும் மகளிர் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 66 பேருக்கு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எபோலா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி கேட்கலாம் பாட்டு இது கேட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம்.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில். பாட்டு இது ஹிட்டு, பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் முதலாவதாக வரக்கூடிய பாடல் இறுதிச் சுற்று திரைப்படத்தில் இருந்து.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுட்ருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் மாரி 2 திரைப்படத்தில் இருந்து. பாடல் இதோ காற்றலைகளில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுட்டு இருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் தசரா திரைப்படத்தில் இருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்ருக்கீங்க பாட்டு இது கேட்டு. பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் வடசென்னை திரைப்படத்தில் இருந்து.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுட்ருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் சூழலை போற்று திரைப்படத்தில் இருந்து

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பொன்வளையர் சில கேட்டுருக்கீங்க. பாட்டு இது ஹிட்டு, பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் ஜெகமே தந்திரம் திரைப்படத்தில் இருந்து.

0: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலான் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
1: என்ன சார், ஃபிட் ஆக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
0: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன், நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட் ஆயிரலாம்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
2: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
3: ரிஸ்க் எடுக்கறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
1: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
0: சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
3: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
1: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
0: ஓகே.
4: புதுநலனில் அக்கறையுடன், ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.
5: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுட்டு இருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் நிறைவாக கூலி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: நிறைவு பெறுகிறது பாட்டு இதுகிட்டு. தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
2: வணக்கம், செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும், 6 பேருக்கு பத்மபூஷன் விருதுகளும், 58 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்பட்டன. மறைந்த நடிகர் தர்மேந்திராவிற்கு அறிவிக்கப்பட்ட பத்ம விபூஷன் விருதை அவரது மனைவி திருமதி ஹேமமாலினி பெற்றுக் கொண்டார். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி பத்மபூஷன் விருதையும், எழுத்தாளர் சிவசங்கரை உள்பட 6 பேர் பத்மஸ்ரீ விருதையும் பெற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று சென்னையில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மற்றும் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் முதலமைச்சர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவேகாவில் இணைந்துள்ளனர். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் திருமதி மரகதம் குமரவேல், பெருந்துறை சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் திரு ஜெயக்குமார், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் திருமதி சத்யபாமா ஆகியோர் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து தங்களது ராஜினாமா கடிதங்களை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து இவர்கள் மூவரும் மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் தவேகாவில் இணைந்தனர். இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், 3 பேரின் ராஜினாமாவும் ஏற்றுக் கொள்ளப்பட்டிருப்பதாக அறிவித்தார். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவில் அருகே 16 வயது சிறுவன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துரைப்பதாக பிஜேபி கூறியுள்ளது. இத்தொடர்பாக அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் இத்தொடர்பாக தவேக அரசு மௌனம் காப்பது கண்டனத்திற்கு உரியது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் குதிரை பேர கலாச்சாரத்தை தவிர்க்க அறிமுகப்படுத்தியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அஇஅதிமுகவைச் சேர்ந்த 3 சட்டப்பேரவை உறுப்பினர்களிடமிருந்து தலைமைச் செயலகத்தின் கீழ்தளத்தில் ராஜினாமா எழுதி வாங்குவதும், அடுத்த 10 நிமிடத்தில் முதல் மாடியில் உள்ள அமைச்சரிடமிருந்து கட்சி உறுப்பினர் அட்டையை பெறுவதும் முன்கூட்டியே திட்டமிட்ட சதி நாடகமாகும் என்றும் குறை கூறியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் தவேகாவின் செயலுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தூய சக்தி என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் துயர சக்தியாக அம்பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் பெற்ற இதர பெரு விவசாயிகளுக்கு தலா 5,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் கடந்த ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி முதல் நடப்பாண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றுள்ள 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைவார்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டது. தமிழகத்தில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் புதிய தமிழ் திரைப்படங்கள் வெளியிடப்படும் நாளிலிருந்து 7 நாட்களுக்கு தினசரி 5 காட்சிகளை திரையிட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஆசிய பாரா டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அருணா தன்வார் வெண்கலப் பதக்கம் வென்றார். மங்கோலியாவின் உலான்பட்டாரில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 47 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 6 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் அக்ஷய் தனாஜி திரேவும் 97

கிலோ எடைப்பிரிவில் விக்கியும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் முஸ்கனும், 57 கிலோ எடைப்பிரிவில் தப்சியாவும், 62 கிலோ எடைப்பிரிவில் பாக்யஸ்ரீயும், 65 கிலோ எடைப்பிரிவில் புல்கித்தும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் குமார் மோஹித்துக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 9 தங்கம், 6 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் தனிநபர் பிரிவில் அமர் சிங் தேவந்தா தங்கப்பதக்கத்தையும், ஜீனோ ஆண்டனி வெள்ளிப்பதக்கத்தையும், சௌரவ்குமார் ரஞ்சன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இந்தியா ஆடவர் குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும், மகளிர் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் சிட்டிகளே, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் சிட்டிகளுடைய நிகழ்ச்சியாக இது பட்டாம்பூச்சிகள். சிட்டிகள் பேச அழைக்கலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்புடன் 25-30-170 அறிமுக குழந்தைகளும், 25-30-171 அனைத்து குழந்தைகளும் அழைக்கலாம். பேச காத்துட்டு இருக்கிறது வருக. வணக்கம். வணக்கம், இனிப்புல தான் இருக்கீங்க.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டத்துல இருந்து அஜித் பண்டி பேசுறேன்.
1: சொல்லுங்க, எத்தனாம் வகுப்பு படிக்கிறீங்க?
2: 9ஆம் வகுப்பு போறேன்.
1: என்ன பாடல் கேட்கலாம்?
2: என்ன
1: தகவல் சொல்ல வந்திருக்கீங்க?
2: இது ஒரு பாட்டு பாடலாம் இருக்கேன்,
1: பாடுங்க கேப்போம்.
2: ஒரு தல காதல தந்தேன், அந்த தருதல மனசுக்குள் வந்தேன். ஒரு தல காதல தந்தேன், அந்த தருதல மனசுக்குள் வந்தேன். காதலிக்க கைடு எல்லாம் சொல்லி தர வாவாச்சி, சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் தர வாவாச்சி. ஓசுரையே உசுரமா நீ கை மாத்தி அடியா தீதி என்ன ஃபெயிலு, உன்னால நான் ஃபெயிலு, குடிக்காம ஓட்டுநரீடு இனிமேல் நான்.
1: அருமையா பாடிட்டீங்க. சரி, இப்ப நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? கேட்கட்டுமா? உங்களுக்கு வந்து வாய்ப்பாடு தெரியுமா? கணித வாய்ப்பாடு தெரியுமா? தெரியுமா? தெரியும் தெரியும் சொல்லுங்க. எல்லாத்துலயும் ஆவா?
2: தெரியும் தெரியும்.
1: தெரியுமா? சரி, 8ஆம் வகுப்பு வாய்ப்பாடு சொல்றீங்களா? அப்படியே சொல்லிக்கிட்டே போயிருவீங்களா? எது வரைக்கும் தெரியும்?
2: 16
1: வரைக்கும் தெரியும். சரி, 11 பத்தால பெருக்குனா என்ன கிடைக்கும்?
2: 110.
1: சரியா சொல்லிட்டீங்க. நான் எல்லாத்துலயும் திறமை வாய்ந்தவன் அப்படின்றீங்களா? சரி, ரொம்ப நன்றிமா. உங்களுடைய விருப்பப்பாடல் இதோ.

இப்படி சூடு.

நேரம் 8:12 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகள் அழைக்க நேர்கள் அழைக்கலாம். 04522 என்ற மதுரையின் முன்னிணைப்புடன் 25370 அறிமுக குழந்தைகளும் 25370 அனைத்து குழந்தைகளும் அழைக்கலாம்.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

நேரம் 8:18. அடுத்த நிகழ்ச்சியாக காத்துக்கிட்டே இருக்கு அறிவியல் மின்னல் படபட பட்டாம்பூச்சி தலைப்பில். மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். உடன் உரையாடுபவர் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். இன்றைய அறிவியல் மின்னலில் படபட பட்டாம்பூச்சி.

இன்று இரவு 9:30 உங்களுக்காகவே காத்துச்சுக்கு காட்சியில் விரியும் கடித மலர்கள். நேயர்கள் தங்களுடைய விருப்ப பாடல்களையும் நிகழ்ச்சிகளை பற்றிய விமர்சனங்களையும் கடிதங்களின் வாயிலாக எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலை இயக்குனர், காட்சியில் விரியும் கடித மலர்கள், ஆகாஷ்வாணி, மதுரை பண்பலை, சொக்கிக்குளம், மதுரை 2. இந்த முகவரிக்கு எழுதி அனுப்பலாம். காட்சியில் விரியும் கடித மலர்கள்ல உங்களுடைய விமர்சனங்களும் விருப்ப கானங்களும் வரவேற்கப்படுகின்றன. தனித்தனி கடிதங்களின் வாயிலாக எழுதி அனுப்பலாம். 8:23.

0: குளிர்காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும்போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக லசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு போன்ற நீர்ச்சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரைச்சீலைகள் மற்றும் சன்ஷேடுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சியான இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்.
1: அண்ணே, அக்கா, அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா, பெரியமா, பெரியப்பா, அங்காளி, பங்காளி எல்லாரும் இருக்கீங்களா? இனிமே ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். இனிமே தினம் தினம் சின்னவங்க இருந்து பெரியவங்க வர ஜாலி
2: தான்.
1: இனிமே சாங்ஸ், கேம்ஸ், ஃபன், என்ஜாய்மெண்ட் தான்.
2: சொல்ல வர

0: ஆமாங்க, இனிமே நம்ம எஃப்எம் ரெயின்போ 103.3ல சாங்ஸ், கேம்ஸ், ஃபன், என்ஜாய்மென்ட் னு அட்டகாசமான நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்டு வைப் பண்ணலாம். அரங்கம் மது ரட்டுமே, விசில் பறக்கட்டுமே, கரங்கள் ஒசரட்டுமே. ஸ்டே டியூன்ட், இது எஃப்எம் ரெயின்போ 103.3. குக்கு குக்குலி பவர் ஹவுஸ்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 8:30, தொடர்வது
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அறிவியல் மின்னல். இன்றைய நிகழ்ச்சியில் படபட பட்டாம்பூச்சி நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் அவர்கள். உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகை தீபன்.
5: நெஞ்சம் நிறைந்த நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கம். அறிவியல் என்ற அச்சாரத்தில் தான் இந்த உலகம் சுழல்கிறது அப்படின்றது அனைவரும் நம்ப வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் அல்லவா? அறிவியலின்றி இங்கு எதுவும் இயங்காது, அணுவின்றி எதுவுமே அசையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது அறிவியல் உலகத்தில் பல்வேறு உயிரினங்கள், மனிதர்கள் தோன்றுவதற்கு முன்பே பல்வேறு உரசல் உயிரிகள், மரங்கள், செடிகொடிகள் இவையெல்லாம் வேரூன்று தொடங்கின. பின்புதான் மனிதனாகிய நாம் இங்கு வந்து வேரூன்றிய அனைத்தையும் அழித்து வருகின்றோம் என்பது ஒரு வருந்தத்தக்க செய்தியாகவும் இருக்கட்டும். ஒரு இளவட்டங்களை பார்த்தோம்னா பட்டாம்பூச்சி போல பறக்குது மனசுன்னு சொல்லுவோம். சில பேர் வந்து அடிவயத்தில் பட்டாம்பூச்சியாக ஒரு ஒரு உணர்வு வருதுன்னு சொல்லுவோம். பட்டாம்பூச்சிகளை வந்து குழந்தைகளுக்கு ஒப்பிடுவோம். அது ஒரு பூச்சி தானே, எதுக்கு வந்து நம்ம ஒரு ஒப்பனை கொடுக்குறோம்? கவிஞர்களும் சரி, இல்லை இள வயதினரும் சரி, அந்த பட்டாம்பூச்சின்ற விஷயங்களில் அவ்வளவு ஒரு உணர்வு பெருமிதத்தோடு சொல்லிக்கிட்டே இருப்போம். கண்களுக்கு முன்னாடி இந்த பட்டாம்பூச்சி அழகாக பறக்கிறப்ப அது ஒரு அபிரவிதமான ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அந்த பசுமை வெளிகளில், அந்த மலர்களில் அந்த பட்டாம்பூச்சி அமர்வதை பார்க்குறப்பே நமக்கு ஒரு ரம்யத்தை கொடுக்கும். என்ன பட்டாம்பூச்சியை பற்றி இவ்வளவு திடீர் ஒப்பனை அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கு அந்த பட்டாம்பூச்சி அதனுடைய உயிர் சூழலில், நம்முடைய உயிரி சூழலியல் எல்லாத்துலேயும் எந்த அளவுக்கு பங்கு வகிக்குது அப்படின்ற மிகப்பெரிய ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு தகவல்களை இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு நம்ம கூட இருக்கக்கூடிய நபர் பட்டாம்பூச்சிகளை பற்றி நிறைய ஆராய்ச்சி செஞ்சுருக்கிறாங்க. அதாவது பேர்டு வாட்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பட்டர்ஃப்ளை வாட்சர் அப்படின்னு கூட இவரை சொல்லலாம். அநேகமாக அனைவருக்கும் தெரிந்த நபர் தான், அமெரிக்கன் கல்லூரியின் விலங்கியல் துறை பேராசிரியர் எம் ராஜேஷ் அவர்கள் நம்மளுடைய நிலையத்தில் இருக்கிறாங்க. வணக்கம் சார்.
6: வணக்கம் சார்.
5: பட்டாம்பூச்சி சொல்கிறப்பே ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது இல்லையா? இந்த பட்டாம்பூச்சி அப்படின்னு சொல்கிறப்ப அது ஒரு புழு அப்படின்றப்ப, ஐயோ புழுவா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் புழுவிலிருந்து பட்டாம்பூச்சியாக உருவெடுத்து அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்கை சூழலுக்கு எந்த அளவுக்கு உதவுதுன்றதை இந்த நிகழ்ச்சி மூலமாக நேயர்கள் கூடுதலாக கூட தெரிஞ்சுக்கட்டும். இந்த பட்டாம்பூச்சி அப்படின்னா இது, இதனுடைய தோற்றம் இது எங்கேருந்து சார் ஆக்சுவலாக அது உருவாச்சு? எந்த நாடுகள் அதிகமாக இருக்குது? நம்மளுடைய நாடுகளில், நம்மளுடைய பகுதிகளில் என்னென்ன வகையான பட்டாம்பூச்சிகள்லாம் இருக்குதுங்க சார்?
6: பட்டாம்பூச்சி அப்படின்னா நம்ம இதை வந்து வெவ்வேறு பேரில் பழங்காலத்திலாம் பார்த்தீங்கன்னா வண்ணத்து பூச்சி, ஸோ எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய பார்க்குறதுக்கு வந்து ஒரு சின்ன பறவை மாதிரி தெரியும். என்னென்னா பறவைகள் வந்து பறக்கும். ஸோ வண்ணத்து பூச்சியும் பார்த்தீங்கன்னா பல்வேறு வடிவங்களில், பல்வேறு வண்ணங்களில் அழகழகாக நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் அதை பார்த்துட்டு இருந்தாலே உங்களுடைய மனது வந்து ஒரு மென்மையாகும். ஏதாச்சும் ஒரு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வண்ணத்து பூச்சிகள் பறந்துட்டுருக்குறத நீங்கள் பார்த்தாலே வந்து நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டராக வந்து நம்ம இதை வந்து சொல்ல முடியும். ஸோ இந்த பட்டாம்பூச்சி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தரவுகள் படி என்ன சொல்கிறாங்கன்னா 4 கோடி வருடங்களுக்கு முந்தையதாக இது கருதப்படுகிறது. இது வந்து ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் ஃப்ளாரிசன் ஏரிக்கரையில் ஒரு ஃபாசிலாக, ஒரு படிவமாக வந்து அதை

0: பார்த்துருக்காங்க. அதே நேரத்தில் 1973 பிரான்ஸில் கண்டெடுத்த புதை படிவ பொருட்களின் ஆராய்ச்சிகளையும் இதை வந்து உறுதிப்படுத்துகிறாங்க. இது வந்து ஒரு விலங்கின வகையைச் சேர்ந்தது. இதை என்ன சொல்லலாம்னா ஆத்ரோபோடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரலாக அந்த வகை சேர்ந்த அதில் இருக்கக்கூடிய பறக்கும் பூச்சிகள்.
1: ஸோ நிறைய பூச்சிகள் சொல்கிற மாதிரி விலங்கினம் பூச்சி இனம் ரெண்டு தனித்தனியாக இருக்குதா சார், எப்படி சார்?
0: அதாவது பூச்சி இனம் வந்து விலங்குகள் இனத்து கீழே அனிமல் கிங்டம் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு கீழே தான் இது வந்து என்னென்னா முதுகெலும்பு இல்லாத மிருகங்கள் பட்டியலில் இது வருது. அதில் ஆர்த்ரோபோடா அது கணுக்காளிகள்னு சொல்லுவாங்க. அதாவது அதோடைய பூச்சி அப்படின்னு பார்த்தீங்கனாலே மூணு ஜோடி கால் இருக்கும், அதே மாதிரி ரெண்டு ஜோடி ரெக்கை இருக்கும். ஸோ இதான் இந்த ரெக்கை இல்லாத பூச்சிகள் இருக்குது. நம்ம பார்க்குற சிலந்தியை பூச்சின்னு சொல்கிறோம், ஆனால் சிலந்தி வந்து அரக்னிடா. ஸோ இந்த பூச்சி இனத்தில் வராது.
1: சரி,
0: ஸோ இந்த பூச்சிகள் அப்படின்னு சொல்லும்போதே பொதுவாக பார்க்கும்போது நன்மை பயக்கக்கூடிய பூச்சிகள் ரொம்ப அதிகம். அதில் மிக முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டாம்பூச்சியை சொல்லலாம். பட்டாம்பூச்சியோடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லும்போது நம்ம தமிழ்நாட்டிலன்னு பார்த்தீங்கன்னா வருடா வருடம் வந்து பட்டர்ஃப்ளை கவுண்ட் அப்படின்னு வண்ணத்து பூச்சி கணக்கிடல்னு சொல்லிட்டு த்ரூஅவுட் தமிழ்நாடு அதே மாதிரி சில பட்டாம்பூச்சி சங்கம் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ அவங்களும் பண்ணுறாங்க, கல்லூரியிலே நிறைய பட்டாம்பூச்சியை வந்து கணக்கெடுக்கிறாங்க.
1: இதில் ஒரு ஐயம் என்னென்னா சார், இப்போ புலி கணக்கெடுப்பு இல்லை கரடிகள் கணக்கெடுப்புனா அது வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருக்கும், நம்ம கணக்கெடுப்புல நம்ம ஈடுபடலாம். இப்போ பட்டாம்பூச்சிகள்னா அது ஒரு பெரிய ஒரு கூட்டமே இருக்கும், இதை நீங்கள் எப்படி கணக்கெடுப்புக்குள்ளே நீங்கள் எப்படி கொண்டு வருவீங்க?
0: அதாவது எப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்பயுமே வந்து வனவளங்கள் கணக்கெடுப்புன்னு சொல்லும்போது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த புலிகள் இதை தான் சொல்கிறோம். நம்ம அதுக்கு தான் வந்து அதிக அளவு முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம். ஆனால் பட்டாம்பூச்சிகள் அல்லது பூச்சிகள் கணக்கெடுப்புமே வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த பட்டாம்பூச்சியை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பார்க்கும்போதே நல்லா பறந்துக்கிட்டே இருக்கும். சில பட்டாம்பூச்சிகள் வந்து ரொம்ப விரைவாக பறக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி அதிகளவு எண்ணிக்கைன்னு சொல்லும்போது அது எப்போ அந்த அதிகளவு எண்ணிக்கைன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த செப்டம்பர் மாதம், அந்த மாதத்தில் தான் உங்களுக்கு அதிகளவு எண்ணிக்கையில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதுவுமே வந்து நம்ம கணக்கெடுக்கிறத வந்து அது உட்கார்ற பொசிஷனில் வச்சு தான் நம்ம கணக்கெடுக்க முடியும். ஸோ அது மரத்தில் உட்காருது, ஒரு ஒன் ஹவர் வந்து நம்ம ஒரு வாக்கிங்கில் நடந்து போய் அந்த இடத்துல எத்தனை இருக்குது அப்படின்ற ஒரு உத்தேசமான கணக்கெடுப்பு தான். ஸோ அந்த கணக்கெடுப்பில் வந்து 1, 2 அல்லது 5 வரைக்கும் வந்து குறைபடலாம். ஏன்னா எல்லாமே வந்து உட்கார்ந்து தான் இருக்க போது. பறக்கிற பூச்சிகள் வந்து பறவைகள் மாதிரி ஒரு 100-200 பறந்து போகிற மாதிரி நீங்கள் பார்க்க முடியாது. அப்படியே இருந்தாலும் நம்ம ஏரியாவில் இருக்குது அப்படின்னா என்ன செய்யும்னா அங்கே இருக்கக்கூடிய பூக்களில் உட்காரும் அல்லது தாவரங்களில் உட்காரும் உட்காந்துரும் அல்லது தரையில் வந்து மண்ணில் உட்காந்துருக்கும். ஸோ அதனால் அதை கணக்கெடுப்பது வந்து ரொம்ப லகுவானதாக காணப்படுது.
1: சரி சரி, இப்போ ஒரு இது ஒரு வேடிக்கையான ஒரு கேள்வியாக கூட இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு பட்டாம்பூச்சியை வந்து அதாவது வண்ணத்து பூச்சியை கையில் பிடிச்சோம்னா அதனுடைய சாயங்கள் நம்ம கையில் ஒட்டிடும். மழை பெய்கிறப்ப எப்படி சார் அது வந்து தற்காத்துக் கொள்வதற்கு எங்கே போய் தங்கும் பொதுவாக?
0: இல்லை ஆக்சுவலாக அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் கையில் ஒட்டக்கூடிய விஷயங்கள் என்ன செதில் அப்படின்னு சொல்லுவோம்.
1: சரி,
0: அதனால தான் அந்த லெபிடாப்டின் அதோட பேரே அந்த மாதிரி செதில் இறகிகள் அப்படின்னு தான் சொல்லுவோம். சரி, நீங்கள் அதை தொட்ட உடனே அதில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன செதுகள் வந்து நம்ம கையில் வந்து ஒட்டிக்கும் அவ்வளோதான் ஒளிய. ஸோ மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் பார்க்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். பட்டாம்பூச்சிகள் என் கண்ணுக்கு படுதுன்னா அது வந்து பறக்கக்கூடிய அதுக்குன்னு ஒரு வெப்பநிலை இருக்குது. ஸோ 29°C தான் அது மேக்ஸிமம்.
1: சரி,
0: கொஞ்சம் வெயில் இருந்தால் தான் வந்து நீங்கள் அதிக அளவு பட்டாம்பூச்சிகளை பார்க்க முடியும். 29°C மேலே போயிருச்சுன்னா நீங்கள் பட்டாம்பூச்சிகள் பார்க்க முடியும். ஏன்னா அதிக அளவு வெயில் வந்துடுதுன்னா அது வந்து ஒரு முதுகு நாணற்றாவே அது வந்து குளிரத்த பிராணின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அவள் வெளியே டெம்பரேச்சர் வெப்பநிலை அதிகமாச்சுன்னா அதோடைய உள்ள இருக்கக்கூடிய வெப்பநிலையும் கூடிரும்.
1: சரி,
0: ஸோ அதனால் அது வந்து அதோடைய உடலையை வந்து அது பாதிக்கும். அதனால 29°C நீங்கள் நல்லா காலையில் வந்து 9 மணிக்கு கொஞ்சம் வெயில் ஆரம்பிக்குதுன்னா ஒரு 11 மணி வரைக்கும் நீங்கள் அதை அதிகமாக பார்க்க முடியும். மிச்ச நேரத்தில் அது எங்கே இருக்கும் இப்போ நீங்கள் கேட்டீங்க மலையில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி. மழை பெய்யும் போது அதோட மூமெண்ட்டும் இருக்காது. ஏன்னா மலைத்துளியுடைய அந்த பருமன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பூச்சிகளை வந்து அமைக்கிறோம். ஸோ அதனால் இது வந்து மரங்களில் இலையிலைக்கு அடியில் இந்த மாதிரி இது வந்து தன்னை வந்து தற்காத்துக்கொள்ளும்.
1: சரி, பட்டாம்பூச்சிகள் அப்படின்னா நிறைய வகை இருக்குது. அதில் வந்து நம்ம ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிறோம்னா வண்ணங்கள் வந்து அதிகமாக இருக்குது. இந்த வண்ணங்களுக்கு என்ன காரணம்? பொதுவாகவே இப்போ நம்ம வந்து ராஜா பாப்பாதி அப்படின்மோ அது வந்து ஒரு கிட்டத்தட்ட அது கருப்பு, அதில் ஒரு இந்த சிகப்பு, அதில் கொஞ்சம் மஞ்சள் இதெல்லாம் கலந்து கலந்துருக்கும்.

0: பட்டாம்பூச்சிகளில் புள்ளி புள்ளியாக இருக்கும், இது இனத்தை குறிப்பதற்காகவா இல்லை இனப்பெருக்கம் மற்றொரு இனத்தை கவர்வதற்காகவா?
1: இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சிகளுடைய கலரை வச்சு தான் வந்து அதை வந்து வகைப்பாட்டியலில் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அழகிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் இருக்குது.
0: சரி,
1: அடுத்து வெள்ளையன்கள். அந்த வெள்ளையன்களில் பார்த்தீங்கன்னா மஞ்சளும் இருக்கும் வெள்ளை நிறமும் அதில் இருக்கும். அடுத்து வந்து வரியன்கள் அப்படின்னு இருக்கும். வரியன்கள்னு சொல்லும்போது நீங்கள் நிறையா கோடெல்லாம் நீங்கள் அதில் பார்க்க முடியும். அதே மாதிரி நீலன்கள் லைக்கேனிடைன்னு சொல்லுவோம், நீலம். அது வந்து ரெக்கையை விரிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நீளம் தெரியும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் பட்டாம்பூச்சியில் வந்து ரெக்கையை வந்து விரித்து வைக்காது, அது நேராக தான் மூடி தான் இருக்கும். ஆனால் இரவுல வரக்கூடிய அந்துப்பூச்சிகள் மாத்துன்னு சொல்லுவோம், இதுவும் இதோட இனத்தை சேர்ந்தது தான் இரவாடிகள்னு சொல்லுவோம். அந்த பூச்சி எப்பயுமே ரெக்கையை விரித்து தான் இருக்கும். ஸோ இதான் அந்த பட்டாம்பூச்சிக்கும் இந்த இதை வந்து அந்துப்பூச்சின்னு சொல்லுவாங்க அல்லது விட்டில் பூச்சின்னு சொல்லுவாங்க, இதுக்குள்ள வித்தியாசம். அதே மாதிரி தாவிகள் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாம்பூச்சி இனங்கள் இருக்கு, அது தாவும். அது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சின்ன சின்ன செடிகளை நீங்கள் பார்க்க முடியும்.
0: ஸோ
1: நீங்கள் நீளம் இருக்கும், வெவ்வேறு வண்ணங்கள் இருக்கும். இப்போ நமக்கு ரத்தம் வந்து ஏன் சிவப்பு கலரில் இருக்குது? காரணம் வந்து ஹீமோக்ளோபின்னு சொல்லி ஒரு நிறமி. அதே மாதிரி தான் இந்த வண்ணங்கள் பல்வேறு விதமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அதில் இருக்கக்கூடிய நிறமி. நிறமியை வச்சு தான் வந்து அதோடைய கலர் வந்து வித்தியாசம்.
0: இலைகளில் பச்சையங்கள் இருக்கிற மாதிரி,
1: பச்சையங்கள் இருக்கிற மாதிரி. இப்போ நீங்கள் பறவையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாரைன்னு பூநாரைன்னு சொல்லி ஃப்ளமிங்கோ, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிங்க் ஷேடில் வரும். அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் இருக்கக்கூடிய நிறமிகள், நண்டு இதெல்லாம்
0: உயரமான ஒரு ஃப்ளமிங்கோ பறவை. இல்லை,
1: ஃப்ளமிங்கோ பறவை அந்த கலர், இது வந்து அது சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து வரக்கூடிய அந்த கெமிக்கல். ஸோ அதை வச்சு அந்த பாடியில் டெவலப் ஆகிற கெமிக்கலை வச்சு தான் அந்த நிறம் வந்து மாறுது.
0: இயற்கை அப்படின்றது ஒரு அட்சய பாத்திரம், அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு பாதுகாத்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தன்மை கூடியது. இந்த பட்டாம்பூச்சிகள் இயற்கையுடைய சமநிலைக்கு எந்த அளவுக்கு உதவுகின்றன?
1: ஆக்சுவலாக பட்டாம்பூச்சி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இருக்கா இல்லையா, இருந்துச்சு அப்படின்னா அந்த சுற்றுச்சூழல் வந்து ஒரு ஆரோக்கியம் இருந்ததாக இருக்குன்னு சொல்லுவாங்க அறிவியலாளர்கள். இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது வாழத்தகுந்த சூழல் இல்லை. ஸோ அப்போ வாழத்தகுந்த சூழல் இல்லைன்னா ஏன் அது வாழத்தகுந்த சூழல் இல்லை? ஸோ பட்டாம்பூச்சிக்கு தேவை வந்து என்னென்னா அதோடைய உணவு. இப்போ யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு இடத்துல போய் நம்ம தங்க போகிறோம் அப்படின்னா அங்கே வாழத்தகுந்த சூழல் இருக்கான்னு பார்ப்போம், நல்ல தண்ணி இருக்கான்னு பார்ப்போம், இந்த ஏரியா எப்படி இருக்குது. ஸோ நிறையா விஷயங்கள் பார்க்கணும். அதே மாதிரி தான் இந்த பூச்சிகளுக்கு தேவையான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு சாப்பாடு. உணவு பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து எல்லாத்துக்குமே தெரிந்த விஷயம், பூலேருந்து அது தேனை எடுக்கக்கூடியது. அடுத்து வந்து அதனுடைய முட்டை இடணும் அது. ஸோ அப்போ தேன் எங்கெல்லாம் இருக்க பூக்கள் நிறையா இருக்கக்கூடிய அந்த இயற்கை சூழலில் வந்து கட்டாயம் அங்கே நீங்கள் பட்டர்ஃப்ளையை பார்க்க முடியும். அதே நேரத்தில் தேன் வந்து உணவு, அப்போ உறைவிடம் இருக்கு அதோடைய யங் ஒன்ஸ், அதாவது இளமை பருவம் இருக்கிற முட்டை பருவம் பீப்பா பருவம்லாம் எங்கே வந்து உயிர் வாழணும், அதுக்கு வந்து தனியாக வந்து தாவரங்கள் ஹோஸ்ட் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து முட்டையிலேருந்து வெளியே வந்த பிறகு வாழ்கிறதுக்குன்னு சொல்லிட்டு சில தாவரங்கள் இருக்கும். அதே நேரத்தில் அதுக்கு சாப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ளவரிங் பிளான்ட். ஸோ இப்போ கருவேப்பிலை மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் வந்து கருவேப்பிலை அழகின்னு சொல்லிட்டு ஒரு வண்ணத்து பூச்சி இருக்குது.
0: சரி,
1: அது வந்து அந்த கருவேப்பிலையில் முட்டையிடும். முட்டை ஏன் அங்கே இடுதுன்னா அந்த முட்டையிலேருந்து வரக்கூடிய அந்த லார்வா அது இருக்கக்கூடிய இலைகளெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுலேயே பீப்பாவாக மாறி அதுக்கப்புறம் வெளியே வரும். ஸோ இப்படி கொய்யாவில் நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து நம்ம ரோட்டோரங்களில் வந்து ஒரு வயலட் கலர் பூவோட ஒரு கலைச்செடி இருக்கும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கலைச்செடியில் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பட்டர்ஃப்ளை,
0: சரி,
1: ஸ்ட்ரைப்டு டைகர்னு சொல்லுவோம், ஆரஞ்சு வரியன்கள்னு நம்ம சொல்லுவோம், அந்த பட்டர்ஃப்ளை வந்து அதில் தான் முட்டையிடும். இப்போயுமே நீங்கள் போய் அதில் அந்த செடியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா முட்டைகள் இருக்கும் இலைக்கடியில். அதே மாதிரி அந்த புழுக்கள் ஒரு மஞ்சள் பச்சை வரி வரியாக இருக்கும், அது வந்து அந்த புழு அங்கே தான் இருக்கும். ஸோ இப்படி தாவரங்கள் வந்து அதுக்கு தேவையான தாவரங்கள் சாப்பிட்றதுக்குன்னு தேவையான தாவரங்கள், அதே நேரத்தில் அதோடைய முட்டை பீப்பாக வரக்கூடிய. ஸோ இப்படி வித்தியாசமாக வந்து தாவரங்களை வந்து இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இது கட்டாயம் இருக்கும். அப்போ இதுக்கு தேவையானது தாவரங்கள்.
0: சரி,
1: அப்போ தாவரங்கள் எங்கே அதிகமாக இருக்குது? தாவரங்கள் வந்து நம்ம கலைச்செடியிலேருந்து சொல்லலாம், அதே நேரத்தில் வந்து பெரிய மரங்கள் வரைக்கும். ஸோ எல்லாமே இருக்குன்னா அந்த இடத்துல கட்டாயம் உங்களுக்கு பட்டர்ஃப்ளை இருக்கும். நீங்க கலைச்செடி பார்க்கும்போது

0: மலர் தாவரங்கள் தாத்தா செடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த தாத்தா செடியில் தான் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம வந்து அதிகமாக நம்ம இப்போ பயன்படுத்துறது இல்லை. அதில் வந்து நிறைய மருந்து தாவரமாக அது இருக்குது. அதில் மருந்து யூஸ் பண்ண நிறைய பண்ணும். பட் ஆனால் நம்ம ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா தாத்தா செடி இருக்கும், ட்ரைடாக்ஸ் ப்ரக்குபன்னு சொல்லுவாங்க. அந்த செடியில் அந்த பூவை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கட்டாயம் நீங்கள் பட்டர்ஃப்ளை நிறையா பார்க்க முடியும். ஸோ எங்கெங்கே பூக்கள் இருக்கோ பட்டர்ஃப்ளை, உங்கள் வீட்டுக்கு வந்து பட்டர்ஃப்ளை வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பூத்தாவரங்கள், அது பூ பூக்கூடிய தாவரம் எந்த தாவரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வச்சிங்கன்னா கட்டாயம் வீடு தேடி வந்து கட்டாயம் இருக்கும்.
1: சரி.
0: ஸோ அப்போ மரங்கள் இருந்துச்சுன்னா கட்டாயம் இருக்கும். அப்போ மரங்கள் எங்கெல்லாம் இருக்கும், மரங்கள் வளரக்கூடிய அந்த மண் நல்லா இருக்கணும். அப்போ இயற்கை சூழல் எங்கெங்கெல்லாம் நல்லா இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் உயிரினங்கள் அதிகமாக பார்க்கலாம். எஸ்பெஷலி இந்த பட்டர்ஃப்ளை நீங்கள் நிறைய பார்க்கணும்.
1: இப்போ பறவைகள் எப்படி எடுத்துட்டோம்னா, பறவைகளுக்கு வலசை போகக்கூடிய அந்த தன்மை இருக்கும். பட்டாம்பூச்சிகளும் வலசை போகுமா சார்?
0: கட்டாயம். நிறைய பேருக்கு இது தெரியாத விஷயமா இருக்குது. பட்டாம்பூச்சிகள் வந்து மழைக்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மேற்கிந்திய மலைத்தொடர்லேருந்து கிழக்கிந்திய மலைத்தொடருக்கு வரும். எஸ்பெஷலி தான் நான் சொன்னேன் இந்த செப்டம்பர் மாதம் தென்கிழக்கு தென்மேற்கு அந்த பருவமழை காலங்கள் இருக்கு இல்லையா, அப்போ கோயம்புத்தூரில் நீங்கள் நிறையா பட்டர்ஃப்ளை பார்க்கலாம். ஸோ அங்கேருந்து நம்ம கிழக்கிந்திய மலைத்தொடருக்கு வலசை போகக்கூடிய பட்டர்ஃப்ளை பார்க்கலாம். அதே நேரத்தில் அறிவியல் தரவின்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுடைய மதுரையிலேருந்து ஸ்ரீலங்கா வரைக்குமே வந்து வண்ணத்து பூச்சி வந்து வலசை போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
1: அந்த சிறைகள் வச்சுட்டு இவ்வளோ தூரம் பறக்கும்
0: பறக்க, அதான் இன்னொரு ஆச்சரியமான விஷயம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மொனார்க் பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவோம்.
1: சரி.
0: ஸோ நம்ம ஊரில் இந்த ஆரஞ்சு கலரில் வரி வரியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பட்டர்ஃப்ளை வந்து அமெரிக்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3000 கிலோமீட்டர் வந்து அது வலசை போதும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒரு நான் இப்போ பறவைகள் சொன்னேன், ஒரு 1000 பறவை வலசை போகிற பார்த்துருக்கோம். இதே மாதிரி அதிகளவு எண்ணிக்கை உள்ளைய இந்த மொனார்க் பட்டர்ஃப்ளை வலசை போகிறத வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க.
1: சரி.
0: நிறைய பேர் அதை பார்க்கும் செஞ்சுருக்காங்க. திடீர்னு பார்த்தா மேலே நிறைய பறந்து போகிறது என்னான்னு பார்த்தா அது மொனார்க் பட்டர்ஃப்ளை பறந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் தரப்படி 3000 கிலோமீட்டர் வந்து அது வந்து வலசை போயிருக்கு.
1: கண்டிப்பாக ஒரு ஆச்சரியம் தான். ஏன்னா காட்டினுடைய வேகம் பறவைகள் வந்து சமாளித்து பறந்துடும், அது வந்து ஏரோடைனமிக்ஸ்னு சொல்லுவாங்க. இதுகிட்ட அந்த ஏரோடைனமிக்ஸ் தன்மை இல்லாமல் இருந்தாலும் ஒரு உத்வேகம் கொண்டு பறக்கக்கூடிய பட்டாம்பூச்சி,
0: அதாவது இதில் பறவைகளில் நிறைய பறவைகள் அது அதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த வாட்டர் பேர்ட் தண்ணியில் இருக்கக்கூடிய பறவைகள் தான் வலசை போகும்னு சொல்லுவோம். நம்ம நிறைய அது லோக்கல் மைக்ரேஷன் தான் போகும். ஆனால் வண்ணத்து பூச்சியில் எல்லாமே கிடையாது, ஒரு சில வண்ணத்து பூச்சியில் மட்டும்தான் இந்த மாதிரி வலசை போகிறத வழக்கமாக கொண்டிருக்கு.
1: விலங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைபர்னேஷன் அப்படின்னு ஒரு இருக்கும், பனிக்கால உறக்கம் நீண்டகால உறக்கம் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஹைபர்னேஷன் பட்டாம்பூச்சிகள் மேற்கொள்ளுமா சார்?
0: பட்டாம்பூச்சியோட ஆயுள் காலம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 நாள் நார்மலாக இருக்கக்கூடிய சைஸில் இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சிகள், கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சிகள் ரொம்ப ரேராக வந்து சில மாதங்கள் இருக்கும்.
1: சரி.
0: ஸோ அதோடய லைஃப் சைக்கிளே இவ்வளோதான்,
1: கம்மி தான்.
0: ஸோ அப்போ ஹைபர்னேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறது குளிர்கால தூக்கம் அல்லது கோடைகால தூக்கம்ன்றது என்னென்னா அதுக்கு தேவையான சுற்றுச்சூழல் இல்லாத பட்சத்தில் அது வந்து உறக்கத்துக்கு போகும்.
1: அதை நம்ம பார்க்க முடியும்,
0: பார்க்க முடியும். பட் பட்டாம்பூச்சிகள் வந்து அது தேவையில்லாத சூழல் வந்து அதுக்கு இருக்கக்கூடிய பாதி, ஏன்னா மரங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கோடைகால தூக்கம் அது குளிர்கால தூக்கம்லாம் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆர்க்டிக் அண்டார்க்டிக் அதிகளவு பனி இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல திடீர்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் பயங்கரமான குளிர் இருக்கும், எல்லாமே மூடி இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் வந்து பட்டர்ஃப்ளை கிடையாது.
1: சரி.
0: ஆர்க்டிக் அண்டார்க்டிக் அந்த மாதிரி இடத்துல. அதே மாதிரி தார்பான் இப்போதான் நான் சொன்னேன், 29 டிகிரி சென்டிகிரேட்
1: அதோடைய இருக்காது,
0: 29 டிகிரி சென்டிகிரேட் அது உகந்த வெப்பநிலை.
1: சரி.
0: ஸோ அப்போ டிராபிக்கல் கண்ட்ரீஸில் மட்டும்தான் வந்து இதோடைய நம்பர் வந்து அதிகமாகவே இருக்கும். அதிக வெப்பநிலை டெல்லி பார்க்கலாம், 40 டிகிரி சென்டிகிரேட் பார்க்குறோம். ஸோ அங்கே வந்து பட்டர்ஃப்ளை வந்து இப்போ இந்த சூழலில் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ அப்போ தான் வந்து என்ன ஆகுதுன்னா, எந்த இடத்துல அதுக்கு தகுந்த சூழல் வெப்பநிலை இருக்கோ அந்த இடத்துல இது வந்து சர்வைவலாக இருந்துகிட்டே இருக்கும், மிச்ச இடத்துல குறைவாக தான் இருக்கும்
1: இருக்கும்.
0: ஸோ இது வந்து குளிரத்த பிராணின்னு சொல்கிறோம். அதோடைய பரவல் அப்படின்னு சொல்கிறது ஒரு மாதிரி ரெஸ்ட்ரிக்டடு தான்.
1: இப்போ வந்து பட்டாம்பூச்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு காலத்தில் அதிகமான எண்ணிக்கை, இப்போ சின்ன பிள்ளையெல்லாம் நான் கூட பார்த்துருக்குறேன், இந்த தும்பை பூவெலாம் சொல்லுவாங்க. ஒரு இப்போ மழை பெஞ்சு முடிஞ்சோடனே அவ்வளோ பட்டாம்பூச்சி எங்கேருந்து கிளம்பி வரும்னு தெரியலை. ஆனால் இப்போது அந்த எண்ணிக்கையான பட்டாம்பூச்சிகளை வந்து பார்ப்பதற்கு அரிதாக இருக்குது. இந்த டிக்ரீஸ் இந்த நிலைக்கு என்ன சார் காரணம்?
0: அதான் சுற்றுச்சூழல் வந்து அதுக்கு

0: தகுந்ததா இல்லாமல் இப்போ மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு மெயினான காரணம் என்னன்னு பார்க்கும்போது நம்மளை தான் சொல்லணும், மனிதர்கள் தான். பட்டாம்பூச்சியருக்கு உணவு வந்து பூக்கள், பூக்கள் இருக்கக்கூடிய தேன். ஸோ தேன் எடுக்க தான் அது போகுது. பட் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல வந்து பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து வச்சுருக்கோம். ஸோ அப்போ பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து வச்சுருக்கிற நேரத்தில் அது வந்து அதை வந்து என்ன செய்யும், அது அந்த ஸ்மெல் வந்து அதை விரட்டி விடும். சப்போஸ் அதை மீறி அது சாப்பிடும்போது அந்த பூச்சிக்கொல்லியினால் அந்த அவருடைய எண்ணிக்கை குறையிறதுக்கு, ஏன்னா இது இதோடைய எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 15 நாள் தான் அதோட வாழ்க்கை சுழற்சியே. ஸோ அப்போ அந்த நேரத்தில் வந்து நம்பர் குறையிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஒரு பட்டர்ஃப்ளை வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு அதோடைய லைஃப் சைக்கிளில் வந்து ஒரு 100 முட்டை இடலாம். அப்போ அந்த 100 முட்டையும் வந்து அடுத்த பருவத்துக்கு மாறக்கூடிய சூழல் இருந்தது அப்படின்னா கட்டாயம் வந்து எண்ணிக்கை வந்து அதிகமாக தான் போகும். ஸோ இது மெயினாக வந்து இதுதான் காரணம், நம்ம பூச்சிக்கொல்லிகள் இருக்குது. அடுத்து வந்து அதுக்கு தேவையான நகரமயமாக்கல் அப்படின்றதில் நம்ம மரங்களில் வெட்டிடுறோம். நம்ம அதுக்கு தேவையான பூச்செடிகள் புல்லுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பூச்சிகளுக்கு வந்து சில வனத்து பூச்சிகள் வந்து புல்லில் இருக்கும். நம்ம இப்போ புற்கள் வந்து அதிகமாக நம்ம வச்சுக்கிறதே கிடையாது. ஸோ இப்படி நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நிறைய அதோடைய வாழிடங்கள் நிறையா நம்ம அழிச்சிட்டு வர்றதுனால அது வந்து இருக்கக்கூடிய சூழல் இல்லை. அப்போ இந்த இடத்துல இல்லாமல் எந்த இடம் நல்லா இருக்கோ அந்த இடத்துக்கு அது போகக்கூடிய சூழல் ஆகுது. எஸ்பெஷலி நீங்கள் மழைக்காலத்தில் அதோடைய நம்பர் இருக்கிறதுக்கு காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, மழைக்காலத்தில் தான் வந்து உங்களுக்கு தாவரங்கள் செழிப்பாக இருக்கும், செடிகள் நிறையாவும் இருக்கும். நேற்று வரைக்கும் நம்ம ஏரியா காஞ்சி போன மாதிரி இருக்கும். மழை விழுந்த ஒரு 3 நாளில் பார்த்தீங்கன்னா என்ன செடி அந்த இடத்துல இருக்குன்னு நமக்கே தெரியாது, நிறைய செடி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த செடிகளில் இருக்கக்கூடிய இலைகளை சாப்பிடக்கூடிய புழுக்கள், அதே மாதிரி அந்த அதில் இருக்கக்கூடிய பூக்களை இருந்து தேன் எடுக்கிறதுக்கு, அதனால தான் வந்து இந்த மழைக்காலத்தில் நீங்கள் அதிக அளவு இதை பார்க்க முடியுது.
1: ஒரு புழு அந்த ஒரு பட்டாம்பூச்சியை மாறுவதற்கு எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கணும் சார்?
0: முட்டையிலேருந்து வர்றது வந்து 5 to 10 நாளில் வரும்.
1: சரி,
0: முட்டையிலேருந்து வர்றது. அடுத்து கம்பளி பூச்சி வந்து 2 to 4 வாரம். கம்பளி பூச்சி, அதாவது கம்பளி பூச்சி என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு அறிவியல் பூர்வமாக 1st instar 4th instar 5th instar larva, அதாவது டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து புழு சின்னதாக இருக்கும்.
1: சரி,
0: ஒரு 2 நாள் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா புழுவோட சைஸ் கூடும். ஏன்னா அதோடைய சாப்பாடு இலையை தான் சாப்பிடும், நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கும்.
1: சரி,
0: ஏன்னா நிறைய சாப்பிட்றதுக்கு காரணம் என்ன, அடுத்து வந்து பீப்புள் ஸ்டேஜ் போகும். ஸோ பீப்புள் ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10-15 நாட்களில் கூட்டில் இருக்கும். ஸோ அப்போ பீப்புள் ஸ்டேஜில் அது உள்ளே உருமாறணும், அதுக்காக தான் வந்து அந்த புழு இருக்கக்கூடிய இதில் வந்து நிறையா சாப்பிடுது. அடுத்து வந்து இது டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 45 days வந்து உங்களுக்கு அதை முட்டையில் இருந்து வரக்கூடிய விஷயம். ஸோ முட்டையிலேருந்து புழு, புழுலேருந்து அந்த 5 instar larva, அப்புறம் பீப்புள் ஸ்டேஜில் 15 நாள். ஸோ ஒரு 40 நாள் கிட்ட வந்து அதோடைய முழு பருவம் அடைந்த வண்ணத்து பூச்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு 15-20 நாள் அதோடைய லைஃப் டைம் இருக்கும்.
1: இருக்கும்,
0: அதாவது முத நான் 15 நாட்கள் சொன்னது அடல்ட் பட்டர்ஃப்ளை, முழுசாக இருக்கக்கூடியது அது வந்து இவ்வளோ நாள் இருக்கு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா முட்டையிலேருந்து எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 60 நாள் மினிமம் அதோடைய வளர்ச்சி
1: இருக்கும். இப்போ வந்து பட்டாம்பூச்சிகளுக்கு ஒரு தேன் உணவு, இல்லை அந்த புழுக்கு வந்து ஒரு இலை உணவு. ஆனால் உயிரியல் அந்த ஃபுட் வெப்னு சொல்லுவாங்க, பட்டாம்பூச்சிகள் எதுக்கு உணவாக மாறும்?
0: ஸோ உணவு சங்கிலி நம்ம எடுத்துக்கும்போது தாவரத்திலேருந்து தாவர பச்சினி, மாமிச பச்சினி அப்படின்னு போகும். ஸோ இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய இந்த பட்டாம்பூச்சி அதோடைய எப்படி உயிர் வாழுது, நம்பர் கம்மின்றது யோசித்தோம். பட் அது எதுக்காக உயிர் வாழுது, இயற்கையில் வந்து அது உணவு சங்கிலியில் இருக்குது. அதை சாப்பிடக்கூடியது பார்த்திங்கன்னா பறவைகள், பல்லி, அதே மாதிரி சிலந்தி. ஸோ இதெல்லாம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா இந்த பட்டாம்பூச்சியை உணவாக உட்கொள்ளும். அப்போ இந்த பட்டாம்பூச்சி இல்லைன்னா இந்த மிருகங்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவு வந்து குறைஞ்சிரும். ஸோ அப்போ வந்து அந்த மிருகங்களை வந்து ஒரு ஆல்டர்னேட் அனதர் இன்னொரு சாப்பாடை தேடி போகும். ஆனால் அப்போ வந்து இதனால தான் வந்து இந்த உணவுச்சங்களை அறுபட்டுறதுனால தான் பல்லுயிர் பெருக்கம் அப்படின்றது வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. திடீர்னு நம்ம யோசிக்கலாம், அப்போ நீங்கள் சாப்பிட்றதுனால இதோடய எண்ணிக்கை குறைஞ்சி போயிடும் இல்லையா அப்படின்றது. ஸோ அதையே வந்து தகவமைப்பு பண்ணிக்கிறது, அதாவது சாப்பிட விடாமல் என்ன பண்ணணும். இப்போ நான் ஒரு ஆரஞ்சு பட்டர்ஃப்ளை பற்றி சொன்னேன் நான், ஓகே. அது வந்து நம்ம அந்த வயலட் கலர் எருக்கஞ்செடி, அது அந்த எருக்கஞ்செடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உடைச்சோன்னா அந்த பால் வரும் உங்களுக்கு. அது வந்து ஒரு நச்சு செடின்னு கூட நம்ம சொல்லுவோம். அதை வந்து எந்த ஏதாச்சும் முருகன் சாப்பிட்றதுக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதை சாப்பிட்டதே கிடையாது. ஆனால் அதில்

0: அந்த ஆரஞ்சு கலர் பட்டர்ஃப்ளை வந்து முட்டையிடும், அதுதான் அவர்களுக்கு லார்வா வந்து அந்த இலையை தான் சாப்பிடும், அந்த இலையை தான் சாப்பிடும். ஆனால் அப்போ அதுக்கு நச்சு என்ன ஆகுது, நச்சு வந்து நச்சுத்தன்மையை வந்து அதுக்கு வராது. ஸோ இதில் முழுமையடைந்த பட்டர்ஃப்ளை அந்த வண்ணத்து பூச்சி ஏதாச்சும் ஒரு பறவை இதை சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கு வந்து கசப்பு தன்மை இருக்கும். இப்போ நம்ம கருணக்கிழங்கு கசப்பாக இருக்குன்னு என்ன செய்வோம், கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ ஒரு தடவை வந்து இந்த ஆரஞ்சு கலர் பட்டர் வண்ணத்து பூச்சி அந்த பறவை சாப்பிட ட்ரை பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த கசப்புத்தன்மை, இந்த கசப்புத்தன்மை வந்தது வந்து இந்த எருக்கஞ்செடினால. ஸோ அதனால அது வாழ்க்கையில் அதை சாப்பிடவே சாப்பிடாது. ஸோ இந்த மாதிரி நிறையா எஸ்கேப் மெக்கானிசம். சில பட்டர்ஃப்ளையும் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கண்ணு மாதிரி இருக்கும் பார்க்கறது. ஸோ இப்படி அதோடைய உருமாற்றத்து அந்த கலர் ப்ரொடக்ஷனு அந்த வடிவங்கள்னால நிறைய உயிரினங்கள் வந்து தப்பிக்கிறதுக்கும் இது அடாப்டேஷன் வந்து
1: வண்ணங்கள் அந்த கண் மாதிரி பார்த்தா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும் வரக்கூடிய பறவை இனங்கள் இல்லையா,
0: இதனால அது தன்னை பாதுகாத்துக்குது.
1: இயற்கையாகவே கொடுத்த ஒரு தற்காப்பு அப்படின்னு சொல்லலாம் அந்த விஷயத்தை. விலங்குகள் அப்படின்னா அதுக்கு ஒரு சரணாலயங்கள் இருக்கும், இல்லை சில பறவைகள் அப்படின்னா அதுக்கு ஒரு சரணாலயங்கள் இருக்கும். பட்டாம்பூச்சிகளுக்கு சரணாலயங்கள்,
0: பட்டாம்பூச்சிகளுக்கு நிறையா இருக்குது. இப்போ நம்ம பக்கத்துலன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் பன்னர்கட்டான்னு சொல்லுவாங்க, அடுத்து வந்து நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமாக திருச்சியில் ஸ்ரீரங்கம்.
1: சரி.
0: ஸோ இதை வந்து 2016 ஸ்டார்ட் பண்ணதுன்னு நினைக்கிறேன், ஜெயலலிதா அவர்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுதான் இந்த பூங்கா தான் வந்து ரொம்ப பெரிய வண்ணத்து பூச்சி, வண்ணத்து பூச்சிக்காக மட்டுமே இது பண்ணப்பட்டது. ஏகப்பட்ட அதுக்கு தேவையான பூச்செடிகள் மரங்கள் எல்லாமே இருக்குது. நாங்கள் வந்து கல்லூரியிலேருந்து போகும்போது நாங்கள் ஒரு 125 வகை பட்டாம்பூச்சிகளை இங்கே வந்து நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் வண்ணத்து பூச்சிகள் அதிகமாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா கட்டாயம் வண்ண வண்ண வண்ணத்து பூச்சிகள் நீங்கள் பார்க்காத கலரெல்லாம் வந்து நீங்கள் அங்கே பார்க்க முடியும். சின்னதாக இருந்ததுலேருந்து பெரியதாக இருக்கிறது வரைக்குமே இருக்குது.
1: இப்போ வண்ணங்கள் பார்க்குறப்ப நம்மளுடைய எண்ணங்கள் வந்து ரொம்ப செழுமையாகவும் இளமையாகவும் இருக்கும் அப்படின்றது உன்னதமான விடயமும் கூட. பட்டாம்பூச்சியை வந்து பார்ப்பது சிறிதாக இருந்தாலும் அதை பற்றிய தகவல்கள் வந்து நம்மளை மிகவும் பிரமிக்க வைக்க செய்கின்றன அப்படின்றது ஒரு விஷயம். இந்த நிகழ்ச்சி மூலமாக நேயர்கள்கிட்ட நம்ம சொல்ல விளைவது, நம்மளை சுற்றிருக்கக்கூடிய அந்த இயற்கையை நம்ம அன்றி வாழ்ந்தால் மட்டும்தான் நம் வாழ முடியும் அப்படின்ற ஒரு உன்னதமான ஒரு விஷயத்தை, அது பட்டாம்பூச்சிகளுக்கும் நம்ம வந்து மதிப்பு கொடுக்கணும். ஏன்னா அது ஒரு உயிரினம், அந்த உணவுச் சங்கிலியில் அது முக்கியமான இருக்குது. உணவுச் சங்கிலி அறுந்து போச்சுன்னா நமக்கும் உணவு கிடைக்காது அப்படின்ற மிகப்பெரிய ஒரு உன்னதமான தகவல்கள். இன்றைக்கி நம்மளுடைய நிலையத்திற்கு வந்திருந்த அமெரிக்கன் கல்லூரியின் விலங்கியத்துறை பேராசிரியர் எம் ராஜேஷ் அவர்கள் நிறையா தகவல் நமக்காக சொல்லியிருக்கிறாங்க. பட்டாம்பூச்சிகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு சுருக்கமாக, இந்த பட்டாம்பூச்சியோடைய இன்றியமையாததை வந்து ஒரு முத்தாய்ப்பாக ஒரு ரெண்டு வரிகளை சொல்லிடுங்க சார்.
0: பட்டாம்பூச்சிகள் ஏன் பாதுகாக்கணும், ஏன் இருக்கணும் அப்படின்ற ஒரு நினைவு இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. காரணம் என்னென்னா அது பண்ணக்கூடிய முக்கியமான வேலை மகரந்த சேர்க்கை. அந்த மகரந்த சேர்க்கை நம்ம சாப்பிடக்கூடிய மூணு உணவில் ஒரு உணவு கட்டாயம் வந்து இந்த வண்ணத்து பூச்சி மூலமாக தான் வந்திருக்கு. மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தேனீக்கள் பட்டாம்பூச்சிகள் இது ரெண்டு சேர்த்து நம்மளுடைய உணவில் 75% கிராப்ஸ் அதாவது உணவு தானியங்கள் வந்து இந்த பூச்சிகள் மூலமாக தான் பூ வந்து காயாகுது, அது மூலமாக நமக்கு உணவாக கிடைக்கிறது. ஸோ அப்போ இப்பேற்பட்ட இந்த வண்ணத்து பூச்சி இனங்களை நமக்கு உணவு தரக்கூடிய அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய உணவை நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். வண்ணத்து பூச்சியில் இல்லைன்னா இந்த உணவு உற்பத்தி வந்து தடைப்படும். அதனால் நம்ம வந்து இந்த வண்ணத்து பூச்சி இனங்கள் மற்றும் மிச்ச பூச்சி இனங்களையும் நம்ம வந்து ஒரு உதாசீனப்படுத்தாமல் அதையும் நம்ம பாதுகாக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும்னு நான் இந்த நிதானத்திலேயே நான் கேட்டுக்கிறேன்.
1: ரொம்ப நன்றி சார். நிலையத்திற்கு வந்து பட்டாம்பூச்சிகள் பற்றின அறிவியல் பூர்வமான தகவல்களையும் இயற்கைக்கு பட்டாம்பூச்சிகள் செய்து வரக்கூடிய உதவிகளையும் தெளிவாக நம்முடைய நிகழ்ச்சியை வாயிலாக தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது படப்பட பட்டாம்பூச்சி நேர்முகம். பங்கேற்றார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் அவர்கள். உடன் உரையாடினார் எஸ் கார்த்திகை தீபன். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய அறிவியல் மின்னல்.

0: Foreign ministers of India, Australia, Japan and US to participate in Quad meeting in New Delhi tomorrow. IMD forecasts severe heatwave conditions over Haryana, Delhi, Punjab, Uttar Pradesh and Rajasthan during next 2 to 3 days. And in wrestling, Indian grapplers Vicky and Akshay Dhere clinch gold in men's freestyle category at Asian Under 23 Championships in Vietnam. That's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் பட்டய கணக்காளர் படிப்பு மற்றும் அதற்கான வாய்ப்புகள் குறித்து இந்திய பட்டய கணக்காளர் பயிற்சி நிறுவனத்தின் கன்சல்டன்ட் டீன் திருமதி விஜயலட்சுமி மற்றும் அந்நிறுவனத்தில் பயின்று அகில இந்திய அளவில் 4ஆம் இடம் பெற்று தேர்ச்சி பெற்ற திருமதி அர்ச்சனா தேவி ஆகியோர் நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார்கள். வணக்கம் மேம்.
4: வணக்கம்.
5: வணக்கம்
3: அர்ச்சனா தேவி. பட்டய கணக்காளரானது எப்படி, உங்களுடைய அறிமுகம் பத்தி சொல்லுங்க மேம்.
4: ஆக்சுவலி இன்ஸ்பிரேஷனா இருந்தது எங்க அப்பா தான். அவங்கள சிஏவா பாத்திருக்கேன் நானு, பிராக்டிஸ்ல இருந்திருக்காங்க. ஆனால் 11th நான் அக்கவுண்ட்ஸ்னு அந்த சப்ஜெக்டை பார்த்த உடனே ஒரு முதல் காதல்னே சொல்லலாம். அவ்வளோ பிடிச்சிருந்தது, அக்கவுண்ட்ஸுங்கிற கான்செப்டும் பிடிச்சிருந்தது, அதை ஒரு சப்ஜெக்டாகவும் ரொம்ப கனெக்ட் ஆச்சு எனக்கு. அது ஏன்னு எனக்கு தெரியல. 12th முடித்த உடனே ஃபவுண்டேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி எக்ஸாம் எழுதியாச்சு. அண்ட் சர்ப்ரைசிங்லி ஆல் இண்டியா 13th ரேங்க் வந்துச்சு எனக்கு ஃபவுண்டேஷனில். ஸோ இன்னொரு உத்வேகம், நம்ம வந்து கரெக்டான இதில் தான் இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இன்னும் எஃபோர்ட் போட்டு படித்தேன். இன்டர்ல 26th ரேங்க். ஸோ எல்லாரும் என்ன சொன்னாங்க, சரி 13 வந்துச்சு, 26 வந்துருச்சு, அடுத்து ஃபைனலில் டபுள் ஆகி 52 வந்துடுவோம் போல் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க கிளாஸ் போகும்போதெல்லாம். இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கும்போது அது கஷ்டமாக தெரியல. ஸோ ரொம்ப ஆசையாக படித்தேன். அண்ட் ஃபைனலில் ஆல் இண்டியா 4th ரேங்க் வந்துச்சு, விச் வாஸ் லைக் அ சூப்பர் சர்ப்ரைஸ் எனக்கு. அண்ட் லா பேப்பருமே எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு படித்த ஒரு சப்ஜெக்ட், இந்தியாவிலே பெஸ்ட் ப்ரெசன்டட் லா பேப்பர் அப்படிங்கிற ஒரு ரெக்கக்னிஷனும் எனக்கு கிடச்சிது. ஸோ அது இன்னொரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு தான் ஐ வென்ட் இன் டு எங்கள் இன்ஸ்டியூட்லேயே கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் நடந்துச்சு, ஒரு கார்ப்பரேட்டில் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அப்படி என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு.
3: ரொம்ப ஷார்ட்டாக ஆனால் ஸ்வீட்டாக சொல்லிட்டீங்க உங்கள் ஜேர்னி வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத. மேம் கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன், விஜயலட்சுமி மேம் கிட்ட, இப்படிப்பட்ட ஒரு பட்டய கணக்காளரை உருவாக்குறதுல உங்களுடைய பங்களிப்பு என்ன மேம்?
5: நான் வந்து இப்போ கரண்டாக கன்சல்டன்ட் டீன் ஆஃப் எஸ்ஐஆர்சியாக இருக்கேன். ஸோ என்னோட பேசிக் பங்களிப்பு எப்படிங்கிறது, என்னோட இன்ஸ்டிடியூட்டோட கைட்லைன்ஸ் படி நான் என்ன பண்ணணுமோ அதை நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற அந்த நிறுவனம் வந்து, இது ஒரு ஸ்டாச்சுட்ரி பாடி. அது 1949 நிறுவப்பட்ட ஒரு ஸ்தாபனம். அது வந்து அப்போதுலேருந்து 1949 எப்படி சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இருக்கோ அதே மாதிரி சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனை தான் நாங்கள் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸப்ட் தட் டெக்னாலஜி பேஸ்டு சப்போர்ட்லாம் நிறைய வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஏஐன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் எங்களோட ஐசிஐயில் ஒரு பார்ட், ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங்லேயும் இருக்குது, மெம்பர்ஸ் லேர்னிங்லேயும் இருக்குது. இப்போ பர்டிகுலராக ஐசிஐ என்ன பண்ணுதுன்றதை நான் சொன்னேன்னா, தனிப்பட்ட ரோலே எதுவுமே கிடையாது, இட்ஸ் அ கலெக்டிவ் ரோல். ஸோ ஐ வுட் லைக் டு ப்ரிஃபர் மோர் ஆன் ஸ்பீக்கிங் அபவுட் வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஐசிஐ டுவர்ட்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 11 lakh ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஆல் ஓவர் தி கண்ட்ரி. இப்போ தமிழ்நாடுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 92,000 அப்ராக்சிமேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க. இது வந்து February 2026 டேட்டா. இப்போ அப்டேட்டட் டேட்டா வந்து இப்போ போர்டு எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்துட்டு ஜூலை மாதம் அப்ராக்சிமேட்லி நம்மளுக்கு அப்டேட்டட் டேட்டா கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸை ஏன் நம்ம கொண்டு வரோம், அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து கிராஜுவேஷன் முடிச்சுட்டு தான் சிஏ படிக்கலாங்கிற ஒரு மெத்தட் இருந்தது. அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டே நம்ம சேர்க்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு மோர் ப்ரொக்ரெசிவ், மோர் அம்பிஷியஸ் அண்ட் மோர் கேப்பபிளாக இருக்காங்க.
3: மேம், சிஏ கோர்சஸை பற்றி முதல்ல டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்லிவிடுங்க மேம்.
5: சிஏ வந்து 3 levels மேடம், சிஏ ஃபவுண்டேஷன், சிஏ இன்டர்மீடியட், சிஏ ஃபைனல். இந்த சிஏ ஃபவுண்டேஷனுங்கிறது ஒரு என்ட்ரி லெவல் மாதிரி, ஃபவுண்டேஷன் ஒன்னே புரிஞ்சுக்கலாம் நீங்கள். இது வந்து என்னென்னா 10th ஸ்டாண்டர்ட் முடித்தவங்க இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். எக்ஸாம் எழுதுறதுங்கிறது 12th எக்ஸாம் பாஸ் வந்தோடனே தான் அவங்க வந்து அந்த எக்ஸாம் எழுத முடியும். 4 subjects இருக்குது: அக்கவுண்டிங், பிஸ்னஸ் லாஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், எக்கனாமிக்ஸ். இதில் வந்து 2 subjects வந்து டிஸ்கிரிப்டிவ், 2 subjects வந்து எம்சிக்யூ சாய்ஸ் மாதிரி.

0: ஸோ முதல் ரெண்டு பேப்பர் 3 ஹவர்ஸ், அடுத்த ரெண்டு பேப்பர் 2 ஹவர்ஸ். ஸோ இந்த 4 பேப்பருக்கு ஆவரேஜாக அவங்க வந்து 200 வாங்கணும். ஓகேங்களா? பாஸ் பர்சன்டேஜ் 40. இதுதான் வந்து என்ட்ரி லெவல் ஃபவுண்டேஷனோட ரூல்ஸு. ஸோ இது வந்து 12th முடித்தவங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையவே கிடையாது. இதை பாஸ் பண்ணோடனே உடனே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இன்டர்மீடியட்க்கு ரெஜிஸ்டர் பண்ணும். இங்கே ஃபீஸ் வந்து அந்தந்த லெவலுக்கு தான் வாங்குவோம். ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணால் தான் இன்டர்மீடியட்க்கு வாங்குவோம், ஏற்கனவே நான் அதை சொல்லியிருக்கேன். ஸோ இன்டர்மீடியட் வந்து 6 சப்ஜெக்ட்ஸ், இட்ஸ் இஸ் மேட் ஆஃப் 2 குரூப்ஸ், ஒரு குரூப்பில் 3 சப்ஜெக்ட். ஸோ 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ என்னெல்லாம் படிப்பாங்க, அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங் படிப்பாங்க, டாக்ஸேஷன் படிப்பாங்க, ஆடிட்டிங் படிப்பாங்க, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் படிப்பாங்க, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அவங்க படிப்பாங்க அதில். ஸோ ஒரு குரூப்பாக வந்து பாஸ் பண்ணோன்னா அவங்க 150 மார்க் வாங்கியிருக்கணும். அகெயின் மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் 40, டோட்டலாக வந்து 150 வாங்கணும். குரூப்பாகவும் எழுதலாம், 2 குரூப்பை சேர்த்தும் எழுதலாம். 2 குரூப் சேர்த்து எழுதினாங்கன்னா 300 out of 600 வாங்கியிருக்கணும். ஸோ ஒன்றுத்தில் ஜாஸ்தி ஒன்றுத்தில் கம்மி வாங்கிட்டு ஃபைனலாக 300, மினிமம் பாஸ் 40 இருந்தால் இன்டர்மீடியட் கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு ஸ்டடி பீரியட் வந்து 8 மந்த்ஸ். ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து 8 மந்த்ஸ் முடித்தோன்னா அவங்க இந்த எக்ஸாமை எழுதலாம். ஸோ இது வந்து ஃபவுண்டேஷன் லெவல்லேருந்து இன்டர்மீடியட் வரவங்களும் இந்த எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. காலேஜில் முடிச்சுட்டு ஆர் காலேஜோட 4th செமஸ்டர் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கரெக்டாக காலேஜ் முடித்தவுடனே இமீடியட்டாக வர எக்ஸாமில் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ நிறைய இருக்காங்க. ஸோ இது வந்து பேரலல் என்ட்ரி மாதிரி. இன்டர்மீடியட் முடிக்கிறாங்க, அடுத்தது வந்து ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணிடுவாங்க. அன்இன்டரப்டட் ஆர்டிகல்ஷிப் 2 இயர்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஐடிடி கோர்ஸ் முடிச்சுடுவாங்க. அடுத்தது பேரலலாக ஸ்பாம் எக்ஸாம்ஸ்னு ஒன்று இருக்குது, அதில் 4 பேப்பர். அந்த 4 பேப்பர் எழுதுவாங்க, செட் ஏ, செட் பி, செட் சி, செட் டி. இது எப்படின்னா இன்ஸ்டிடியூட்டில் போய் வெப்சைட்டில் அவங்க லாகின் பண்ணி ஆன்லைனாக படித்து ஆன்லைனாக எக்ஸாம் எழுதணும். கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும், ரொம்ப ஈஸி. இதை படிச்சுட்டு பேரலலாக ஃபைனலுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனல் எவ்வளோ பேப்பர்ஸ், அகெயின் 6 பேப்பர்ஸ். ஸோ இந்த 6 பேப்பர்ஸ் வந்து ஆர்டிகல்ஷிப் முடிச்சுட்டு 6 மாதம் கழித்து அந்த எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. ஸோ டோட்டலாக 20 பேப்பர் மேடம். ஓவர் அ பீரியட் ஆஃப் 3.5 இயர்ஸ் தே ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர்.
1: ஸோ 20 பேப்பர்ஸ் 3.5 இயர்ஸ் தான் டியூரேஷன்,
0: மேக்ஸிமம் 4 இயர்ஸ்னு வச்சுக்கலாம் நீங்கள்.
1: இது வந்து ஈக்குவலன் டு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம்.
0: ஈக்குவல் மோர் தென் அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் மேடம், ஏன்னா இட் இஸ் ஈக்குவல் டு போஸ்ட் கிராஜுவேஷன் ஒன்ஸ் யூ கம்ப்ளீட்.
1: ஒரு இன்டகிரேட்டட் கோர்ஸ் மாதிரி அப்படியும்
0: சொல்லலாம்.
1: இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு மேம். ஃபர்ஸ்ட் ஒரு மித் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட் அப்படிங்கிறது. இன்னொன்னு, ஒன்ஸ் வந்து நம்ம அதுல வந்து ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா அதுல வந்து பாஸ் பண்றது கஷ்டம், எல்லா பேப்பர்ஸும் எழுதும் என்னென்ன சொல்றாங்க,
0: கரெக்ட்.
1: இதை பத்தி ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கலாம்.
0: நாங்களும் நிறைய பேரண்ட்ஸ் வரும்போதும் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போதும் இந்த ஆங்ஸைட்டியை வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. பேசிக்காக சேலஞ்சிங் கோர்ஸ் தான் இது, ஏன்னா ஃபைனலாக உங்களுக்கு வந்து உங்களோட சிக்னேச்சர் இஸ் கோயிங் டு பி ஸோ வேல்யூபிள் இல்லையா. ஸோ சேலஞ்சிங்காக தான் இருக்கும், பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு அட்டஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஆடிட் ஃபங்க்ஷன்ஸ், அஷூரன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், இந்த 3 ஃபங்க்ஷன்ஸும் ஸ்டாச்சுட்ரியாக நம்ம பண்ணும்போது, அதுவும் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் நம்ம சிக்னேச்சரை ட்ரஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த எக்ஸாம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும், பட் இம்பாசிபிள் கிடையாது. ஸோ கன்சிஸ்டன்ட் ப்ரிப்பரேஷன், பர்சீவரன்ஸ் தான் இதுக்கு முக்கியம். இதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தெரியறது இல்லைன்னா, ஒரு பேப்பர் போயிடுச்சுன்னா 3 பேப்பர் எழுதணுங்கிறது ஜெனரிக்காக கரெக்ட். ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 60 மார்க்ஸ் மேலே ஒரு சப்ஜெக்ட் வாங்கினாங்கன்னா அதுக்கு அவங்க எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ தெர் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹாவ் டேக்கன் எக்ஸம்ஷன்ஸ் ஃபார் 3 பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 2 பேப்பர் பாஸ் பண்ணிடுவாங்க 60க்கு மேலே வாங்கி, ஒரு பேப்பரில் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு போயிருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு பேப்பரை மட்டும் எழுதி அந்த குரூப்பை கிளியர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ இது இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல் லெவல்ஸில் இந்த ஃபெசிலிட்டி இருக்குது, வேர் த ஸ்டூடெண்ட் கேன் கிளைம் எக்ஸம்ஷன் ஃபார் மார்க்ஸ் ஸ்கோர்ட் அபவ் 60 இன் எனி பர்டிகுலர் சப்ஜெக்ட்.
1: இப்போ ஃபவுண்டேஷன் லெவலில் இப்படி ஒரு ஆப்ஷன்
0: கிடையாது,
1: அதை வந்து ஃபுல்லாக கிளியர்
0: பண்ணி, ஆமாம், ஃபுல்லாக கிளியர் பண்ணி 200 மார்க்ஸ் வாங்கணும்.
1: ஆஷ்னா மேம், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், மேடம் வந்து சொன்னாங்க என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் வந்து தேவை, எப்படிலாம் வந்து எந்த லெவலில் இருந்து வரணும், என்னென்ன லெவல்ஸ் இதில் இருக்குது, எக்ஸாம்ஸு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை எந்த வயசுலேருந்து தொடங்கினீங்க, உங்கள் அப்பா தான் வந்து உங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்தார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, எந்த வயசில் உங்களுக்கு அந்த ஸ்பார்க் இருந்துச்சு?
2: 11th சொன்ன மாதிரி அக்கவுண்ட் சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு எங்கள் ஸ்கூல் டீச்சர் வந்து மொதல் பாடம் எடுத்தார்ல, அதில் விழுந்தவ தான் நான். ஸோ அக்கவுண்ட்ஸு தான் என் லைஃப்பில் கொஞ்சம் ட்ராவல் அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டேன் அந்த டேலேருந்து, இட் ஆல் ஸ்டார்ட். பட் ப்ரிப்பரேஷன்னு பார்த்தா என்னோட பர்சனல் வியூ, இப்போ ஸ்கூல் முடித்தா என்ன நினப்போம் நம்ம, ஓகே ஸ்கூல் முடிஞ்சிருச்சு இனிமேல் ஃபன்னு தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். டெய்லி படிக்க வேண்டாம், ஹோம்ஒர்க் இருக்காது, டெஸ்ட் இருக்காது, செல்ஃப் லேர்னிங்கிற கான்செப்ட்குள்ளே போயிடுவோம். அதாவது செல்ஃப் டிசிப்ளின். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்

0: நான் சொல்கிறேன், நான் என்ன பண்ணேன் பிகாஸ் ஹவு ஐ ஸ்கோர்ட் அப்படிங்கிற பேஸிஸில் ரொம்ப ஓப்பனாக ஆனஸ்டாக ஐ ஹாவ் டு டெல். ஸ்கூலில் நான் எப்படி படித்தேனோ டெய்லி பேஸிஸில் டெய்லி பாடங்களை அன்னன்னைக்கு சாயங்காலமே உட்காந்து படிக்கிறதா இருக்கட்டும், போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் கொடுக்குற மெட்டீரியல் மாதிரி அதுதான் ஹோலி பைபிள், தட் இஸ் த ஃபைனல் எண்ட் டு எண்ட். அதை படித்தாவே ஈஸியாக கிளியர் பண்ணிடும். டஃப் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த இதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். இது வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னாவே சேலஞ்சிங்காக இருக்குங்கிறது நான் அப்சல்யூட்லி ஒத்துக்கிறேன். பட் எண்ட் டு எண்ட் நீங்கள் படிச்சிங்க வித் சேம் கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின், கமிட்மெண்ட் ஆஸ் ஸ்கூல். நீங்கள் வேறு எதுவும் புதுசாக பண்ண வேண்டாம். ஸ்கூலில் என்ன பண்ணீங்களோ டெய்லி படிக்கிறது, அதை பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக யுல் பி ஏபிள் டு டூ இட். ஃபோர் இயர்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் இஸ் செட்டில்டு, அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இட்ஸ் லைக் ஒரு பஞ்ச் ஆஃப் மாஸ்டர் கீஸும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, அவ்வளோ டோர்ஸ் இருக்குது, எந்த டோர் வேணாலும் எப்போனாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இட்ஸ் நாட் தட் இப்போ நான் இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டேன் போச்சு அதுக்குள்ளே தான் போகணும். யூ கேன் ஆல்வேஸ் கம் பேக், சூஸ் அன் அதர் ஸ்பெஷாலிட்டி. அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கும் இன்ஸ்டியூட்டில் வந்து தே ஹாவ் சோ மெனி சர்டிஃபிகேட் கோர்சஸ், சோ மெனி போஸ்ட் குவாலிஃபிகேஷன் கோர்சஸ். ஸோ உங்களுக்கு எனக்கு இது தான் பிடிச்சிருக்கு, எனக்கு இன்டைரக்ட் டேக்ஸில் ஸ்பெஷலைஸ் பண்ணணும், இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷனில் ஸ்பெஷலைஸ் பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங்கில் ஸ்பெஷலைஸ் பண்ணணும், இல்லை எனக்கு ஆன்டி மணி லாண்ட்ரிங் அது பிடிச்சிருக்கு, ஃபாரன்சிக் ஆடிட் பிடிச்சிருக்கு. இட்ஸ் லைக் ஓஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள். ஸோ அதனால் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ கெரியர் ஆப்ஷன், தான் ஒரு சிங்கிள் ஆப்ஷன் இல்லை, இட்ஸ் லைக் அ பிளத்தோரா ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் அண்ட் கிவன் டு யூ ஆன் அ பிளாட்டர் அண்ட் யூ கெட் டு சூஸ். அந்த மெனுவில் வந்து உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணது ஸ்பெஷலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வேறு எதாவது போகணுன்னாலுமே கண்டினியூஸ் லேர்னிங் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்ஸ்டியூட் கீப்ஸ் டோனிங் அஸ். இன்ஃபேக்ட் ஐ வாஸ் டெல்லிங் மேம், இட் டசன்ட் மேக் ஒரு பர்சனை வந்து கெரியர் ஜாப் அப்படின்னு மட்டும் இல்லாமல் எங்களை செதுக்குது ஆஸ் அ ஹியூமன். நான் ஸ்டூடெண்ட்டாக என்ட்ரு ஆனதுக்கும் சிஏ முடிச்சுட்டு எக்ஸிட் ஆகும்போது ஐ வாஸ் ஸோ ஃபைன் டியூன்ட் ஆஸ் அ பர்சன், ரிஃபைன்ட் ஹியூமன் பீயிங்காகவே மாறிட்டேன். தே கிவ் அஸ் சாஃப்ட் ஸ்கில்ஸ். நீ படிச்சு முடிச்சுட்டேன்
1: வந்து உங்களை மோல் பண்ணிடு,
0: ரொம்ப மோல் பண்ணிடும். எனி ஸ்டூடெண்ட் ஐ எம் ஷுர் வில் ஷேர் த சேம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு ஷுவராக தெரியும். யார்கிட்டனாலும் கேளுங்க, ஒன்ஸ் தே என்டர் சிஏ அண்ட் தே கம் அவுட் தே வில் பி அ டோட்டலி எத்திக்கல் ரிஃபைன்ட் ஹியூமன் பீயிங். உங்களை செதுக்கியிருப்பாங்க ஃபார் லைஃப் அண்ட் ஃபார் லைஃப் தட் லேர்னிங் யூ கேன் கேரி ப்ரொஃபஷனல் மட்டும் இல்லை பர்சனலாகவுமே இட் ஹாஸ் அன் இம்பாக்ட் ஆன் யோர் த லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் அந்த டிசிப்ளின் த ரெசிலியன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும் ஆக்சுவலி ஃபார் அ பர்சன் ஹூ இஸ் கம்ப்ளீட்டட் த கோர்ஸ்.
1: ஸ்கூல் லெவல்லேருந்தே நாம் கேள்விப்பட்ட விஷயம் நினைக்கிறேன், டிசிப்ளின் இருந்தால் எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: கண்டிப்பாக
1: நீங்கள் வந்து டீச்சிங் லெவலில் இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து தெரியும் டிசிப்ளின் என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும். அது ஒன்று. இன்னொன்று, இந்த துறை வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி, உங்களுக்கு அவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறீங்க மேம்?
2: மெம்பர்ஸுங்கிறதுக்கு தான் அந்த போஸ்ட் குவாலிஃபிகேஷன் கோர்சஸ் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஆப்ஷன் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஒரு லெவலாக தான் கடந்து போகணும். அதான் ஐசிஏ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கேம்ஸ்லாம் விளையாடுவோம்ல, ஒரு லெவலுக்கு போனால் தான் அடுத்த லெவல் மாதிரி நாங்கள் மூணு லெவல் வச்சுருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ ஃபவுண்டேஷனில் அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் ஸ்டூடெண்ட்டாக. ஃபீஸ் 9000 ருபீஸ் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அதை பண்ணிவிட்டு உங்களுக்கு மெட்டீரியல் வீட்டுக்கு வந்துடும். மெட்டீரியல் வந்து அவங்க எப்போ வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம், அது ஒரு கூப்பன் கோட் மாதிரி அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ எக்ஸாம் எழுத போகிறதில்ல, நான் இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து தான் எக்ஸாம் எழுத போகிறேன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கலாம், இப்போ கரண்ட்டாக அப்டேட் ஆன மெட்டீரியல் நான் வாங்கிக்கணும்னு நினைக்கும் போது அந்த கூப்பன் கோடு அப்ளை பண்ணி எப்போ வேணால் வாங்கிக்கலாம் அந்த மெட்டீரியலை. ஸோ பாக்கி நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு டவுன்லோடபுள் மெட்டீரியல்ஸ் வெப்சைட்லேயே இருக்குது, ஆன்லைனாகவே படிச்சுக்கலாம், நீங்கள் PDF டவுன்லோட் பண்ணியும் அதை படிச்சுக்கலாம், புக்ஸ் அப்புறமாவும் ஆர்டர் பண்ணிக்கலாம், அது டோட்டலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ என்ன பண்ணுவாங்க, படிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பண்ணும்போது இதில் 2 திங்ஸ் இருக்குது. இப்போ ஒரு தமிழ் மீடியத்துலேருந்து வந்திருக்காங்க, இல்லை வேறு மீடியம், ஏன்னா நான் சதர்ன் ரீஜனுக்காக நான் பேசணும். ஸோ 6-7 லாங்குவேஜஸ் நம்ம சதர்ன் ரீஜன்லேயே இருக்குது. அந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து நான் படிச்சுட்டு வந்திருக்கேன். நான் எப்படி சிஏ படிக்கிறது அப்படிங்கிறது, என்ன நீங்கள் மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு இங்கிலீஷுங்கிற ஒரு லாங்குவேஜ் இருந்திருக்காதா?
1: நிச்சயமா.
2: 100 மார்க்குக்கு நீங்கள் எழுதியிருப்பீங்களா, எழுதியிருக்க மாட்டீங்களா? அதே மாதிரி கணக்குங்கிறது அட்லீஸ்ட் 10th
1: படிச்சிருப்பீங்களா? மேக்ஸ் இருந்திருக்கும்.
2: ஆமாம். ஸோ இந்த இங்கிலீஷ் அண்ட் மேத்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபவுண்டேஷனுங்கிற சப்ஜெக்டே இருக்குது. ஸோ எந்த பேசிஸில் சப்ஜெக்ட் இருக்குன்னா, 6வதுலேருந்து நீங்கள் 10வது எழுதி படித்த இங்கிலீஷு, 6வதுலேருந்து நீங்கள் 10வது படித்த கணக்கு நல்லா புரிஞ்சு தெளிஞ்சு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களோட ஜர்னி இன் ஃபவுண்டேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டிசிப்ளின்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒவ்வொருத்தரோட கிராஸ்பை பொறுத்தது மேடம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஃப்ரண்ட் பேஜில் இன்ட்ரடக்ஷனில் என்ன நாங்கள் எதிர்பார்க்குறோம் சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்துன்னு சொல்லிடுவாங்க. ஃபவுண்டேஷன் லெவலில் நாலேஜ்னு சொல்லுவாங்க, இன்டர்மீடியட் லெவலில் அப்ளிகேஷன் அண்ட் நாலேஜ்னு சொல்லுவாங்க, ஃபைனலில் வந்து அனாலிட்டிக்கல் சொல்லுவாங்க, நாலேஜ் அப்ளிகேஷன்.

0: அண்ட் அனாலிட்டிக்கல், ஒரு முடிவு சொல்லணும் ஃபைனல் லெவலில். ஸோ அந்த லெவலில் அவங்க குவெஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்கன்னு தெரியும். உங்களுக்கு கைண்ட் ஆஃப் குவெஸ்டின்ஸ் எல்லாமே ஓப்பனாக தான் இருக்குது, இப்படி தான் ஃபார்மேட் இருக்கும் எல்லாமே வந்து அவங்க சொல்லிடுறாங்க. ஐசிஐலேயே வந்து கிளாஸஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க.
1: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி கேட்கலாம் காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் மற்றும் பண்பலை நிகழ்ச்சிகள் சார்ந்த விமர்சனங்களை எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி, சின்ன சிக்கைக்குளம், மதுரை 2. இனிய இரவு வணக்கங்களோடு நிகழ்ச்சியில் இணைவது நான் முத்துக்கருப்பன். நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒருத்தருடைய விருப்பப்படல் தான் கேட்க இருக்கோம். யார் எங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, மதுரை மணிநகரத்திலிருந்து சோ சண்முக சுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, மித்ரன், அச்சயா மீனாட்சி, அவங்களுடைய விருப்பப்படல் தான் கேட்க இருக்கோம். அவங்களுடைய விருப்பப்பாடல் என்னென்னா, பீமா திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகளில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்புலை வரிசையில் கேட்டுருக்கீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒருத்தருடைய விருப்ப பாடல் கேட்க இருக்கும். யார் இங்கிருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, இளையான்குடியிலிருந்து இக்பால் சித்தி கதிஜா அவங்க தான் எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் என்னென்னா, பார்வை ஒன்றே போதும் திரைப்படத்திலிருந்து. பாடல் இதோ காற்றலைகளில்

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டிருக்கீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒருத்தருடைய விருப்பப்படல் கேட்க இருக்கோம். யார் எங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, ராமேஸ்வரத்திலிருந்து தௌபிக் ரஹ்மான் அவங்க தான் எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விருப்பப்பாடல் என்னென்னா, தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகளில்.

0: நீங்க கேட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்கா அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் இணைந்தே இருங்கள் நேயர்களே. தொடர்வது வந்தே மாதர பாடல் ஒன்று.

மீண்டும் இணைகிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் மற்றும் விமர்சனங்களை எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி நிலை இயக்குனர் காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி ஆகாஷ்வாணி மதுரை வானொலி சின்ன சுக்கிகளும் மதுரை 2. தொடர்ந்து ஒரு விருப்ப பாடல் கேட்கலாம். யார் இங்கிருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, திருச்சி கருமண்டபத்திலிருந்து வி வேலாயுதம், திரவியமலர், துர்கா தேவி, தன்விக் மற்றும் விஸ்வா அவங்க தான் எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் என்னென்னா, நினைவு சின்னம் திரைப்படத்திலிருந்து. பாடல் இதோ காற்றுகளை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவு பெறுகிறது. காற்றில் விரியும் கடிதமலர்கள், காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் மற்றும் பண்பலை நிகழ்ச்சிகள் சார்ந்த விமர்சனங்களை எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர், காற்றில் விரியும்.

0: கடிதமலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி, சின்ன சுக்கி குளம், மதுரை 2.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில். நேரம் 10 மணி.
2: இனிய இரவு வணக்கம் நேர்களே. மனமும் விழிகளும் அமைதி தேடும் இவ்வேளையில் சுகமான ராகங்களால் தாளாட்டிச் செல்ல பட்டுச் சிறகு. கேட்டாலே ஏன் நினைத்தாலே இனிக்கக்கூடிய ஒரு சொல்தான் இது. அதை சொல்லும் போதே நாவும் இனிக்கும். அதுதான் மழலைகள். குறளினிதி ஆளினிதி என்பர் தம் மக்கள்

சிறகு. கேட்டாலே ஏன் நினைத்தாலே இனிக்கக்கூடிய ஒரு சொல்தான் இது. அதை சொல்லும் போதே நாவும் இனிக்கும். அதுதான் மழலைகள். குறளினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்ற குறளுக்கிணங்க தேனினும் இனிய மழலைகளுக்கான பாடல்களோடு இன்றைய

தோன்றி என் அகம் மகிழ உதித்த ஆதித்யனே, அகிலத்தையும் மறக்கிறேனடா உன் அழகில். அகம் தோன்றி என் அகம் மகிழ உதித்த ஆதித்யனே, அகிலத்தையும் மறக்கிறேன்.

காற்று அலைகளில் கவிப்பாடுவது பட்டுச்சிறகு. மதுரை பண்பலை 103.3 தேவதை தந்த வரமானி இல்லை இல்லை, வரமாய் வந்த தேவதையே நீதானே. தேவதை தந்த வரமானி இல்லை இல்லை, வரமாய் வந்த தேவதையே நீதானே.

அடிபட்டா

இணைக்கும் நேரமாக நாம் கேட்பது பட்டுச்சிறகு. இது அகாஷவாணி மதுரை பண்பலை 103.3. இதயத்தருகில் இன்னொரு இதயமாய் தோன்றி இவ்வுலகே நீதான் என மாறி போனாய். இதயத்தருகில் இன்னொரு இதயமாய் தோன்றி இவ்வுலகே நீதான் என மாறி போனாய்.

மதுரை பண்பலை 103.3 மென்மையான ராகங்களால் மனம் வருடுகிறது பட்டுச்சிறகு. பிறவி பயனை அடைந்தேன் அம்மா என நீ அழைக்கையில், பிறவி பயனை அடைந்தேன் என் கண்ணே, பிறவி பயனை அடைந்தேன் அம்மா என நீ அழைக்கையில், பிறவி பயனை அடைந்தேன் என் கண்ணே.

மதுரை பண்பலை 103.3 நாம் ரசிப்பது பட்டுச்சிறகு. உறங்க விடாமல் செய்யும் இரவுகளால் கண்கள் வற்றி போனாலும் கனப்பொழுதும் இமைக்க மறுக்கிறது இமைகள். உன்னையே காண்பதற்காக கனப்பொழுதும் இமைக்க மறுக்கிறது இமைகள்.

மழலையின் மகிழ்வோடு காற்றலைகளில் கவிப்பாடுகிறது பட்டுச்சிறகு. இது மதுரை பண்பலை 103.3. அன்னமும் கூட அமுதாகிறது உன் பிஞ்சு கரம் பட்டு தெரிக்கையில். அன்னமும் கூட அமுதாகிறது, அன்னமும் கூட அமுதாகிறது உன் பிஞ்சு கரம் பட்டு தெரிக்கையில். அன்னமும் கூட அமுதாகிறது.

மதுரை பண்பலை 103.3 நாம் ரசிப்பது பட்டுச்சிறகு. தந்தைகளுக்கு மட்டும் ஏனோ மகள்கள் என்றுமே மழலைகள்தான். தந்தைகளுக்கு மட்டும் ஏனோ மகள்கள் என்றுமே மழலைகள்தான்.

ஆயிரம் தேவதைகளும் ஈடில்லை. அஞ்சனமிட்ட உன் விழிகளுக்கு முன் ஆயிரம் தேவதைகளும் ஈடில்லை. ஆயிரம் தேவதைகளும் ஈடில்லை. அஞ்சனமிட்ட உன் விழிகளுக்கு முன் ஆயிரம் தேவதைகளும் ஈடில்லை.

103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் இனிதே நிறைவுக்கு வருகிறது பட்டிச்சிறகு. நேரம் 10:59. ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 ஒளிபரப்பாகும். நன்றி நேயர்களே.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 103.3 மதுரை எஃப்எம். நேரம் இரவு, முன்னிரவு 11 மணி. இப்போது நாம் கேட்கலாம் நாளை நம் பண்பலை வழங்க இருக்கும் நிகழ்ச்சியும் நேரமும். நாளை காலை 4:45 மங்கள இசையுடன் எமது நிகழ்ச்சிகளாகவும் இனிதே ஆரம்பமாகும் நாளொரு குரல். தொடர்ந்து 5 மணிக்கு பக்தி பாடல்கள் தரும்

சக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 6:02 சேவை செய்திகள் கேட்கலாம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள். 6:15 புதிய காலை கேட்கலாம், 6:30 இயற்கை இன்பம். சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேள்வி, இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள் தொடர்ந்து நெல் சாகுபடி உத்திகள் குறித்து விருதுநகர் மாவட்டம் நீர்ப்பாசன சங்கத்தின் தலைவர் நெடுங்குளம் விவசாயி எம் ரவிச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் இன்று ஒரு செய்தியில் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள், 6:55 பூந்தளிர்

0: இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள் தொடர்ந்து நெல் சாகுபடி உத்திகள் குறித்து விருதுநகர் மாவட்டம் நீர்ப்பாசன சங்கத்தின் தலைவர் நெடுங்குளம் விவசாயி எம் ரவிச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் இன்று ஒரு செய்தியில் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள், 6:55 பூந்தளிர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், புகழிமலை ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சிறப்புகள் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள், நாளை காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், தொடர்ந்து 8 மணிக்கு செய்திச் சுருக்கம், 8:02 பாட்டு வேணுமா, சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களை கேட்கலாம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரையிசை, நாளை காலை 9 மணிக்கு செய்திச் சுருக்கம், தொடர்ந்து 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, நாளை காலை 10 மணிக்கு செய்திச் சுருக்கம், 10:02 விருப்ப கானங்கள் விருந்தினர் விருப்பம், பங்கேற்கிறார் விருந்தினர் குமார் அவர்கள், 10:30 ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் அன்பே சிவம் என்ற படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு மகிழலாம், முற்பகல் 11 மணிக்கு செய்திச் சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை, நாளைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு பக்குவத்தின் முதற்படி எது, பக்குவத்தின் முதற்படி எது, நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் நேர்களை வரவேற்று எஸ் கார்த்திகே தீபன், நண்பகல் 12 மணிக்கு சிநேகிதியை, 12:40 தமிழ் செய்திகள், 12:50 தொடர்ந்து சிநேகிதியை இடம்பெறும், பகல் 1 மணிக்கு வசந்த காலங்கள் கேட்டு மகிழலாம், 1:45 மாநில செய்தி அறிக்கை திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 மெல்லிசை, பிற்பகல் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு, 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி என்மனவானில், நிகழ்ச்சியில் பங்கு பெறுபவர்கள் வானொலி நேயர்கள் முனைவர் எம் இளங்கோவன் மற்றும் ஆறுமுக பெருமாள், படைப்பு மதுரை வானொலி நிலையம், 2:30 தெம்மாங்கு பாடல்கள் கேட்கலாம், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு செய்தி சுருக்கம், 3:02 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம், 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்கலம், 4:30 மதுரை பண்பலையின் ஆட்டக்கலம், 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு சேவை செய்திகள் கேட்கலாம், 6:50 ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு, 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்திகள், 6:45 அந்தி பூக்கள், 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி ராம்குமார் சென்னை அஞ்சல், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பாட்டு இது ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை, 8:50 பட்டாம்பூச்சிகள், 8:30 இளையோர் உலகம், நாளைய இளையோர் உலகம் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி 90 சௌராஷ்டிரா கல்லூரி மாணவர்கள் பங்கேற்கும் வினாடி வினா நிகழ்ச்சி கேட்கலாம், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு, 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள், தொடர்ந்து 10:00 பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் பாடல் தொகுப்புடன் பி அபிராமி, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சி நிறைவு, 11:00 நாம் கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு, நிகழ்ச்சியின் நேரமாக 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 இனிமையான பழைய திரைப்பட பாடல்களின் அணிவகுப்பாக கேட்கலாம் தேனும் பாலும், நள்ளிரவு 12 மணி முதல் காலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை இடைவிடாத இசையாக கேட்டு மகிழலாம். நேர்கள் இதுவரை கேட்டது 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம். நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொண்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர இருக்கிறது 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: President Draupadi Murmu today conferred Padma Awards to 66 eminent personalities for the year 2026 at the civil investiture ceremony held at Rashtrapati Bhavan. Of them, 2 were conferred with Padma Vibhushan, 6 with Padma Bhushan, and 58 personalities were conferred with Padma Shri. Noted film actor Dharmendra Singh, they all

0: 3.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய முன்னிரவு வணக்கம். இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் இனிமையான இரவு நேரத்தில் செவிக்கு இசை விருந்தாக ராகம் இசைக்கும் நந்தவன சோலையில் தேன் அமுத பாடல்களை அள்ளி தர இரவு நேரத்தில் இசைப்பயணம் தருகிறது இந்த நேரத்திற்கான நிகழ்ச்சி 103.3 மதுரை ரெயின்போ பண்பலையின் தேனும் பாலும். நிகழ்ச்சியில் முதலில் வரக்கூடிய பாடல் எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் கண்ணதாசன் அவர்கள் இயற்றியது, டிஎம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியது. உயிரா மானமா என்ற படத்திலிருந்து கேட்கலாம். இணைந்திருங்கள், இசையோடு என்றும் நீங்கள்.

இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவில். நேரம் 11:15. 10 நொடி கேட்டு ரசிக்கின்றோம். இது தேனும் பாலும். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலானது 4 கில்லாடிகள் என்ற படத்திலிருந்து வேதா அவர்களுடைய இசையில் கண்ணதாசன் அவர்களை இயற்றிய பாடல். TM சவுந்தரராஜன் பி சுசிலாவின் குரலில் பாடல் வளம் வருகிறது. இணைந்திருங்கள் நேயர்களை.

இணைந்திருக்கின்றோம். 11:18:52 இரவு நேர இசையில் இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவின் தேனும் பாலும். இனி அடுத்ததாக இடம்பெறக்கூடிய பாடலானது 1000 பொய் என்ற படத்திலிருந்து பாடல் ஒன்று. டிஎம் சௌந்தரராஜன் குரலில் தான் ஒரு அற்புதமான பாட்டு. வி குமார் இசை, கண்ணதாசன் கவி வரிகள். இணைந்திருங்கள் தொடர்ந்து.

இனிமையான இரவு பொழுதில் 11 மணி 23 நிமிடத்தில் கேட்டுட்ருக்கோம். இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவின் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் சிஐடி சங்கர் என்ற படத்திலிருந்து பாடல் ஒன்று வலம் வர இருக்கிறது. பாடலுக்கு இசை வேதா, கவிஞர் கண்ணதாசன் இயற்றிய பாடல், டிஎம் சௌந்தரராஜன், பி சுசிலாவின் குரலில் பாடல் வலம் வருகிறது. இணைந்திருங்கள் தொடர்ந்து.

வானலையின் வசந்த ராகம் இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவின் தேனும் பாலும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 11:27 வரக்கூடிய அடுத்த பாடல் செல்வ மகள் என்ற படத்திலிருந்து கேட்டுவிடலாம். பாடலை பாடியவர்கள் டிஎம் சௌந்தரராஜன், பி சுசிலா. பாடலுக்கு இசை தந்திருக்கிறார் எம்எஸ் விஸ்வநாதன். பாடல் வரிகள் கவிஞர் வாலி.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 23:00 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம் தரும் தேனும் பாலும் நிகழ்ச்சி. தேனும் பாலும் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலானது பொம்மலாட்டம் என்ற படத்திலிருந்து கேட்டுவிடலாம். பாடலாசிரியர் கவிஞர் வாலி வி குமார் அவர்களுடைய இசையில் டிஎம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியது. பாடல் வருகிறது, இணைந்திருங்கள். இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ. நேரம் முன்னிரவு 11:31 நாற்பத்தி நான்கு நொடி.

இசைப்பாடும் தென்றல் இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ. இணைந்திருக்கின்றோம் தேனும் பாலும் நிகழ்ச்சியோடு. 11:35 16 கடந்து கொண்டிருக்கும் இந்த இனிமையான இரவு நேரத்தில் தேனும் பாலும் தேர்ந்தெடுத்து தரக்கூடிய அடுத்த பாட்டு டிஎம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடியது, பாடல் ஆசிரியர் கண்ணதாசன், இசை ஆர் கோவர்த்தனம். டிஎம் சவுந்தரராஜன், பி சுசிலாவின் குரலில் பட்டணத்தில் பூதம் என்ற படத்திலிருந்து பாட்டு உங்களுக்காக.

11:42, 12 கடந்து கொண்டிருக்கும் இந்த இனிய இரவு நேரத்தில் 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவில் வானலையின் வசந்த ராகத்தில் நாம் இணைந்திருக்கின்றோம். வர்ணஜாலமான பாடல்கள், பழைய இசை மெட்டுகள் உங்கள் செவியோரம் தருகிறது. 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவின் தேனும் பாலும். இனி நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் குழந்தையும் தெய்வமும் என்ற படத்திலிருந்து டிஎம் சௌந்தரராஜன், பி சுசிலா பாடியது. பாடல் வரிகள் கவிஞர் வாலி, எம்எஸ் விஸ்வநாதனின் இனிமையான இசை இப்போது இடம்பெறுகிறது. இணைந்திருங்கள்.

இது 103.3 மதுரை எஃப்எம். நேரம் 11:46. 40 நொடி கடந்து கொண்டு இருக்கிறது. வானலையின் இசை வர்ணஜாலத்தில் எஃப்எம் ரெயின்போ 103.3 மதுரை தரும் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் இந்த இரவு பொழுதில் கேட்டு ரசிக்கின்றோம் இனிமையான பாடல்கள். அந்த வரிசையில் அடுத்த பாட்டு மனச்சாட்சி என்ற படத்திலிருந்து வேதா அவர்களுடைய இசையில் ஆலங்குடி சோமு அவர்கள் இயற்றிய பாடல். டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலாவின் குரலில் கேட்டுவிடலாம். இணைந்திருங்கள்.

11:50 நாம் கேட்டு ரசிக்கும் இந்த நேர நிகழ்ச்சி தேனும் பாலும் தருகிறது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாட்டு விஜயா என்ற படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் தனித்த குரலில் பாடியது ஜி தேவ்.

103.3 மதுரை எஃப்எம். நேரம் முன்னிரவு 11:54. இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சியில் நிறைவாக நாம் தரையிறக்கும் பாடல் கல்யாணமாம் கல்யாணம் என்ற படத்திலிருந்து டி.எம். சௌந்தரராஜன், பி. சுசிலா பாடியது. விஜயபாஸ்கர் என்ற இசையமைப்பாளர் இசையில் கண்ணதாசன் இயற்றிய பாடல். இணைந்திருங்கள் இன்றைய தேனும் பாலும் தரையிறக்கும் நிறைவான பாடலை கேட்டு.

இனிமையான இரவு பொழுதில் 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவில் நாம் இதுவரை கேட்டு ரசித்தது தேனும் பாலும். இன்றைய தேனும் பாலும் இனிமையான பாடல்கள் தந்த நினைவில் விடைபெறுகிறது. மீண்டும் நாளை இரவு 11:10 கேட்டு மகிழலாம். நன்றி நேயர்களே. இனி 103.3 மெகாஹெர்ட்ஸில் சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் இடைவிடாத இசையாக நள்ளிரவு 12 முதல் காலை 4:45 வரை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இடைவிடாத இசையோடு இணைந்திருங்கள் நேயர்களே.

சிரிக்கிறியே? சிரிடா கண்ணு, சிரி. ஆண்டவன் புண்ணியத்துல நீயாவது எப்போது இந்த புன்னகையோடவே இருடா என் கண்ணு.

தரி நீதா தரி நீதா தரி நீதா தான்.

0: மிஸ்டர் ஜமீன்தார், ஹவு டு யூ டூ?
1: ஓகே டீச்சர், ஓகே, ஹவு டு யூ டூ?
0: ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், ஹவு டு யூ டூ?
1: ஓகே டீச்சர், ஓகே, ஹவு டு யூ டூ?

தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பார்த்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை.

சிந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 102.3 விவேக் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: பொங்கும் மங்களம். ஜமீன் ஊத்துக்குழி நஞ்சப்பா கோபாலசாமி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
1: பெரிச்சி கோவில் எஸ் ஆறுமுகம் பிள்ளை அவர்கள் தவில்.
0: முதலில் சுவாமிநாத எனத் தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி. நாட்டை ராகம் ஆதி தாளம்.

அடுத்து மனசா எட்டுலோர் துணை, தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் மலைய மாருதம், ரூபகதாளம்.

ஜமீன் ஊத்துக்குழி நஞ்சப்பா கோபாலசாமி அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து ராம நீ சமான மெவரு தியாகராஜர் கீர்த்தனை. ராகம் கரகரப்பிரியா, ரூபகதாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 சேஷ்ட மாதம் 5ஆம் நாள், பராபவ வருடம் வைகாசி மாதம் 12ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நேரம் காலை 4:51 30 நொடி. 103.3 மதுரை பண்பலையிலும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசைகளில் இன்றைய காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

0: தொடர்வது நாளொரு குரல், குரல் எண் 274.
1: தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்த்தற்று.
2: தவ வேடத்தில் மறைந்து கொண்டு தகாத செயல்களை செய்வது வேடன் புதரில் மறைந்து கொண்டு பறவைகளை அவை போலவே ஒலி எழுப்பி ஏமாற்றி பிடிப்பதற்கு சமமானது. குறள் எண் 274. அதிகாரம் கூடா ஒழுக்கம்.
1: தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல்

தவ வேடத்தில் மறைந்து கொண்டு தகாத செயல்களை செய்வது, வேடன் புதரில் மறைந்து கொண்டு பறவைகளை அவை போலவே ஒலி எழுப்பி ஏமாற்றி பிடிப்பதற்கு சமமானது. குறள் எண் 274, அதிகாரம் கூடா ஒழுக்கம்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி தொடர்வது இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று காலை 5 மணிக்கு பக்தி மாலை, பக்தி பாடல்கள் கேட்கலாம். தொடர்ந்து 5:30 இசை அமுதம். இன்று காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள், 6:15 கேட்கலாம் புதிய காலை, இன்று காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவர் எஸ் கண்ணன் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் நெல் சாகுபடி உத்திகள் குறித்து விருதுநகர் மாவட்டம் நீர்ப்பாசன சங்கத்தின் தலைவர் நெடுங்குளம் விவசாயி எம் ரவிச்சந்திரன் அவர்களுடன் தரும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள், 6:55 பூந்தளிர், இன்று காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ வைகை பூக்கள், தொடர்ந்து 7:15 தமிழ் செய்திகள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இன்று புகழிமலை ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சிறப்புகள், வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள், இன்று காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் பொய்கை பூக்கள் தொடர்ந்து இடம்பெறும், 8 மணிக்கு செய்தி சுருக்கம் கேட்கலாம், 8:02 பாட்டு வேணுமா, தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல் இன்று சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்பமாக, 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரை இசை, இன்று காலை 9 மணிக்கு செய்தி சுருக்கம், 9:02 கேட்கலாம் டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, இன்று காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 விருப்ப கானங்கள். இன்றைய விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில் விருந்தினர் விருப்பம் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் விருந்தினர் குமார் அவர்கள். 10:30 ஒரு பட பாடல்கள், அன்பே சிவம் என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். காலை 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு பக்குவத்தின் முதற்படி எது. நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை வரவேற்று காத்திருக்கிறார் எஸ் கார்த்திகே தீபன். நண்பகல் 12 மணிக்கு சிநேகிதியை, 12:40 தமிழ் செய்திகள், 12:50 தொடர்ந்து சிநேகிதியை இடம்பெறும், பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்தி அறிக்கை, திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 மெல்லிசை இடம்பெறும், பிற்பகல் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு, 2:15 வானொலிக்கு 90 என்மன வானில் தொகுப்பு நிகழ்ச்சி. பங்கு பெறுபவர்கள் வானொலி நேயர்கள் முனைவர் எம் இளங்கோவன் மற்றும் ஆறுமுகப்பெருமாள், படைப்பு மதுரை வானொலி நிலையம். 2:30 தெம்மாங்கு பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு செய்தி சுருக்கம், 3:02 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம் கேட்கலாம். இன்று மாலை 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 கேட்கலாம் ஆட்டக்களம். இன்று மாலை 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு கேட்கலாம் சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்திகள். இன்று மாலை 6:45 அந்திப்பூக்கள் கேட்கலாம். 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி ராம்குமார், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பாட்டு இது கேட்டு, இன்று 8 மணிக்கு செய்தி இருக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் நேரலையாக இடம்பெறும். தொடர்ந்து 8:30 இளையோர் உலகம். இன்றைய இளையோர் உலகம் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி 90 வினாடி வினா போட்டி, சௌராஷ்டிரா கல்லூரி மாணவர்கள் பங்கேற்கும் வினாடி வினா நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 காட்சி விரியும் கடித மலர்கள், 10:00 பட்டிச்சிறகு நிகழ்ச்சியை வழங்க அபிராமி, 10:59 ராமேஸ்வரம் பண்பலையில் ஒளிபரப்பு நிறைவு பெறும், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05

ஆங்கிலத்தில் செய்திகள் 11:10க்கு தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணி முதல் காலை மணி 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் இடைவிடாத இசையாக கேட்டு ரசிக்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இப்போது நாம் கேட்கலாம் இந்த இனிய காலை நேரத்தில் பக்தி பாடல்கள் தரும் பக்தி மாலை நிகழ்ச்சியின் தொடக்கமாக

பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் வளம் வந்த பாடலை பாடியவர் புஷ்பவனம் குப்புசாமி. இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இந்த இனிய காலை பொழுதில் உங்கள் இல்லம் தேடி வருகிறது பக்தி பாடல்கள் கொண்டு பக்தி மாலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கே. வீரமணி மற்றும் ராதா பாடியது.

இனிய காலை பொழுதில் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் பக்தி இசை தந்து பக்தி பாடல்களை கேட்டு ரசிக்க செய்கிறது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பக்தி மாலை. இந்த இனிய காலை பொழுதில் தொடரும் பாடல் எஸ் சரளா மற்றும் குழுவினர் பாடியது.

0: பக்தி மாலையில் இணைந்திருக்கிறோம். 5:12:48. இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. தொடரும் பாடல் இஎம் ஹனிஃபா பாடியது.
1: ஒளிமயம்.

இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் இனிய காலை நேரத்தில் இணைந்திருக்கிறோம். பக்தி மாலையில் 5:16 இனி ஹேமாஜான் பாடியது

5:20:32. இது 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை, பக்தி பாடல்கள். தொடரும் பாடல் மின்மினி பாடியது.

5:24 50 நொடி இணைந்திருக்கிறோம். 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பக்தி மாலை பக்தி பாடல்கள் நிறைவாக டி எம் சவுந்தரராஜன் பாடியது.

0: 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனிதே நிறைவுக்கு வருகிறது. பக்தி பாடல்கள் தந்து இன்றைய பக்தி மாலை மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு கேட்கலாம். இனி தொடர்வது இசை அமுதம் நிகழ்ச்சியை வழங்க பி ரோசி. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.
1: ஆகாஷ்வாணி இசை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். பிறந்திருக்கும் இந்த நாள் மட்டுமில்லைங்க, இனி வரும் எல்லா நாட்களுமே நம்மளுடைய வாழ்க்கையில சந்தோஷமான நாளாகவும் வெற்றி தரும் நாளாகவும் அமைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு இன்றைய இசையமுதம் நிகழ்ச்சியை கேட்கலாம். முதல் பாடலாக சர்வம் சக்திமயம் திரைப்படத்திற்காக